0: 416-804-2365 அஜிந்தன் தவராஜா
1: அழைப்பில் இருக்கும் நேரை சந்தித்துக் கொண்டு நாங்கள் இந்த கதையை தொடரலாம். வணக்கம்.
2: வணக்கம் தீபன்.
1: வணக்கம் தீபன், எப்படி இருக்கிறீர்கள்?
2: நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கிறேன் தீபன்.
2: ஆமா, என்ன கேள்வி எதுவும் ஒன்று வந்தீங்களா? பேசுவாங்க தெரியுது போன
1: சொல்லுங்க.
2: எனக்கு கேள்வி தான் பிராம வந்தா என்ன கேள்வி கொண்டு வந்தீங்க?
1: விளங்கவில்லை.
2: என்ன கேள்வி கொண்டு வந்தீங்க?
1: ஆமாம், நாங்கள் ஒரு கேள்வி கொண்டு வந்தா நீங்க கேட்கவில்லையா? என்னவென்றால், ஒரு அழகான ஊர் ஒன்று இருந்தது. அந்த ஊர்ல வந்து ஒரு அழகான ஒரு ஏரிக்கரையும் இருந்தது. அந்த ஏரிக்கரையில வந்து ஒரு துறவி வந்து தியானத்துல இருந்தாராம். அந்த நேரம் பார்த்து அந்த ஏரிக்குள்ள வந்து ஒரு தேள் வந்து நீச்சல் தெரியாமல் தத்தளித்து கொண்டிருந்ததாம். அதை பார்த்து அந்த துறவி வந்து அந்த தேளை வந்து தன்னுடைய கைகளால் காப்பாற்றினாராம். அது வெளியில் வந்தவுடன் அந்த துறவிக்கு வந்து கொட்டி விட்டதாம். ஆனால் மீண்டும் அது தண்ணீருக்குள் சென்றதாம். மீண்டும் அவர் காப்பாற்றும் பொழுது அது அந்த துறவிக்கு கொட்டி விட்டதாம். இப்படி மீண்டும் மீண்டும் அது செய்யும் பொழுது அவர் மீண்டும் மீண்டும் காப்பாற்றும் பொழுதும் அந்த துறவிக்கு வந்து அந்த தேள் வந்து கொட்டி விட்டதாம். இதை பார்த்து கொண்டிருந்த அந்த நீச்சல் குளத்தில் அந்த ஏரிக்குள்ள பார்த்து கொண்டிருந்த ஒரு மீனவர் வந்து அந்த துறவியிடம் வந்து கேட்டாராம், துறவியே, நான் உங்களை நீண்ட நேரமாக பார்த்து கொண்டிருக்கிறேன், நீங்கள் வந்து இந்த தேளை வந்து நீங்கள் மீண்டும் மீண்டும் காப்பாற்றுகின்றீர்கள், ஆனால் அந்த தேள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் கொட்டி கொண்டே இருக்கிறது, ஏன் என்று கேட்டாராம். அதற்கு துறவி என்ன பதில் கொடுத்திருந்தார் என்று கேட்டிருந்தேன். இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கு மிக்க நன்றி. நீங்களும் அழகான பதில்கள் கொடுத்திருந்தீர்கள், அனைவருக்கும் நன்றி. அந்த துறவி என்ன சொன்னார் என்றாலாம், அவர் சொன்னாராம், அது வந்து என்னதான் என்ன காயப்படுத்தினாலும் வந்து நான் அதை காப்பாற்றுவது தான் என்னுடைய இயல்பு என்று சொன்னாராம். இதை கேட்டு அந்த முனிவர், அந்த மீனவர் வந்து என்ன செய்தார் என்றால், தண்ணீரில் மீண்டும் விழுந்த அந்த தேள் வந்து மீண்டும் மீண்டும் விழுந்தா அப்போ விழுந்த அந்த தேளை வந்து பக்கத்தில் இருந்த ஒரு தடியை எடுத்து ஒரு கிளை ஒன்றை முறித்து அந்த கிளையால் அந்த தேளை காப்பாற்றினாராம். இதை பார்த்து கொண்டிருந்த அந்த முனிவரிடம் மீண்டும் சொன்னாராம், நீங்கள் இந்த கிளையாலேயே நீங்கள் காப்பாற்றிக் கொள்ளுங்கள், ஏனென்றால் நீங்கள் வந்து எனக்கு நீங்கள் மற்றக்கு உதவி செய்கிறது வந்து எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. துறவியே, நீங்கள் உங்களை காயப்படுத்தி நீங்கள் உதவி செய்தால்தான் அது தப்பு என்று சொன்னாராம். நீங்கள் உங்களை காயப்படுத்தினீங்களேண்டா அது தப்பாக இருக்கும், ஏனென்றால் நீங்கள் ஆரோக்கியமாக இருந்தால்தான் நீங்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்ய முடியும் என்று சொன்னாராம். நீங்களே உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தால் நீங்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்ய முடியாது, நீங்கள் ஆரோக்கியமாக இருந்தால்தான் நீங்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்ய முடியும் என்று சொன்னாராம். இந்த கதையை நமக்கு என்ன உணர்த்துகின்றால், நாங்களும் எங்களுடைய உடம்பை நாங்கள் பார்த்து கொண்டால்தான் நாங்கள் மற்றவர்களுக்கு நாங்கள் உதவி செய்ய முடியும் என்பது இந்த கதை நமக்கு உணர்த்துகின்ற ஒரு விடயம். அதனால் உங்கள் உடம்பை நீங்கள் எல்லோரும் பார்த்து கொள்ளுங்கள். இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கும் மிக்க நன்றி. தொடர்ந்து சிஎம்ஆரின் மனத்தியாள செய்திகள்.
3: மனத்தியாள செய்திகள் சிஎம்ஆர் தமிழ் HD அவலி நியூஸ்.
4: நிதியை பயன்படுத்தி மாத்தறையில் 1.5 ஏக்கர் நிலத்தை வாங்கியதாக கூறப்படும் வழக்கில் தொடர்ச்சியாக நீதிமன்றத்தில் முன்னிலையாக தவறிய முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்சவின் பிணைத்தொகையை பறிமுதல் செய்யுமாறு மாத்தறை நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கின்றது. சென்னை பறக்கும் ரயில் சேவையை தமிழக அரசிடம் ஒப்படைப்பதற்கு தெற்கு ரயில்வே ஒப்புதல் வழங்கியிருப்பதாக சென்னை மெட்ரோ ரயில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. இன்று முதல் அமலுக்கு வரவிருந்த கனேடிய பொருட்கள் மீதான 50% புதிய வரிகளை தற்காலிகமாக நிறுத்தி வைப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். இஸ்ரேலிய வான்வழி தாக்குதல்கள் மற்றும் குண்டுவீச்சுகளினால் இடம்பெயர்ந்த 850,000 அதிகமான லெபனான் மக்கள் மீண்டும் தமது சொந்த ஊர்களுக்கு திரும்பியுள்ளதாக ஐக்கிய நாடுகள் அகதிகள் முகமேகம் தெரிவித்துள்ளது. வெளிநாடுகளில் தலைமறைவாக உள்ள மற்றும் இலங்கைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச் செயல்கள் மற்றும் போதைப்பொருள் கடத்தல்களுடன் தொடர்புடைய 25 பேரின் சொத்துக்கள் குறித்து பரந்தளவிலான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக இலங்கை காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இலங்கையின் பொருளாதாரம் எதிர்கொண்டுள்ள சவால்கள் குறித்து இருகட்ட போர்கள் நிறைவடைந்த நிலையில் 2028 இலக்காக கொண்டு மீண்டும் ஒரு பொருளாதார போர் வர இருப்பதாகவும், அதிலிருந்து தப்பிக்க தவறினால் இலங்கைக்கு பெரிய ஆபத்து காத்திருப்பதாகவும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே எச்சரித்துள்ளார். கிளிநொச்சியில் விடுதலை புலிகளின் முகாம் நிறுவப்படுவதாக பகிரப்பட்ட விடயங்கள் முற்றிலும் பொய்யானவை என்றும், அவ்வாறான வதந்திகளை பரப்பியவர்களுக்கு எதிராக உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சரவை பேச்சாளரும் சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சருமான நளிந்த ஜேதிசத் உறுதியளித்திருக்கின்றார். வியட்நாமின் முன்னணி குறைந்த கட்டண விமான சேவை நிறுவனமான வியட்ஜெட் ஏர் இலங்கைக்கும் வியட்நாமுக்கும் இடையிலான தனது நேரடி விமான சேவையை உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்துள்ளது. இதற்கான முதலாவது விமானம் நேற்று பண்டார்நாய்க்க சர்வதேச விமான நிலையத்தை சென்றடைந்துள்ளது. ஐக்கிய நாடுகள் சபையின் உணவு மற்றும் விவசாய அமைப்பு, கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சு மற்றும் ஹட்டன் நேஷனல் வங்கி ஆகியன இணைந்து உலக உணவு தினம் 2026 இளையோர்களுக்கான புதுமை படைப்பாற்றல் சவால் என்ற தேசிய போட்டியை இலங்கையில் அறிமுகப்படுத்தியுள்ளன. திருத்தப்பட்ட மேகதாது அணை திட்ட அறிக்கையை மத்திய நீர் ஆணையகத்திடம் கர்நாடக அரசு சமர்ப்பித்துள்ளது. தென் மாநில முதலமைச்சர்களின் மாநாட்டில் பங்கேற்பதற்காக இன்றிரவு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சென்னைக்கு பயணம் மேற்கொள்கின்றார். ஆவின்பால் கொள்முதல் விலையை 38 ரூபாயில் இருந்து 41 ரூபாயாக உயர்த்தி 110 விதியின் கீழ் முதல்வர் விஜய் அறிவித்திருக்கின்றார். ஒட்டோவாவில் 9 குழந்தைகளின் திடீர் மரணங்கள் தொடர்பான விசாரணையில் கண்ணியக்குறைவான நடத்தையில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்ட ஒட்டோவா காவல்துறை அதிகாரி ஹெலன் கிரஸ் காவல்துறை தீர்ப்பாயத்தால் குற்றவாளி என அறிவிக்கப்பட்டதைத் தொடர்ந்து 2 ஆண்டுகளுக்கு பதவி நீக்கம் செய்யப்படுகின்றார். பிராங்க் ஸ்டோனாக்கின் பாலியல் வன்கொடுமை குற்ற தீர்ப்பில் கடந்த மாத தீர்ப்புக்கு பிறகு அறிவிக்கப்பட்ட உத்தரவை எதிர்த்து அரசு தரப்பு மேன்முறையீடு செய்திருக்கின்றது. அல்பர்டாவில் உள்ள ஆல்ஸ் என்ற சிறிய நகரத்தில் முன்மொழியப்பட்ட பெரிய செயற்கை நுண்ணறிவு தரவு மைய வளாகத்திற்கு மின்சாரம் வழங்குவதற்காக இயற்கை எரிவாயு மின் உற்பத்தி நிலையம் ஒன்றை அமைப்பதற்கான ஸ்னாப் ரியல் எஸ்டேட் கார்ப்பரேஷனின் விண்ணப்பத்தை அல்பர்டா பயன்பாட்டு ஆணையகம் நிராகரித்துள்ளது. அடுத்த அறிவிப்பு வரும் வரை ஈரானுடனான அனைத்து வர்த்தக மற்றும் நிதி பரிவர்த்தனைகளையும் நிறுத்தி வைப்பதாக ஐக்கிய அரபு அமீரகம் அறிவித்துள்ளது. இந்திய வம்சாவளியும் கல்வியாளரும் முன்னாள் உயர்நிலை பள்ளி முதல்வருமான பியா தாண்டியா புளோரிடாவின் 22வது தொகுதிக்கான ஜனநாயக கட்சியின் முதன்மை தேர்தலில் வெற்றி பெற்று நவம்பர் மாதம் நடைபெறவுள்ள பொதுத் தேர்தலுக்கு தகுதி பெற்றிருக்கின்றார். இந்தியாவில் நடைமுறையில் உள்ளதைப் போன்று அமெரிக்காவிலும் வாக்காளர்களுக்கு புகைப்படத்துடன் கூடிய அடையாள அட்டை வழங்க வேண்டியது அவசியம் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் விருப்பம் தெரிவித்துள்ளார். ஈரானுடனான போரில் நேரடி ராணுவ ஈடுபாட்டை குறைப்பதற்கான உந்துதலையும் மூலோபாய முக்கியத்துவம் வாய்ந்த ஹோமூஸ் நீரிணையின் மீதான ஈரானின் கட்டுப்பாட்டை பலவீனப்படுத்தும் முயற்சிகளையும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் இணைத்துள்ளார்.
3: மனத்தியால செய்திகள் சிஎம்ஆர் தமிழ் எச்டி 101.3.
1: மனத்தியான செய்திகளை தொடர்ந்து டொரண்டோவின் தற்பொழுதைய காலநிலையானது 24 °C காணப்படுகின்றது. தற்பொழுது உணர்நிலையானது 26 °C காணப்படுகின்றது. நாளை அதிகூடிய வெப்பநிலையாக 25 °C, நாளைய மறுதினம் வெள்ளிக்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 24 °C காணப்படுகின்றது. நாளையும் நாளை மறுதினமும் சூரியன் மிகவும் பிரகாசமாகவும் காணப்படுகின்றது.
3: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் சிஎம்ஆர் தமிழ் எச்டி, உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் எச்டி தமிழ் எச்டி தமிழ் எச்டி. திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
0: அதிகாரம் 11. செய் நன்றி அறிதல். என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம், உய்வு இல்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. என் நன்றி கொன்றார்க்கும் உய்வு உண்டாம், உய்வு இல்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. உலகம் போற்றும் அறங்களை சிதைத்தவர்கள் கூட தப்பிவிடலாம், ஆனால் செய் நன்றி மறந்தவர்க்கு மன்னிப்பே கிடைக்காது. செய்த உதவியை நினைத்து போற்றுவதே மனித பண்பின் உச்சமாகும். அதை மறப்பவர்களுக்கு உய்வு என்பதே இல்லை.

0: கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் HD.
1: கவிதை கதமம் நிகழ்ச்சியில் ஒரு சிறு கவிதை. இதுவும் கடந்து போகும் என்ற தலைப்பின் கீழ் கவிதை. நேற்று வரை உன்னை வாட்டிய வழி இன்று உன் நினைவாக மட்டுமே மாறலாம். நேற்று வரை உன்னை வாட்டிய வழி இன்று உன் நினைவாக மட்டுமே மாறலாம். எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் ஒரு நாள் அதற்கு ஒரு முடிவு வரும். எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் ஒரு நாள் அதற்கு ஒரு முடிவு வரும். கண்ணீரோடு கழியும் இந்த நாட்களும் ஒரு நாள் புன்னகையோடு நினைத்து பார்க்கும் நினைவாக மாறும். கண்ணீரோடு கழியும் இந்த நாட்களும் ஒரு நாள் புன்னகையோடு நினைத்து பார்க்கும் நினைவாக மாறும். எது நடந்தாலும் இதுவும் கடந்து போகும் என்ற நம்பிக்கையோடு வாழ்க்கையை தொடர்ந்து செல். எது நடந்தாலும் இதுவும் கடந்து போகும் என்ற நம்பிக்கையோடு வாழ்க்கையை தொடர்ந்து செல்.

0: எவ்ரிதிங் ஓகே நோ ப்ராப்ளம் வந்துச்சு நம்ம
1: பார் கிளம்பு க்ளோசிங் டேட் அடிக்கிற நடி
2: பிரதி செல்வம் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் மோர்கேஜ் ரீஃபைனான்ஸ் ஃபர்ஸ்ட் ஹோம் பயர்ஸ் டெட் கன்சலிடேஷன் அதிக வட்டி செலுத்திக் கொண்டிருக்கின்றீர்களா உங்கள் மோர்கேஜ்களை வங்கிக்கு மாற்றவும் கால் பிரதி செல்வம் 416-268-0155
3: கவிதை கதமும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்க முதலாவது நேயர் வணக்கம்
4: வணக்கம் ராஜி நான் மதன் கவிக்கின்றேன் நல்ல மறக்கிறீங்களே
3: நல்ல சுகமாக இருக்கின்றேன் நீங்க எப்படி இருக்கிறீங்கள்
4: ஓ நல்ல மகிழ்ச்சியா இருக்கின்றோம் சின்ன ஒரு கவிதை ஒன்று சொல்றேனே
3: சொல்லுங்க
4: மனதுக்குள் மழையாக மகிழ்ச்சி தரும் நினைவுகள் நீங்காது வாழும் போது பொழுது போகும் போதும் போதும் போதும் என்று சொல்லும் மனது எதையோ தேடி நிற்கும் அவளுக்காக நினைவுகள் கூடை மேலே கூடையாக அடுக்கி செல்ல கூட்டத்தில் அவளுக்காக தேடும் குழந்தையாக அவள் நினைவுகளோடு மனது பின்னாலே அவள் பின்னாலே ஓடி செல்ல செல்லமாக தூக்கி செல்ல அவள் கைகள் தழுவ வருமா அவ்வளவுதான்
3: கைகள் தழுவ வருமா நினைவுகள் எல்லாம் கூட மேல கூடையா இருக்கு நிறைய பாரமா இருக்கா
4: வரிகளில்
3: பிரசன்னா மற்றும் வந்தனாவின் குரலில்

0: கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட். ஆண்டுதோறும் 250,000-க்கும் மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100-க்கும் மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினைப் பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பேர்ச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வேண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 தமிழராய் பெருமை கொள்வோம்.
1: கவிதை கதமம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம் ரவிவாலா.
1: வணக்கம், எப்படி இருக்கிறீங்க?
2: நான் நல்ல மயக்கட்டும். ரஜி, எப்படி இருக்கிறீங்க?
1: நான் நல்ல சுகமாக இருக்கின்றேன், நன்றி.
2: முதல்ல உங்கள் கவிதை, இதுவும் கடந்து போகும். உண்மையில் நம்பிக்கை கொள்வோம், இதுவும் கடந்து போகும். அடுத்து மதன் வந்து வெயிட்டான காதல், கூடையில் பத்திரமாய் சுமந்து கடந்து போகிறார். எனது அதிசய காதல் கவிதையரங்கில், ஆமாம்
1: சொல்லுங்க.
2: அதிசய காதல் கவிதையரங்கில் கடந்து போகட்டும். என்னுடைய கவிதை தலைப்பு அதிசய நியதி காதல் தான்.
1: அதிசய
2: நியதி
1: நியதி
2: காதல் காதல் யா
1: சொல்லுங்க.
2: இயற்கையின் படைப்பில் ஆணும் பெண்ணும் பருவ வயது பற்றும் உணர்வு இயற்கையின் நியதி எழுக்கிக் கொள்ளும். அவனுக்கு அவளெனின் கண்கள் தைக்கும் மின்னு மொழி கண்வழி நுழைந்து இதயமதை சல்லடை துளையிடும் அற்புதம். வெளிக்கவில்லை செங்குருதி சிந்தா அதிசயம் நெஞ்சிலும் கொண்ட போர் வீரர் போல் கனைகள் மேலும் ஏந்தும் இரு இதயங்கள் பெரும் போர் முடிக்கும் பிறவியாரும் அறியா வண்ணம் போர் கண்ட பூமியில் பூக்கள் பூக்கும் பூர்வ புண்ணிய தொடர்பு வந்தம் கருவிழிக்கு மட்டும் புரிந்த உணர்வு மொழி விடை காணும் வரை 1000 வினாக்கள் வசதியும் வாய்ப்பும் சாதியும் மதமும் நிறமும் பேதமும் நாடும் மொழியும் உண்மை காதலில் ஊமையாய் போகும் ஊர் பேசும் நகைச்சுவை நவிழும் கேலியாய் பேசும் பிரித்துவிட சதியும் செய்யும் உரமான காதல் வேர்விட்டு வியாபிக்கும் ஏச்சும் பேச்சும் வெளிருமாய் கொள்ளும் அத்தனையும் தாண்டி ஒரு நாள் விடியலில் காதல் கோட்டை விண்ணை தாண்டும் புதிய பறவைகள் பறந்த வானில் சிறகடிக்கும் சொல்லி சிரித்தவர் வாய்ப்பிழக்க விழிப்புதுங்க. புதிய பறவைகள் பறந்த வானின் சிறகடிக்கும் சொல்லி சிரித்தவர் வாய்ப்பிழக்க விழிப்புதுங்க. புதிய காதல் அழுகிய வாழ்வியல் கண்டு துள்ளாத மனங்கள் துள்ளி வாழ்த்தும் காலம் தாண்டி வாழும் காதல் வாழ விடுங்கள் சிந்தியுங்கள் செயல்படுங்கள் காதல் மட்டும் சாவதில்லை சாய்வதும் இல்லை புனித காதலை விதைப்போம் புரிந்த மனிதராய் தூய மனம் கொண்டு அரிதான புறவியை ஆழ்மனதின் புரிதலுடன் ஆழ்மான அன்புடன் காதலராய் காலமிலும் காலமெல்லாம் பூரிக்கட்டும் காதல் ஆழ்மனதின் புரிதலுடன் ஆழமான அன்புடன் காதலராய் காலமெல்லாம் பூரிக்கட்டும் காதல் அதிசயம் காதல் பூக்கள் பூக்கும் தருணம் அதிசயமே அதிசயம் காதல் பூக்கள் பூக்கும் தருணம் அதிசயமே. நன்றி ராஜி.
1: வாழ்த்துக்கள் உங்களுடைய கவிதைக்கு. முதலில் நிறைய பழைய நினைவுகள் எல்லாம் நிறைய பேருக்கு வந்திருக்கும்.
2: ஆமாம்
1: ஆமாம், அந்த தூசு தட்டி எழுப்பின மாதிரி நிறைய நினைவுகள் கொண்டு வந்திருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள். நீங்கள் அந்த கவிதையினுடைய வரிகள், அந்த ஒவ்வொரு வரிகளும் அவ்வளவு அற்புதமாக இருந்தது. அது மட்டுமின்றி நீங்கள் அந்த சொல்லும் விதமும் மிகவும் ஒரு ஆளுமையாக இருந்தது.
2: என்ன
1: பாடல் போடுவோம்?
2: எனக்கு காதல் படத்துல இருந்து உனக்கு என உயிருப்பேன் உயிரோடு அந்த அந்த பாடல் தாங்க. அது உணர்வான
1: படப்பேனாக நல்ல ஒரு பாடல்.
2: நன்றி
1: கேட்ட மகளுங்கள், நன்றி
2: நன்றி நன்றி
1: நன்றி. இந்த பாடல் ஹரிச்சரனுடைய குரலில் வருகிற பாடல் காதல் திரைப்படத்திலிருந்து. ஒழிக்கும் இந்த நேரம் 8:29.

0: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
1: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
2: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 3852 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000, 416-284-7000.
3: நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
2: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
3: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் ஜூன் 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
2: ஏசியா கோல்ட் இங்க்
3: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
2: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
3: இட்டோபிகோ,
2: 416-746-2742.
4: கவிதை கதம்பம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம். நல்லா இருக்கிறேன், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
5: நான் நல்ல மகிழ்ச்சியாக நம்பி. அதாவது உங்களோட கவிதை வந்து அற்புதமா இருந்தது. என்ன இது, எல்லாம் கடந்து போகும் என்று சொன்னீங்க, ஆறுதல் சொன்ன மாதிரி. அதே போல அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். மற்ற நாண்டகை பாடல்கள் கேட்கும் சரி, இப்போ அந்த கடவுள் ஒரு கேள்வியோட இருந்தேன், என்ன ஏன் இப்படி முகம் தெரியாது, இத்தனை பேரை கடந்து முகம் தெரியாத நிலவில் அன்பு வச்சுக்கணும். அந்த கவிதைக்கு வந்து கடவுள் வந்து சொன்ன போல ரவிவாலா அண்ணன் மூலமா பதில் வந்தது எனக்கு. அவரது மகா சமுத்திரம், அதற்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். என்னுடைய கவிதையை சொல்றேன், ஆண் பெண்ணை பற்றி நட்புக்கு தான் சொல்றேன். பூவில் தேன் போல நெஞ்சில் அன்பு என்றும் தங்கும், வாழ்வில் நாம் கூடும் நாளில் வான்போல் மகிழ்ச்சி பொங்கும். விட்டு கொடுப்போம் நாம் சொந்தம், இப்புறவியிலும் எப்புறவியிலும் என்றும் விட்டு விலக மாட்டோம். இது யுகம் கடந்த பந்தம், ஒருதாய் வயிற்றில் பிறந்தது போல இந்த சொந்தம் என்றும் பிரிய மாட்டோம். கண்ணில் கலந்த இன்பம் போல நெஞ்சில் கலந்த சொந்தம் நீயே, எண்ணில் அடங்க அன்பு கொண்டு என்று இணைந்தே இருப்போம் இங்கே. கோபம் பெறினும் அடுத்த நொடி மறந்து மகிழ்வோம் இங்கே, குதூகலம் கொள்வோம் அன்பால், சோதனை வந்த போதிலும் அதை தடுத்திடுவோம் புன்னகையால். எம் அன்பில் காமமில்லை, அழுக்கான எண்ணமில்லை, சுயநலம் எதுவும் இல்லை, எதிர்பார்ப்பு எதுவும் இல்லை, அதனால் எம் அன்பு தூய்மையான அன்பு. உருவம் காணும் முன்னே உருவான பேரன்பு, ஆண்டவன் அமைத்து தந்த அழகிய ஆன்ம பந்தம் இதுவே. அதனால் தானே என் அன்னையின் புனிதமாய் மரியாதையின் ரூபமாய் வாழ்கிறாய் என் இதயத்தில். அதனால் தானே என் அன்னையின் புனிதமாய் மரியாதையின் ரூபமாய் வாழ்கிறாய் என் இதயத்தில். எம்மிடையே மலர்ந்த பந்தம் இறையறல் போல் தூய்மையானது, ஒருவருக்கொருவன் நன்மை செய்யும் புண்ணியத்தின் பாதையிடு. இந்த பந்தத்தை வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாது, வரம் பெற்ற தூய பேரன்பிடு, வாழ்நாள் எல்லாம் அழியாத புனித உறவு. நாம் பேசிய வார்த்தைகள் குறைவாக இருந்தாலும் அவை என் வாழ்வில் வரமாகவே வாழ்கின்றன. நீரந்த நம்பிக்கையின் மதிப்பு என் நெஞ்சில் என்றுமே பெரியது. சொல்லாத உணர்வுகளையும் புரிந்து கொள்ளும் உறவு, எதிர்பார்ப்பில்லாமல் ஒருவருக்கொருவர் மதிக்கும் உறவு, அந்த தூய பந்தமே எம் அன்பின் அழகு. நீ நேசக்கடன் நீட்டினால் நேர்மையின் நிழலாய் நம்பிக்கையின் நண்பனாய் உன்னோடு நிற்பேன். விதி சரி செய்தாலும் மதிகொண்டு ஒருவரையொருவர் மதித்தால் பரம்பொருளும் வாழ்வில் அற்புதத்தை நிகழ்த்துவர். சின்ன சின்ன பிணக்குகள் வந்தாலும் சிரித்து விட்டு மறப்போம், நம் சீரான அன்பை காப்போம். ஆண்டவன் ஆசி பெற்ற நம் புனித பந்தத்தை பேணி போற்றிடுவோம். நல்லதை நினைத்து நல்வழியில் புனித பயணம் தொடர்வோம். லட்சுமி நாராயணன் ஆசி நமக்கென்றும் ஒன்று. மற்றவர் புன்னகைக்கு காரணமாய் நம் நட்பு மலரட்டும். என் மாதாவின் மறுவடிவமான மரியாதைக்குரிய உங்களை என் சுவாசம் உள்ளவரை மதித்திடுவேன். எம் புண்ணிய நட்பை அன்பாலும் ஆண்டவன் ஆசியாலும் புனிதமாய் போற்றி காப்போம். நன்றி.
4: ஆஹா, வாழ்த்துக்கள். உங்களுடைய கவிதைக்கு உங்களுடைய வரிகளும் அற்புதமாக இருந்தது.
5: நன்றி நன்றி நன்றி. உங்களோட அன்பான வார்த்தைக்கும் அந்த ஊக்குவிக்கிற இதுகளுக்கு தான் மிக்க மிக்க நன்றி.
4: நன்றி. என்ன பாடல் தெரிவு?
5: அந்த பாடலே கேட்கும். என்ன திவால இருந்து என்ன
4: ஒரு தாளாட்டு
5: அந்த பாடல்
4: கேட்டு மகிழுங்கள். நன்றி
5: நன்றி
4: நன்றி. இந்த பாடல் ஹரிஷ் ராகவேந்திராவினுடைய குரலில் வருகிற பாடல்.

0: தமிழக் கவிதை கதம்பம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும். அடுத்த நேரே சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்
0: குயின்சன், எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லமா இருக்கிறோம். நீங்க?
0: நானும் நல்ல சுகமாக இருக்கின்றேன். சொல்லுங்கள், உங்களுடைய கவிதையை கேட்கலாம். சொல்லுங்க.
1: கவிதைக்கு முதல் சிஎம்ஆருக்கு இன்றைக்கு பிறந்த நாள், 22வது பிறந்த நாள், வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு.
0: 22வது பிறந்த நாள், ஆமாம், நாளை. சொல்லுங்க.
1: நாளை? ஓகே.
0: ஆமாம்
1: ஆமாம்.
0: சொல்லுங்க.
1: தொடர்ந்து பயணித்தோம். கவிதை வந்து படித்ததை பிடித்த கவிதை.
0: சொல்லுங்க.
1: நீ எத்தனை நியாயங்கள் சொன்னாலும் கேட்டாலும் அத்தனைக்கும் உடை தேட என்னால் முடியாது. உடை தேட முற்பட்டால் அது காதலும் ஆகாது. நானும் கண்ணாய் இருக்கவே ஆசைப்படுகிறேன், நீ கண்ணீராய் இருக்கவே ஆசைப்படுகிறாய். நீ நிச்சயம் அழுவாய், என்னை நினைத்தல்ல உன்னை நினைத்து. எத்தனை நல்லவனை இழந்து விட்டேனே என்று உன் கண்ணீரின் ஒவ்வொரு துளிகளும் என் இதயத்தை வேலாய் குத்தும். அப்போதும் முன்னையே காதலித்து.
0: ஒரு சின்ன வெளியோடு ஒரு கவிதை, அழகான கவிதை. வாழ்த்துக்க.
1: நன்றி. நன்றி.
0: சொல்லுங்க, என்ன பாடல் தெரியும்?
1: கனவே கலையாத திரைப்படத்தில் கண்ணோடு கண்ணோடு வந்த காதல்.
0: ஆமாம், கேட்டு மகிழுங்கள். நன்றி.
1: நன்றி.
0: நன்றி. உன்னிகிருஷ்ணன் குரலில் ஒளிக்கும் இந்த நேரம் 8:46.

0: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
1: இல்லடா.
0: ஹலோ, காசு வந்ததாடா?
1: இன்னும் வரல காசு.
0: காசு வந்துச்சா?
1: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
2: வாட்ஸ் ஹேப்பனிங் சோ சேட்.
3: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
4: கவிதை கதமம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் நேயர்களை சந்திக்கலாம். வணக்கம்.
5: மின்னல் கீட்டு போல முடுக்கான நடையினாலே, மின்னல் கீட்டு போல முடுக்கான நடையினாலே கண்ணை பறைக்கும் அழகினால் கலக்கிடும் நூலிடை அழகியே. போகினும் மெல்லிய மெல்லிய இவள் இடை நூலென ஒடிந்து வளைந்திடவே காற்று கூட தாங்கித்தான் மெதுவாய் வீசி செல்கின்றது. ஒப்பனையின் தொடுகை போலவே ஒப்பற்ற வனப்புடன் விளங்கும். ஒப்பனையின் தொடுகை போலவே ஒப்பற்ற வளைப்புடன் தொடங்கும் உன் சிறு இடை அழகு என்மனம் தொலைவிதடி உத்தமம். உன் சிறு இடை அழகினின் என்மனம் தொலைதடி இப்போ. மின்னல் கீட்டு போல முடுக்கான நடையினாலே கண்ணை பறிக்கும் அழகினால் கலக்கிடும் நூலிடை அழகியே. கோவிலும் மெல்லிய மெல்லிய இவளிடை நூலென ஒடிந்து வளைந்திடவே காற்று கூட தயங்கித்தான் மெதுவாய் வீசி செல்கின்றது. ஒட்டடையின் தொடுகை போலவே ஒப்ப உன் சிறுகிடை அழகினில் என்மனம் தொலைதடி நித்தனும். நன்றி.
4: வாழ்த்துக்கள் உங்களுடைய கவிதைக்கு.
5: நன்றி.
4: சொல்லுங்கள், என்ன பாடல் தெரியும்?
5: எனக்கு விஸ்வநாதன் சாம்ஸ்ல இருந்து ஒரு புது பாடல் வந்து சேர்த்தோம்.
4: உங்களுடைய பாடல் வரம். நன்றி
5: நன்றி நன்றி. வாழ்த்து.
4: அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
6: வணக்கம் ரமேஷ், எப்படி இருக்கீங்க?
4: நல்லா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
6: நான் நன்றாக அமைச்சியாக இருக்கின்றேன்.
4: அந்த மகிழ்ச்சியோட உங்களுடைய கவிதையை சொல்லுங்க கேட்போம்.
6: சின்ன கவிதை தான்,
4: சொல்லுங்க.
6: உன் சிகையில் ஆடும் சிண்டு வேகமாக நடந்த என்னை ஆக்கியது நண்டு. உன்னிடம் காதல் நோயை கண்டு நான் சுற்று நீ தேன் வண்டு. நீ என்னை சுற்று நூல் கண்டு உனக்கு செய்வேன் வாழ்நாள் தொண்டு. எனக்கு காதல் குரு உண்டு, என் சிஷியனோ யாரோ மண்டு, அது நீதானோ. முடிஞ்சிச்சு.
4: ஒரே ரைமிங்ஸா இருக்கு. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
6: நன்றி நன்றி நன்றி நன்றி.
4: என்ன பாடல் தெரியும்?
6: பாடல் வந்து குரு சிஷியன் படத்துல கண்டுபிடிச்சேன் கண்டுபிடி காதல் வாங்க.
4: ஆமா, உங்களுடைய பாடலும் பெறும். நன்றி
6: நன்றி. வணக்கம்.
4: நன்றி. ஆமாம், தொடர்ந்து தேவகுமார் ரமேசனுடைய பாடல்களை தொடர்ந்து தமிழ் எக்ஸ்பிரஸில் இணைந்து சிறப்பித்த நேயர்களான ஜெயா, தேவதா, சிவலிங்கம் ஐயா, தவம், சிவானந்தன், ராஜா, நிர்மலா, காசி மற்றும் மொரின் அவர்களுடைய பாடல்களும் தொடர்ந்து உங்களுக்கு ஒளிபரப்பப்படும். இணைந்து சிறப்பித்த இதுவரை நேரமும் சிஎம்ஆர் தமிழ் ஏஷ்டியுடன் இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, சிஎம்ஆர் கேட்டுக்கொண்டிருந்த நேயர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, நாளைய விடியல் உங்கள் எல்லோருக்கும் இனிய பொழுதாக அமைய வேண்டும் என்று வாழ்த்திக் கொண்டு, மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை இந்த இரவு பொழுதில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் ரஜி. நன்றி, வணக்கம்.

ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே சிந்தூரன் மற்றும் குணா குணராஜா ரெசிடென்சியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன் கால் சி கே சிந்தூரன் 416-220-8888 குணா குணராஜா 647-624-4165.

0: என்ன கார் லோனும் கிடைக்குதில்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குதில்ல என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
1: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டான், வேலையும் கிடைச்சிட்டு.
2: GTAவில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.

0: நாம அண்ணன் தம்பிட.
1: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000. ஸ்கார்ப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000. மை மெக்கானிக் ஆட்டோ.ca.

கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 மார்க்கம் நகரில் பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 தமிழ் ஃபெஸ்ட் .ca

வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும் 416-700-2222 416-700-2222 J.CA.

உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடன் அண்ட் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30 பாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடன் அண்ட் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462, 416-990-2462.

வல்வெட்டித்துறை நலன்புரி சங்கம் நடத்தும் டொரண்டோ 26 ஒன்று கூடல் அனைத்து வல்வெட்டித்துறை மக்களையும் அன்போடு அழைக்கின்றார்கள். குறித்துக் கொள்ளுங்கள், டொரண்டோ ப்ளூஸின் 40th ஆண்டு தியாக தீபங்கள் August 29 சனிக்கிழமை, தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். 416-272-8543

0: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
1: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
0: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
1: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. சி கே செந்தூரன், 416-400-8383.
0: சுகந்தன், 416-540-6269.
1: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இண்டோர் ஸ்பேஸ். பிரம்டன் ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலய நாராயண பெருமாள் அலங்கார உற்சவம், புன்னாலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஆவணி ரோகிணி நன்னாளை தேர் திருவிழாவாக வைத்து ஆகஸ்ட் 19 முதல் செப்டம்பர் 5 வரை. ஆகஸ்ட் 21 வரலட்சுமி விரத பூஜை, 23 சப்பரம், 28 மஞ்சள் திருவிழா, செப்டம்பர் 4 வெள்ளிக்கிழமை காலை தேர் திருவிழா, 5 சனிக்கிழமை தீர்த்த திருவிழா. கண்ணபிரானின் அருளை பெற அன்போடு அழைக்கின்றனர். 9545 உலகிழந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
2: அதிகாரம் 25. அருள் உடைமை. மன்னுயர் ஓம்பி அருளாழ்வார்க்கு இல்லென்ப தன் உயிர் அஞ்சும் வினை. மன்னுயர் ஓம்பி அருளாழ்வார்க்கு இல்லென்ப தன் உயிர் அஞ்சும் வினை. எல்லா உயிர்களிடத்திலும் கருணை கொண்டு அவற்றை காப்பாற்றுவதையே கடமையாக கொண்ட சான்றோர்கள் தமது உயிரை பற்றி கவலையடைய மாட்டார்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் .com.
2: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன், அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
3: என் மாநிலா சுமதியின் வெட்டிங் வருதுல்லே?
4: ஓமண்ணா அண்ணியும் வரணும்ன்றப்ப
3: அப்ப ரெண்டு லேடிஸும் அங்க போறதாப்ல?
4: வேற எங்க, அக்ஷர் ஃபேஷனுக்கு தான் பிரம்மாண்டமான ஷோரூம் அண்ணா. அங்க போனா சொர்க்கத்துக்குள்ள போன மாதிரி இல்ல இருக்கு.
5: இப்பொழுது புதிய பிரம்மாண்டமான காட்சி அறையில் அக்ஷயாஸ் ஃபேஷன். அனைவருக்குமான ஆடை அணிகலன்கள், சமையலறை மற்றும் பரிசு பொருட்கள் எல்லாமே ஒரே இடத்தில். டிக்சியன் டண்டாஸ், 1450 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட், மிசிசாகா. அக்ஷயாஸ் ஃபேஷன், 905-306-7052.
6: ஓவன்சோண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. செஃப், லைன் குக், பிரிப் குக், டிஷ்வாஷர், தங்குமிட வசதிகள் செய்து கொடுக்கப்படும். தொடர்பு கொள்ள வேண்டிய இலக்கம் குமார், 647-924-7638
7: அல்லது கால் தர்ஷன், 416-897-0919.
6: ஓவன் சோண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. 647-924-7638
7: 416-897-0919.
8: அரசு அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
9: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 dollars வரையும், 22 கேரட் 1 pound நகை அடகுக்கு 1000 to 1200 dollars வரை கொடுக்கணும்.
8: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
9: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலே வாங்கலாம்.
10: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
9: மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
8: 416-834-2266.
9: Jewelers.

¡Cambia, gorra! ¡Hola! ¡Ande, te doy! ¡Ey! ¡Y ahora que se plega! ¡Cambia!

رافتی مارا صدیکارا کدی مارا اور نور پڑے مودا

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD. கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் August 22-23 மார்க்கம் நகரில் பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் August 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca. கிராஸ்போர்டர் AZ டிரைவர்களுக்கான சிறந்த வேலை வாய்ப்பு, டீம்ஸ் மற்றும் சிங்கிள் டிரைவர்ஸ் தேவை. ஒரு மைலுக்கு 60% முதல் 70 சென்ட்ஸ் வரை சம்பளம், $1,000 சைன் ஆன் போனஸ், $500 ரெஃபரல் போனஸ், மிட்வெஸ்ட் அமெரிக்கா கனடா டெடிக்கேட்டட் லேன்ஸ், வாரத்திற்கு 3,000 முதல் 5,000 மைல்ஸ், வார இறுதி 2 நாட்கள் விடுமுறை, குறைந்தது 2 ஆண்டுகள் கிராஸ்போர்டர் அனுபவத்தோடு கிளீன் டிரைவர்ஸ் அப்ட்ராக்டும் இருந்தால் அழையுங்கள். 905-507-1800 அல்லது அனிடோ 647-688-9120.
1: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000-க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
0: GTA கிரெடிட் கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
1: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
0: 9054176069 online il shopping seyalam toronto vil 30 nimadathirkul free home delivery fast ah answer enna theriyuma maple groceries dan ungal kudumbathukku suthamana mattum tharamana kaigari maliye porulgal thevai padugiradam maple grocery 202-320-6069 online il shopping seyalam toronto vil 30 nimadathirkul free home delivery maple groceries.ca 905-417-6069. உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
2: அதிகாரம் 11. செய்ன் நன்றி அறிதல். என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம், உய்வு இல்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. என் நன்றி கொன்றார்க்கும் உய்வு உண்டாம், உய்வு இல்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. உலகம் போற்றும் அறங்களை சிதைத்தவர்கள் கூட தப்பிவிடலாம், ஆனால் செய் நன்றி மறந்தவர்க்கு மன்னிப்பே கிடைக்காது. செய்த உதவியை நினைத்து போற்றுவதே மனித பண்பின் உச்சமாகும். அதை மறப்பவர்களுக்கு உய்வு என்பதே இல்லை.

ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக்கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-6049. கலிடன் ஈஸ்டில் வான் மற்றும் பிராம்ப்டன் எல்லைக்கரையில் கோ அண்ட் மேஃபீல்டின் பிரைம் லொகேஷன் ஹைவே 413 இணைப்போடு எதிர்காலத்தில் மதிப்பு உயரப்போகும் இடம். வைல்ட்ஃபீல்ட் வில்லேஜ், மாஸ்டர் பிளான் கம்யூனிட்டி, ஃப்ரீஹோல்ட் டவுன் ஹோம்ஸ், செமிஸ் அண்ட் டிட்டாச் ஹோம்ஸ், மிட் 700,000 இலிருந்து ஃபேஸ் 1-இன் சிறந்த வாய்ப்பு. உங்கள் இடத்தை பெற லிமிடெட் லாட்ஸ் மட்டுமே. அழையுங்கள் கமல் அமிர்தலிங்கம் 416-903-9999. கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 மார்க்கம் நகரில் பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா. தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் பிராங்க்ளின் லா ஃபார்ம் ரவி நடராஜா.
1: Working for you.
0: விபத்துக்களினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
1: Working for you.
2: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
3: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
2: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
3: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு, யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 905-667-7200. 905-667-7200.
4: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
3: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள். கனடாவுக்கு புதியவரா, சுய தொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன். 647-459-9757.
5: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
6: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
7: அதிகாரம் 25. அருள் உடைமை மன்னுயரோம்பி அருள் ஆழ்வார்க்கு இல்லென்ப தன் உயிர் அஞ்சும் வினை. மன்னுயரோம்பி அருள் ஆழ்வார்க்கு இல்லென்ப தன் உயிர் அஞ்சும் வினை. எல்லா உயிர்களிடத்திலும் கருணை கொண்டு அவற்றை காப்பாற்றுவதையே கடமையாக கொண்ட சான்றோர்கள் தமது உயிரை பற்றி கவலையடைய மாட்டார்.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
2: அப்ப வயசு போன உங்களை வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே? நோ.
0: முதியோர் பராமரிப்பு VKR ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் VKR ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதிய உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 VKRH.com.

0: கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000-க்கும் மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100-க்கும் மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினைப் பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பேர்ச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வெண்டபூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 தமிழராய் பெருமை கொள்வோம். மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? So sad.
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905-456-8433.
0: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 30, வாய்மை. யாம் மெய்யா கண்டவற்றுள் இல்லை என தோன்றும் வாய்மையின் நல்ல பிற. யாம் மெய்யா கண்டவற்றுள் இல்லை என தோன்றும் வாய்மையின் நல்ல பிற. வாய்மையைப் போல் சிறந்த பண்பு வேறொன்றுமே இல்லை என்பதுதான் ஆராய்ந்து உணரப்பட்ட உண்மையாகும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. வல்வெட்டித்துறை நலன்புரி சங்கம் நடத்தும் டொரண்டோ 26 ஒன்று கூடல் அனைத்து வல்வெட்டித்துறை மக்களையும் அன்போடு அழைக்கின்றார்கள். குறித்துக் கொள்ளுங்கள், டொரண்டோ ப்ளூஸின் 40th ஆண்டு தியாக தீபங்கள் August 29 சனிக்கிழமை, தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். 416-272-8543.
1: என்ன கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்லன்னு கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
2: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டு வேலையும் கிடைச்சிட்டு.
3: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட், பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
4: கலிடன் ஈஸ்டில் வான் மற்றும் பிராம்டன் இல்லைக்கரையில் கோ அண்ட் மேஃபீல்டின் பிரைம் லொகேஷன், ஹைவே 413 இணைப்போடு எதிர்காலத்தில் மதிப்பு உயரப்போகும் இடம். வைல்ட்ஃபீல்ட் வில்லேஜ், மாஸ்டர் பிளான் கம்யூனிட்டி, ஃப்ரீஹோல்ட் டவுன் ஹோம்ஸ், செமிஸ் அண்ட் டிட்டாச் ஹோம்ஸ், மிட் 700,000 இருந்து ஃபேஸ் 1 சிறந்த வாய்ப்பு. உங்கள் இடத்தை பெற லிமிடெட் லாட்ஸ் மட்டுமே. அழையுங்கள் கமல் அமிர்தலிங்கம், 416-903-9999. 416-903-9999.

கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD. கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 மார்க்கம் நகரில் பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்திறம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca. மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய

0: இப்பொழுது பிரம்டனில் பிரம்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 6477136049.
1: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
2: அதிகாரம் 11. செய் நன்றி அறிதல். என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம், உய்வு இல்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. என் நன்றி கொன்றார்க்கும் உய்வு உண்டாம், உய்வு இல்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. உலகம் போற்றும் அறங்களை சிதைத்தவர்கள் கூட தப்பிவிடலாம், ஆனால் செய் நன்றி மறந்தவர்க்கு மன்னிப்பே கிடைக்காது. செய்த உதவியை நினைத்து போற்றுவதே மனித பண்பின் உச்சமாகும். அதை மறப்பவர்களுக்கு உய்வு என்பதே இல்லை.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
1: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
0: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் ஜூன் 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
1: ஏசியா கோல்ட் இங்க்
0: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
1: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
0: இட்டோபிகோ
1: 416-746-2742.
2: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
0: 416-700-2222-J.CA. ஓவன் சவுண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. செஃப், லைன் குக், பிரிப் குக், டிஷ் வாஷர், தங்குமிட வசதிகள் செய்து கொடுக்கப்படும். தொடர்பு கொள்ள வேண்டிய இலக்கம் குமார் 647-924-7638 அல்லது கால் தர்ஷன் 416-897-0919. ஓவன் சவுண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. 647-924-7638
3: 416-897-0919.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 மார்க்கம் நகரில் பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca. இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000. ஸ்காப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000. மை மெக்கானிக் auto.ca.
1: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
0: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
1: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
0: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. சி கே செந்தூரன், 416-400-8383.
1: சுகந்தன், 416-540-6269.
0: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
2: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 இருந்து $150 வரையும், 22 கேரட் 1 பவுன்

0: நகை அடகுக்கு 1,000 to 1,800 வரை கொடுக்கணும்.
1: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
0: துபாய், சிங்கப்பூர் 22 carat தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
2: பழைய புதிய தங்க நகையில அத்திய விலையில விற்கலாம் என்ன?
0: மிடில் ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
1: 416-834-2266.
0: ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
4: திருக்குறள் ஈரடியால் உலகிழந்த தெய்வப் புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 30, வாய்மை. யாம் மெய்யா கண்டவற்றுள் இல்லை எனை தோன்றும் வாய்மையின் நல்ல பிற. யாம் மெய்யா கண்டவற்றுள் இல்லை எனை தோன்றும் வாய்மையின் நல்ல பிற. வாய்மையை போல் சிறந்த பண்பு வேறொன்றுமே இல்லை என்பதுதான் ஆராய்ந்து உணரப்பட்ட உண்மையாகும்.

44 44 44 44

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30 பாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462. ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி. AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் CK செந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் CK செந்தூரன், 416-220-8888. குணா குணராஜா, 647-624-4165.
1: அனைவருக்கும்
0: ஆடை அணிகலன்கள், சமையல் அறை மற்றும் பரிசு பொருட்கள் எல்லாமே ஒரே இடத்தில். டிக்சியன் டண்டாஸ், 1450 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட், மிசிசாகா. அக்ஷயாஸ் ஃபேஷன், 905-306-7052. எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் .com.

0: உங்களின் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD. கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட், ஆகஸ்ட் 22-23 மார்க்கம் நகரில். பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca. உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழை காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: மார்க்க மக்களே, தாமோல் நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
0: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்ஃபர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்ஃபர்,
1: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சிற்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
0: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு, யூனிட் 5, மார்க்கம், தாமோல் நிறுவனம். 905-667-7200 9-6677-2 பிரம்ப்டன் ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலய நாராயண பெருமாள் அலங்கார உற்சவம், புன்னாலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஆவணி ரோகிணி நன்னாளை தேர் திருவிழாவாக வைத்து ஆகஸ்ட் 19 முதல் செப்டம்பர் 5 வரை, ஆகஸ்ட் 21 வரலட்சுமி விரத பூஜை, 23 சப்பரம், 28 மஞ்சள் திருவிழா, செப்டம்பர் 4 வெள்ளிக்கிழமை காலை தேர் திருவிழா, 5 சனிக்கிழமை தீர்த்த திருவிழா. கண்ணபிரானின் அருளை பெற அன்போடு அழைக்கின்றனர். 905-458-9701-416-471-0255.
2: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.

0: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
1: அதிகாரம் 11. செய் நன்றி அறிதல். என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம், உய்வு இல்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. என் நன்றி கொன்றார்க்கும் உய்வு உண்டாம், உய்வு இல்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. உலகம் போற்றும் அறங்களை சிதைத்தவர்கள் கூட தப்பிவிடலாம், ஆனால் செய் நன்றி மறந்தவர்க்கு மன்னிப்பே கிடைக்காது. செய்த உதவியை நினைத்து போற்றுவதே மனித பண்பின் உச்சமாகும். அதை மறப்பவர்களுக்கு உய்வு என்பதே இல்லை.

0: நிலையம் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permit Udan, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca, 647-522-1775, 647-522-1775.
2: காசு வேணுமெண்டு ஃப்ரெண்ட்ட கேட்டேன், இல்லையண்டு சொல்லிட்டேன். தெரிஞ்ச ஆண்டி என்று அவட்ட கேட்டா அவவும் இல்லையண்டுட்டா. கடைசியா காசு வந்து போட்டு அம்மா தான் நகை கொடுத்தவ. நான் சொன்னது அம்மா நகை மாடத்தை சொன்னேன்.
3: அம்மா நகை அடகு மாடம், நகைக்கு கூடிய பெருமதி, குறைந்த வட்டி, அரசு அங்கீகாரம் பெற்ற அடகு சேவை.
4: டொரண்டோவில் வர்த்தக துறையில் 20 வருட முன்னோடிகள்.
3: கெனடியன் எக்லிங்டன், சங்கரன் கோக் அருகில் அம்மா நகை அடகு மாடம். உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861. அம்மா நகையடகு மாடம்.
5: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
3: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
5: 905-417-6069.
3: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca, 905-417-6069.

0: இது தமிழ் HD. கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 மார்க்கம் நகரில். பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 மணிக்கும் சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
1: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் CIBC மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
0: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள். கனடாவுக்கு புதியவரா, சுய தொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
2: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு. 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0% டெமோ வாகனங்களில் 6,000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா, எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
3: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
4: அதிகாரம் 30 வாய்மை. யாம் மெய்யா கண்டவற்றுள் இல்லை எனை தோன்றும் வாய்மையின் நல்ல பிற. யாம் மெய்யா கண்டவற்றுள் இல்லை எனை தோன்றும் வாய்மையின் நல்ல பிற. வாய்மையைப் போல் சிறந்த பண்பு வேறொன்றுமே இல்லை என்பதுதான் ஆராய்ந்து உணரப்பட்ட உண்மையாகும்.

0: தேசிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? So sad.
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
5: Everything okay? No problem, Dijinam.
6: Bar kalamu closing da, tadikira nadi.
7: The customer you're trying to reach is not available.
8: Pradhi Silvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhika vatti selutti kundurukkundirkala. Ungal mortgage gilai vangikku maatavum. Call Pradhi Silvam, 416-268-0155. 416-268-0155.
5: செல்லம்
6: இல்லடா, செல்வம்.
5: சரி சரி.

24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000-க்கும் மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100-க்கும் மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினைப் பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பேர்ச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வெண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078.

0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
1: அதிகாரம் 11. செய்நன்றி அறிதல். என்னன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம், உய்வு இல்லை செய்நன்றி கொன்ற மகற்கு. என்னன்றி கொன்றார்க்கும் உய்வு உண்டாம், உய்வு இல்லை செய்நன்றி கொன்ற மகற்கு. உலகம் போற்றும் அறங்களை சிதைத்தவர்கள் கூட தப்பிவிடலாம், ஆனால் செய்நன்றி மறந்தவர்க்கு மன்னிப்பே கிடைக்காது. செய்த உதவியை நினைத்து போற்றுவதே மனித பண்பின் உச்சமாகும். அதை மறப்பவர்களுக்கு உய்வு என்பதே இல்லை.

0: புதிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358. வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTA-யில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
1: ஆலோசனைகளும்
0: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661. 416-475-4661.

0: முதல் HD double HD. கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 மார்க்கம் நகரில் பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca.
1: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
2: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
3: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 38-52 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் G03 416-284-7000.
0: கிராஸ் போர்டர் AZ டிரைவர்களுக்கான சிறந்த வேலை வாய்ப்பு டீம்ஸ் மற்றும் சிங்கிள் டிரைவர்ஸ் தேவை. ஒரு மைலுக்கு 60% முதல் 70% வரை சம்பளம், $1,000 சைன் ஆன் போனஸ், $500 ரெஃபரல் போனஸ், மிட் வெஸ்ட் அமெரிக்கா கனடா டெடிக்கேட்டட் லேன்ஸ், வாரத்துக்கு 3,000 முதல் 5,000 miles, வார இறுதி 2 நாட்கள் விடுமுறை, குறைந்தது 2 ஆண்டுகள் கிராஸ் போர்டர் அனுபவத்தோடு கிளீன் டிரைவர்ஸ் அப்ட்ராக்டும் இருந்தால் அழையுங்கள் 905-507-1800 அல்லது அனிட்டோ 647-688-9120. ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் Franklin Law Firm ரவி நடராஜா.
4: Working for you.
0: விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், வெஸ்டர்ன், பிரம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
4: Working for you.
5: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
6: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
7: அதிகாரம் 30, வாய்மை. யாம் மெய்யா கண்டவற்றுள் இல்லை எனத் தோன்றும் வாய்மையின் நல்ல பிற. யாம் மெய்யா கண்டவற்றுள் இல்லை எனத் தோன்றும் வாய்மையின் நல்ல பிற. வாய்மையைப் போல் சிறந்த பண்பு வேறொன்றுமே இல்லை என்பதுதான் ஆராய்ந்து உணரப்பட்ட உண்மையாகும்.

பொறுப்பு துறப்பு சிஎம்ஆர் தமிழ் ஒலிபரப்பில் இடம்பெறும் கலந்துரையாடல்கள், விவாதம் மற்றும் நிகழ்ச்சிகளில் வெளியிடப்படும் கருத்துக்கள் அவற்றுள் பங்கு பெற்றுபவர்களின் கருத்துக்கள் மட்டுமே. அத்துடன் விளம்பரதாரர்களினால் தெரிவிக்கப்படும் எந்தவிதமான தவறுதலான தகவல்களுக்கும் சிஎம்ஆர் பொறுப்பல்ல என்பதனையும் எமது நேயர்களுக்கு அறிய தருகின்றோம். அத்துடன் விளம்பரதாரர்கள் மற்றும் அனுசரணையாளர்களோடு எந்த ஒப்பந்தத்திலும் கையெழுத்திடுவதற்கு முன் அதன் அனைத்து விதிமுறைகளையும் கவனமாக பரிசீலிக்கவும். தேவையெனில் உங்கள் சட்டத்திறனை ஊடாக ஒப்பந்தத்தை மதிப்பாய்வு செய்யுமாறு கேட்டுக் கொள்ளுகின்றோம். விளம்பரதாரருடன் நீங்கள் மேற்கொள்ளும் ஒப்பந்தம் அல்லது பரிவர்த்தனை தொடர்பான அனைத்து பொறுப்பும் மற்றும் விளைவுகளும் உங்களுக்கும் அந்த விளம்பரதாரருக்கும் இடையிலானது மட்டுமே.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். செவ்வாய் மாலை 7:30 மறு ஒலிபரப்பு, புதன் நண்பகல் 12 மணிக்கும் சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
1: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
2: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
1: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
2: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு, யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 9056677200, 9056677200.
3: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
4: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே. நோ.
5: முதியோர் பராமரிப்பு VKR ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் VKR ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க். உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 VKRH.com.
2: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன், அருண் ஆனந்த ராஜா. கால் 6478494444 6478494444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.

0: பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. ஆகஸ்ட் 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பீச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வேண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 info@canadiantamilcongress.ca. தமிழராய் பெருமை கொள்வோம்.
1: நிசான் head-to-head event. இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல் டெமோ வாகனங்களில் 6,000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
2: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100-150 டாலர் வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1,000-1,200 டாலர் வரை கொடுக்கணும்.
2: வட்டி வெறும் 1.5% இருந்து.
3: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
4: பழைய புதிய தங்க நகையில அத்திய விலையில விற்கலாம். என்ன?
3: மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
2: 416-834-2266
3: ஜீவா ஜுவல்லர்ஸ்.
5: Everything okay? No problem and dinam.
4: Bar kalamu closing da adikira nadi.
6: The customer you're trying to reach is not available.
0: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhiga vatti seluthi kondirukkireergala? Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradhi Selvam 416-268-0155 416-268-0155.
5: லாஸ்ட் மினிட்ல க்ளோசிங் செய்த பிரதீஷ் செல்லத்துக்கு தேங்க்ஸ்.
4: செல்லம் இல்லடா, செல்வம்.
5: சரி சரி.
7: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
8: அதிகாரம் 11. செய் நன்றி அறிதல். என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம், உய்வு இல்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. என் நன்றி கொன்றார்க்கும் உய்வு உண்டாம், உய்வு இல்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. உலகம் போற்றும் அறங்களை சிதைத்தவர்கள் கூட தப்பிவிடலாம், ஆனால் செய் நன்றி மறந்தவர்க்கு மன்னிப்பே கிடைக்காது. செய்த உதவியை நினைத்து போற்றுவதே மனித பண்பின் உச்சமாகும். அதை மறப்பவர்களுக்கு உய்வு என்பதே இல்லை.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
2: கெனடியன் லாரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
1: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
2: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன், 416-400-8383.
1: சுகந்தன், 416-540-6269.
2: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ். வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTA-யில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
3: ஆலோசனைகளும்
2: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட், ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி, வித்தகன், 416-475-4661-416-475-4661-4765-4661.
4: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
5: இல்லடா.
4: ஹலோ, காசு வந்ததாடா?
5: இன்னும் வரல காசு.
4: காசு வந்துச்சா?
5: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
6: What's happening? So sad.
7: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
2: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் .com.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000 மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100 மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினை பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பேர்ச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வேண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 info@canadiantamilcongress.ca. தமிழராய் பெருமை கொள்வோம். புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன்கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன்கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358. ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி. AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் CK செந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்சியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் CK செந்தூரன் 416-220-8888. குணா குணராஜா 647-624-4165. பிரம்டன் ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலய நாராயண பெருமாள் அலங்கார உற்சவம். புன்னாலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஆவணி ரோகிணி நன்னாளை தேர் திருவிழாவாக வைத்து August 19 முதல் September 5 வரை. August 21 வரலட்சுமி விரத பூஜை, 23 சப்பரம், 28 மஞ்சள் திருவிழா, September 4 வெள்ளிக்கிழமை காலை தேர் திருவிழா, 5 சனிக்கிழமை தீர்த்த திருவிழா. கண்ணபிரானின் அருளை பெற அன்போடு அழைக்கின்றனர். 905-458-9701-416-471-0255. நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
1: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
0: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் June 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
1: ஏசியா கோல்ட் இங்க்
0: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
1: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
0: இட்டோபிகோ
1: 416-746-2742.
2: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permituran, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindavargalin Survey, KMBusiness.ca, 647-522-1775, 647-522-1775.
3: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
4: அதிகாரம் 30, வாய்மை. யாம் மெய்யா கண்டவற்றுள் இல்லை எனை தோன்றும் வாய்மையின் நல்ல பிறர்.

யாம் மெய்யா கண்டவற்றுள் இல்லை எனை தோன்றும் வாய்மையின் நல்ல பிற. வாய்மையைப் போல் சிறந்த பண்பு வேறொன்றுமே இல்லை என்பதுதான் ஆராய்ந்து உணரப்பட்ட உண்மையாகும்.

0: அனுபவமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: என்ன கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்லன்னு கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
2: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டான், வேலையும் கிடைச்சிட்டு.
3: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
4: காசு வேணும் என்று ஃப்ரெண்ட் கிட்ட கேட்டேன், இல்லை என்று சொல்லிட்டேன். தெரிஞ்ச ஆண்டி என்று அவர்கிட்ட கேட்ட, அவவும் இல்லை என்றுட்டா. கடைசியா காசு கண்டு போட்டு அம்மா தான் நகை கொடுத்தவ. நான் சொன்னது அம்மா நகை மாடத்தை சொன்ன.
5: அம்மா நகை அடகு மாடம், நகைக்கு கூடிய பெருமதி, குறைந்த வட்டி, அரசு அங்கீகாரம் பெற்ற அடகு சேவை.
6: டொரண்டோவில் வர்த்தக துறையில் 20 வருட முன்னோடிகள்.
5: கெனடியன் எக்லிங்டன், சங்கரன் கோவுக்கு அருகில் அம்மா நகை அடகு மாடம். உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861. அம்மா நகை அடகு மாடம்.
7: புதிய
8: பிரம்மாண்டமான காட்சி அறையில் அக்ஷயாஸ் ஃபேஷன், அனைவருக்குமான ஆடை அணிகலன்கள், சமையல் அறை மற்றும் பரிசு பொருட்கள் எல்லாமே ஒரே இடத்தில். டிக்ஸியன் டண்டாஸ், 1450 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட், மிசிசாகா. அக்ஷயாஸ் ஃபேஷன், 905-306-7052.
9: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 24,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
10: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
9: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
10: 416-489-2000. GTA கிரெடிட். கலிடன் ஈஸ்டில் வான் மற்றும் பிராம்டன் எல்லைக்கு அருகில் கோ அண்ட் மேஃபீல்டின் பிரைம் லொகேஷன், ஹைவே 413 இணைப்போடு எதிர்காலத்தில் மதிப்பு உயரப்போகும் இடம். வைல்ட்ஃபீல்ட் வில்லேஜ், மாஸ்டர் பிளான் கம்யூனிட்டி, ஃப்ரீஹோல்ட் டவுன் ஹோம்ஸ், செமிஸ் அண்ட் டிட்டாச் ஹோம்ஸ், மிட் 700,000 இருந்து ஃபேஸ் 1 சிறந்த வாய்ப்பு. உங்கள் இடத்தை பெற லிமிடெட் லாட்ஸ் மட்டுமே. அழையுங்கள் கமல் அமிர்தலிங்கம், 416-903-9999. 4169 03 9999.

0: இனிய காலை நேர வணக்கத்துடன் சியமாட்டமலேஸ்டியின் அழகிய காலை பொழுதில் உங்களுடன் இணைந்து சிறப்பிக்கும் ரஜி.
1: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் சிஎம்ஆர் தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
0: இன்று ஆகஸ்ட் மாதம் 20 தேதி வியாழக்கிழமை நேரம் காலை 9:01.
1: கனடாவின் முதல் HD. இது தமிழ் HD.
0: இன்றைய நாள் உங்கள் எல்லோருக்கும் ஒரு ஆரோக்கியம் நிறைந்த ஒரு நாளாகவும் மகிழ்ச்சிகள் கூடிய ஒரு நாளாகவும் இருக்க வேண்டும் என்று வாழ்த்திக் கொண்டு இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் சிஎம்ஆர் குடும்பம் சார்பாக வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம்.
1: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் சிஎம்ஆர் தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
0: சிஎம்ஆர் தமிழ் HD எஃப்எம் அலைவரிசையின் 22 ஆண்டை நிறைவு செய்து கொண்டு 23 ஆண்டில் காலடி எடுத்து வைத்திருக்கும் அவர்களுக்கு நாங்களும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து சிஎம்ஆரின் மனத்தியாள செய்திகள்.
1: உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD. மனத்தியாள செய்திகள்
2: CMR Tamil HD Hourly News.
3: இலங்கை போக்குவரத்து சபையின் நாடளாவிய ரீதியிலான பேருந்து நிலையங்களில் ஒப்பந்த அடிப்படையில் சாரதிகள் மற்றும் நடத்துனர்களை ஆட்சேப்பு செய்வதற்கான விண்ணப்பங்கள் கோரப்பட்டுள்ளன. நீதிபதிகள் ஓய்வு பெறும் வயதெல்லை அதிகரிப்பு தொடர்பாக முன்மொழியப்பட்ட 22 அரசியலமைப்பு திருத்தம் குறித்து நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு தெளிவுபடுத்தும் அமர்வை இருதரப்பு பங்கேற்பு உறுதி செய்யப்படும் வரை ஒத்திவைக்குமாறு எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசாவிடம் இலங்கை சட்டத்திறனிகள் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. மேகமலை புலிகள் காப்பக வனப்பகுதியில் உள்ள ஆக்கிரமிப்புகளை தமிழ்நாடு அரசு அகற்ற வேண்டும், இல்லாவிட்டால் துணை ராணுவத்தை அனுப்ப நேரிடும் என்று உச்சநீதிமன்ற நீதிபதிகள் நேற்று அதிரடியாக உத்தரவிட்டனர். தமிழ் மொழியையும் பண்பாட்டையும் காப்பதில் முக்கிய பங்கு வகிக்கும் கெனடிய பன்முக கலாச்சார வானொலியான சிஎம்ஆர் தமிழ் FM இன்று தனது 22 ஆண்டு விழாவை கொண்டாடும் இவ்வேளையில் வானொலி நேயர்கள் அனைவரின் ஆதரவுக்கு தனது மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் வடகொரிய தலைவர் கிம் யோங் உன்னை இந்த ஆண்டின் பிற்பகுதியில் சந்திக்க திட்டமிட்டுள்ளதாக புதன்கிழமை தெரிவித்தார்.
4: சிஎம்ஆர் 101.3 FM 22 ஆண்டு நிறைவு. குரல்களையும் கனவுகளையும் உருவாக்கிய ஒரு அழகான வானொலி பயணம். அன்பான நேயர்களே, இது உங்கள் அன்புக்குரிய சிஎம்ஆர் 101.3 FM. கனடாவின் வடிலே, குறிப்பாக எங்கள் தமிழ் சமூகத்தின் மத்தியில் கடந்த 22 ஆண்டுகளாக ஒலித்துக் கொண்டு இருக்கும் ஒரு குரல். அந்த குரல் வெறுமனே ஒரு வானொலியின் குரல் அல்ல, அது எங்கள் மொழியின் குரல், எங்கள் பண்பாட்டின் குரல், எங்கள் சமூகத்தின் குரல், எங்கள் நினைவுகளின் குரல், எங்கள் கனவுகளின் குரல். அதுதான் சிஎம்ஆர் 101.3 FM. இன்று சிஎம்ஆர் தனது 22 ஆண்டு நிறைவை நோக்கி பயணிக்கின்ற இந்த அழகான தருணத்தில் இந்த வானொலி பயணத்தை ஒருமுறை திரும்பி பார்ப்பது என்பதே ஒரு வரலாற்று புத்தகத்தின் பக்கங்களை புரட்டி பார்ப்பது போன்றதே. 22 ஆண்டுகள் ஒரு மனித வாழ்க்கையில் 22 ஆண்டுகள் என்பது நீண்ட காலம். ஆனால் ஒரு வானொலிக்கு 22 ஆண்டுகள் என்பது வெறும் காலகளவு அல்ல, அது ஆயிரக்கணக்கான மனத்தியாலங்கள், லட்சக்கணக்கான வார்த்தைகள், எண்ணற்ற பாடல்கள், ஆயிரக்கணக்கான நிகழ்ச்சிகள், எண்ணிலடங்காத நினைவுகள் மற்றும் எண்ணற்ற மனிதர்களின் வாழ்க்கையோடு பின்னி பிணைந்த ஒரு வரலாறு. ஒரு காலத்தில் புலம்பெயர்ந்து கனடாவுக்கு வந்த எங்கள் தமிழ் மக்களுக்கு தாய்மண்ணின் வாசனையை நினைவூட்டியவற்றில் முக்கியமான ஒன்று வானொலி. வீட்டில் வேலை செய்யும் போதும், வாகனம் ஓட்டும் போதும், காலை நேரத்தில் தேநீர் குடிக்கும் போதும், இரவு நேரத்தில் குடும்பத்தோடு அமர்ந்திருக்கும் போதும் எங்கோ ஒரு மூலையில் தமிழ் குரல் ஒலித்துக் கொண்டு இருந்தால் நமக்கு ஒரு விதமான நெருக்கம் ஏற்படும்.
3: நாங்கள் எங்கள் மண்ணை விட்டு தூரத்தில் இருக்கின்றோம், ஆனால் எங்கள் மொழி எங்களோடு இருக்கின்றது என்ற ஒரு நம்பிக்கையை அந்த குரல் கொடுத்தது. அந்த குரலை கனடா மண்ணில் தொடர்ந்து உயிரோடு வைத்திருப்பதில் சிஎம்ஆர் 101.3 FM மிக முக்கியமான பங்கினை வகித்திருக்கின்றது. ஒரு வானொலி என்பது வெறுமனே பாடல்களை ஒலிபரப்புகின்ற ஒரு ஊடகம் அல்ல, அது ஒரு சமூகத்தின் கண்ணாடி. சமூகத்தில் என்ன நடக்கின்றது என்பதை பிரதிபலிக்கின்ற கண்ணாடி. அதே நேரத்தில் சமூகத்துக்கு என்ன தேவை என்பதை உணர்ந்து அதற்கேற்ப குரல் கொடுக்கின்ற ஒரு பாலம் சிஎம்ஆர். அந்த பாலமாக கடந்த 22 ஆண்டுகளாக செயல்பட்டு வருகின்றது. சிஎம்ஆரின் இன்னொரு மிக பெரிய பங்களிப்பு என்னவென்றால், அது ஏற்கனவே அனுபவம் உள்ள அறிவிப்பாளர்களுக்கு மட்டும் ஒரு மேடையாக இருந்தது இல்லை, பலருடைய உள்ளுக்குள் இருந்த சிறிய சிறிய கனவுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்த மேடையாகவும் இருந்திருக்கிறது. ஒரு நாள் நானும் வானொலியில் பேச வேண்டும், என்னுடைய குரலும் ஆயிரக்கணக்கான மக்களை சென்றடைய வேண்டும், எனக்கும் ஒரு நிகழ்ச்சி செய்ய வேண்டும் என்ற கனவு கண்ட பலருக்கு சிஎம்ஆர் ஒரு வாய்ப்பை வழங்கியது. ஒரு ஒலிவாங்கியின் முன்னால் நிற்பது எளிதான காரியம் போல தோன்றலாம், ஆனால் அந்த ஒலிவாங்கிக்கு முன்னால் நின்று ஆயிரக்கணக்கான நேயர்களோடு இயல்பாக பேசுவது ஒரு கலை. நேரத்தை கட்டுப்படுத்த வேண்டும், சொற்களை தேர்ந்தெடுக்க வேண்டும், குரலில் உணர்ச்சியை கொண்டு வர வேண்டும், நேயர்களின் மனநிலையை புரிந்து கொள்ள வேண்டும், செய்தியை சரியாக சொல்ல வேண்டும், சில நேரங்களில் சிரிக்க வேண்டும், சில நேரங்களில் சிந்திக்க வைக்க வேண்டும், சில நேரங்களில் ஒருவருடைய கண்ணீருக்கு துணையாக இருக்க வேண்டும். அதுதான் உண்மையான வானொலி அறிவிப்பாளரின் பணி. அந்த கலையை பலருக்கு கற்றுக் கொடுத்தும் அவர்களுக்கு தங்கள் குரலை வெளிப்படுத்த ஒரு மேடையை கொடுத்ததும் சிஎம்ஆர். இன்று வானொலியில் பேசுகின்ற பல குரல்களின் பின்னாலும் சிஎம்ஆர் போன்ற ஒரு மேடையின் பங்களிப்பு இருக்கின்றது. ஒரு அறிவிப்பாளரை நேர்கள் சில நேரங்களில் குரலால் மட்டுமே அறிந்திருப்பார்கள், ஆனால் அந்த குரலுக்கு பின்னால் ஒரு மனிதன் இருக்கின்றான். அவர்களுக்கும் வாழ்க்கை இருக்கின்றது, கவலைகள் இருக்கின்றன, கனவுகள் இருக்கின்றன, சந்தோஷங்கள் இருக்கின்றன. அதே போல் ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் பின்னால் பலருடைய உழைப்பு இருக்கின்றது. ஸ்டுடியோவில் ஒலிவாங்கிக்கு முன்னால் ஒருவர் பேசினாலும் அந்த குரல் நேயர்களிடம் சென்றடைவதற்கு பின்னால் பலருடைய பங்களிப்பு இருக்கின்றது. நிகழ்ச்சி தயாரிப்பு, தொழில்நுட்பம், இசை, நேர நிர்வாகம், விளம்பரங்கள், நிகழ்ச்சி திட்டமிடல் மற்றும் மிக முக்கியமாக நேயர்களின் ஆதரவு. ஆகவே சிஎம்ஆரின் 22 கால பயணம் என்பது ஒருவருடைய பயணம் அல்ல, அது ஒரு குழுவின் பயணம், ஒரு சமூகத்தின் பயணம், ஒரு குடும்பத்தின் பயணம். கனடாவில் வாழுமங்கள் தமிழ் சமூகத்தின் வளர்ச்சியிலும் சிஎம்ஆர் பல வழிகளில் ஒரு பங்கினை வகித்திருக்கின்றது. சமூக நிகழ்வுகள், கலை நிகழ்ச்சிகள், பண்பாட்டு நிகழ்வுகள், சமூக சேவைகள், வணிக முயற்சிகள், விளையாட்டு, கல்வி, முக்கியமான சமூக செய்திகள் என்று பல தளங்களில் சிஎம்ஆர் தனது குரலை வழங்கியுள்ளது. ஒரு சமூகத்துக்கு வானொலி தேவைப்படுவதன் காரணம் இதுதான். சமூகத்தின் நல்லவற்றை மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டும், சமூகத்தின் பிரச்சனைகளை பேச வேண்டும், புதிய தலைமுறைக்கு எங்கள் மொழியையும் பண்பாட்டையும் அறிமுகப்படுத்த வேண்டும், மற்றும் மிக முக்கியமாக நாங்கள் எங்கே இருக்கின்றோம், எங்கள் குரல் எங்கே இருக்கிறது என்ற உணர்வு ஏற்படுத்தப்பட வேண்டும். இந்த 22 ஆண்டு நிறைவு விழாவில் நான் தனிப்பட்ட முறையிலும் ஒரு நன்றியை பதிவு செய்ய விரும்புகின்றேன் சிஎம்ஆர் குடும்பத்தினருக்கு. எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்ததற்காக, என்னுடைய குரலை நேயர்களிடம் கொண்டு செல்ல ஒலிவாங்கியின் கைகளில் கொடுத்ததற்காக மனமார்ந்த நன்றி. குறிப்பாக புத்தம் புது காலை என்ற நிகழ்ச்சியில் ஆர்ஜியாக என்னை இணைத்துக் கொண்டதற்காக நான் மிகவும் நன்றியுள்ளவனாக இருக்கின்றேன். காலை நேரம் என்பது ஒரு நாளின் ஆரம்பம். அந்த ஆரம்ப நேரத்தில் மக்களோடு பேசுவது என்பது எனக்கு ஒரு வேலை மட்டுமல்ல, அது ஒரு பொறுப்பு. காலை கண்விழிக்கும் ஒரு குடும்பத்துக்கு ஒரு நல்ல வார்த்தையை சொல்ல வேண்டும், வேலைக்கு செல்லும் ஒருவருக்கு சிறிய உற்சாகத்தை கொடுக்க வேண்டும், வாகனத்தை ஒட்டிக்கொண்டு இருக்கும் ஒருவருக்கு ஒரு பாடலை பரிசாக கொடுக்க வேண்டும், தனியாக இருக்கும் ஒருவருக்கு நீங்கள் தனியாக இல்லை, நாங்கள் உங்களோடு இருக்கின்றோம் என்ற உணர்வை கொடுக்க வேண்டும். அதுதான் புத்தம்புது காலை கொடுத்த பெரிய அனுபவம். ஒவ்வொரு நாளும் ஒலிவாங்கிக்கு முன்னால் அமரும் போது மறுபுறத்தில் ஆயிரக்கணக்கான நேயர்கள் இருக்கின்றார்கள் என்ற எண்ணம் எங்களை பொறுப்புடன் பேச வைத்திருக்கின்றது. அதற்காக சிஎம்ஆர் குடும்பத்துக்கு எங்கள் இதயத்தில் இருந்து நன்றிகள். இந்த வாய்ப்பு ஒரு நிகழ்ச்சி செய்வதற்கான வாய்ப்பு மட்டுமல்ல, எங்கள் குரலை ஒரு சமூகத்துடன் பகிர்ந்து கொள்ள கிடைத்த ஒரு அழகான வாய்ப்பு. இந்த தருணத்தில் சிஎம்ஆரில் பணியாற்றிக் கொண்டிருக்கும் அனைத்து ஆர்ஜிக்களுக்கும் ஒரு பெரிய நன்றி சொல்ல வேண்டும். ஒவ்வொருடைய குரலும் தனித்துவமானது, ஒவ்வொருடைய பிரசன்டேஷனும் வித்தியாசமானது. ஒவ்வொருவரும் சிஎம்ஆரின் வரலாற்றில் தங்களுக்கென ஒரு சிறிய இடத்தை உருவாக்கி கொண்டு இருக்கின்றார்கள். காலை நேரத்தை இனிமையாக்கியவர்கள், மாலை நேரத்தில் மக்களை சந்தித்தவர்கள், இரவு நேரத்தில் நேயர்களோடு பயணித்தவர்கள், செய்திகளை வழங்கியவர்கள், பாடல்களை அறிமுகப்படுத்தியவர்கள், சிறப்பு நிகழ்ச்சிகளை நடத்தியவர்கள், ஒவ்வொருவருக்கும் நன்றி. இந்த குரல்கள் இல்லாமல் இந்த 22 ஆண்டு கால பயணம் இவ்வளவு அழகாக இருந்திருக்காது. ஒலிவாங்கிக்கு முன்னால் இருப்பவர்களை மக்கள் அதிகம் பார்க்கலாம், ஆனால் இந்த ஒலிவாங்கிக்கு பின்னால் இருப்பவர்களின் உழைப்பு பல நேரங்களில் தெரியாது. சிஎம்ஆரின் நிர்வாகம், தொழில்நுட்ப குழு, நிகழ்ச்சி தயாரிப்பாளர்கள், விளம்பரதாரர்கள், நிகழ்ச்சிகளுக்கு பங்களித்தவர்கள், செய்திகளை வழங்கியவர்கள், கலைஞர்கள், சமூக அமைப்புகள், வணிக நிறுவனங்கள் மற்றும் சிஎம்ஆரை நம்பி தங்கள் ஆதரவை வழங்கிய ஒவ்வொருவருக்கும் உங்கள் பங்களிப்பு இல்லாமல் இந்த 22 ஆண்டுகள் சாத்தியமாகி இருக்காது. உங்கள் அனைவருக்கும் நன்றி. ஆனால் மிகப்பெரிய நன்றி யாருக்கு தெரியுமா? அது எங்கள் நேயர்களுக்கு. ஆம், வானொலியின் உண்மையான உரிமையாளர்கள் நேயர்கள்தான். நீங்கள் கேட்கவில்லை என்றால் வானொலிக்கு அர்த்தமில்லை. நீங்கள் போன் கால் செய்யவில்லை என்றால் அந்த குரலுக்கு உயிரில்லை. நீங்கள் மெசேஜ் அனுப்பவில்லை என்றால் அந்த நிகழ்ச்சிக்கு உற்சாகமில்லை. நீங்கள் விமர்சனம் செய்யவில்லை என்றால் நாங்கள் வளர முடியாது. நீங்கள் பாராட்டவில்லை என்றால் நாங்கள் இன்னும் சிறப்பாக செய்ய வேண்டும் என்ற உந்துதல் கிடைக்காது. 22 ஆண்டுகளாக சிஎம்ஆரை உங்கள் வீடுகளுக்குள் வரவேற்றதற்காக, உங்கள் வாகனங்களில் எங்களோடு பயணித்ததற்காக, உங்கள் வாழ்க்கையின் சந்தோஷங்களையும் துக்கங்களையும் எங்களோடு பகிர்ந்த எங்கள் நேயர்களுக்கு 1000 நன்றிகள். 22 ஆண்டுகள் முடிவுகல்ல, புதிய ஆரம்பம். 22 ஆண்டுகள் என்பது ஒரு மைல்கல், ஆனால் அது ஒரு முடிவுகல்ல, அது இன்னொரு புதிய பயணத்தின் ஆரம்பம். இன்று சிஎம்ஆரை கேட்கும் ஒரு குழந்தை நாளை ஆர்ஜியாக வாகலாம். இன்று ஒலிவாங்கியை பார்த்து கொண்டிருக்கும் ஒரு இளைஞன் நாளை அதற்கு முன்னால் நின்று 1000 மக்களோடு பேசலாம். இன்று ஒரு சிறிய கனவோடு சிஎம்ஆரை கதவை தட்டும் ஒருவர் நாளை ஒரு பெரிய ஊடக பயணத்தை தொடங்கலாம். அதுதான் ஒரு நல்ல வானொலியின் வெற்றி. தனக்காக மட்டும் குரல் கொடுப்பதுகல்ல, புதிய குரல்களை உருவாக்குவது, புதிய தலைமுறைக்கு மேடை அமைப்பது, புதிய கனவுகளுக்கு கதவு திறப்பது. எங்கள் மொழி, எங்கள் குரல், எங்கள் அடையாளம். நாம் கனடாவில் வாழ்கின்றோம், எங்கள் பிள்ளைகள் கனடாவில் பிறந்து வளர்கின்றார்கள், அவர்கள் ஆங்கிலமும் பிரெஞ்சும் பேசுகின்றார்கள், உலகின் பல மொழிகளை கற்றுக் கொள்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய காதுகளில் தமிழ் குரல் ஒலிக்க வேண்டும், அவர்களுடைய வீட்டில் தமிழ் பாடல் ஒலிக்க வேண்டும், அவர்களுடைய வாழ்க்கையில் தமிழ் மொழி வாழ வேண்டும். இதற்காக சிஎம்ஆர் போன்ற தமிழ் ஊடகங்கள் மிகவும் முக்கியமானவை. ஒரு மொழி புத்தகங்களில் மட்டும் வாழாது, அது பேசப்பட வேண்டும், கேட்கப்பட வேண்டும், பாடப்பட வேண்டும், பகிரப்பட வேண்டும். அப்போதுதான் அது அடுத்த தலைமுறைக்கு செல்கின்றது. அந்த பணியில் சிஎம்ஆர் கடந்த 22 ஆண்டுகளாக செய்த பங்களிப்பு பாராட்டுக்குரியது. இந்த சிஎம்ஆரை ஒரு வானொலி என்று மட்டும் பார்க்க முடியாது, அது ஒரு குடும்பம். ஆர்ஜிக்கள் ஒரு குடும்பம், தொழில்நுட்ப குழு ஒரு குடும்பம், நிர்வாகம் ஒரு குடும்பம், விளம்பரதாரர்கள் ஒரு குடும்பம், நேயர்கள் ஒரு குடும்பம். இந்த குடும்பம் 22 ஆண்டுகளாக ஒன்றாக பயணித்து இருக்கின்றது. 22 ஆண்டுகளாக எங்களோடு பயணித்த அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். சிஎம்ஆர் 101.3 FM தொடர்ந்து எங்கள் சமூகத்தின் குரலாக இருக்கட்டும்.

0: டொரண்டோவின் தற்பொழுதிய காலநிலையாக 17 பாகை செல்சியஸிலும் காணப்படுகின்றது. தற்பொழுது உணர்நிலையாக 17 பாகையிலும் காணப்படுகின்றது. இன்றைய இரவு பொழுது வெப்பநிலையாக 15 பாகையிலும், நாளைய காலை பொழுது வெப்பநிலையாக 17 பாகையிலும், நாளைய மதிய பொழுது வெப்பநிலையாக 24 பாகையிலும் காணப்படுகின்றது. நாளை சூரியன் மிகவும் பிரகாசமாகவும் காணப்படுகின்றது. நாளைய மறுதினம் சனிக்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 25 பாகையில் காணப்படுகின்றது. சனிக்கிழமை இடியுடன் கூடிய மழை பொழிவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக அதிகம் காணப்படுகின்றன.
1: நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.

0: கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட். ஆண்டுதோறும் 250,000-க்கும் மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100-க்கும் மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினைப் பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பீச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வேண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 தமிழராய் பெருமை கொள்வோம். ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
1: அதிகாரம் 11. செய் நன்றி அறிதல். என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம், உய்வு இல்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. என் நன்றி கொன்றார்க்கும் உய்வு உண்டாம், உய்வு இல்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. உலகம் போற்றும் அறங்களை சிதைத்தவர்கள் கூட தப்பிவிடலாம், ஆனால் செய் நன்றி மறந்தவர்க்கு மன்னிப்பே கிடைக்காது. செய்த உதவியை நினைத்து போற்றுவதே மனித பண்பின் உச்சமாகும். அதை மறப்பவர்களுக்கு உய்வு என்பதே இல்லை.

0: புதிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: அழகிய காலை பொழுதில் சியமா தமிழ் எஸ்டியில் தமிழா தமிழா நிகழ்ச்சியில் இணைந்து நீங்கள் 10 மணி வரை உங்களுக்கு பிடித்தமான பாடல்கள் கேட்டு மகிழலாம். தொடர்ந்து 10 மணியிலிருந்து 10:30 மணி வரை 10க்கு 10 நிகழ்ச்சியில் உங்களுக்கு 5 திரைப்படங்கள் தரப்படும். அந்த 5 திரைப்படங்களை நீங்கள் தரவரிசைப்படுத்தி வாக்கள் பதிவிடலாம். உங்கள் வாக்கள் அடிப்படையில் முதலிடம் பெறும் 2 திரைப்படங்களுடைய பாடல்கள் உங்களுக்கு 10:30 இடம்பெறும். தொடர்ந்து இன்றும் கலக்கல் நிகழ்ச்சியில் உங்களுக்கு ஒரு தலைப்பும் தரப்படுகின்றது. அந்த தலைப்பு பற்றியும் நீங்கள் இணைந்து பேசலாம். தலைப்பு என்னவென்றால், உங்களுடைய வாழ்நாளில் நீங்கள் நிறைய விடயங்களை நீங்கள் செய்திருப்பீர்கள். அதாவது உங்களுடைய ஒரு பிஸ்னஸாக இருக்கட்டும் சரி, அல்லது உங்களுடைய படிப்பு விஷயமாக இருக்கட்டும் சரி, ஏதாவது நீங்கள் பிடித்த விஷயங்களை நிறைய செய்திருப்பீர்கள். ஆனால் அது உங்களுக்கு தோல்வியில், பல விடயங்கள் உங்களுக்கு தோல்வியில் முடிந்திருக்கலாம். ஆனால் நீங்கள் நினைக்காத விடயங்கள் கூட உங்களுக்கு அது ஒரு வெற்றி பாதையில் கூட நிறைய விடயங்கள் உங்களுக்கு அமைந்திருக்கலாம். அப்படி உங்களுக்கு நீங்கள் நினைத்த விடயங்கள் உங்களுக்கு தோல்வியில் முடிந்ததாக இருக்கலாம். அதாவது ஒரு உறவு முறையில் இருந்தாலும் சரி, அல்லது உங்களுடைய பழக்க வழக்கங்களாக இருந்தாலும் சரி, அல்லது நீங்கள் உங்களுடைய படிப்பு அல்லது உங்களுடைய தோளில் ஏதாவது ஒரு விடயம் உங்களுக்கு, நீங்கள் நினைத்த விடயம் உங்களுக்கு அது வந்து மிகவும் ஒரு தோல்வியில் முடிந்திருக்கலாம், ஒரு துரோகத்தில் முடிந்திருக்கலாம். அது உங்களுக்கு பெரிய ஒரு வழியை கொடுத்திருக்கலாம். ஆனால் அந்த ஒரு பெரிய ஒரு வழியோ, அந்த துரோகமோ, அந்த தோல்வியோ உங்களுக்கு வந்து அது ஒரு மறக்க முடியாத ஒரு அனுபவத்தையோ, அல்லது ஒரு பாடத்தையோ, அல்லது அது உங்கள் அதனால் நீங்கள் பல விஷயங்கள் நீங்கள் அதிலிருந்து அறிந்து கொண்டிருப்பீர்கள். அந்த நிறைய புரிதல் உங்களுக்கு கிடைத்திருக்கும். அப்படி நீங்கள் உங்களுடைய வாழ்நாளில் நீங்கள் எந்தெந்த விடயத்தில் நீங்கள் நினைத்த விடயம் உங்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு தோல்வியில் முடிந்திருக்கிறது, அந்த தோல்வி உங்களுக்கு கற்றுக் கொடுத்த பாடம், அதாவது அதனுடைய அனுபவம் அல்லது புரிதல் உங்களுக்கு என்னவாக இருக்கிறது, இது பற்றி தான் நாங்கள் இன்று அலச போகின்றோம். பாருங்கள், அலசலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4164 4462 22.

0: கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் HD.
1: அழகிய காலை பொழுதில் சீமா தமிழ் HD-யின் தமிழ

0: வல்வெட்டித்துறை நலன்புரி சங்கம் நடத்தும் டொரண்டோ 26 ஒன்று கூடல் அனைத்து வல்வெட்டித்துறை மக்களையும் அன்போடு அழைக்கின்றார்கள். குறித்துக் கொள்ளுங்கள், டொரண்டோ ப்ளூஸின் 40வது ஆண்டு தியாக தீபங்கள் August 29 சனிக்கிழமை, தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். 416-272-8543.
1: தமிழா தமிழ நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம். நல்ல சுகமாக இருக்கிறேன் மதி, நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: ஓ, நான் நலமா இருக்கிறேன்.
1: மதி எங்க வேலையிலயா வீட்டிலயா?
2: வீட்டுலதான்.
1: வீட்டுலதான். வீட்டுல இருந்தா தானே நிறைய
2: வேலை.
1: சொல்லுங்க, என்ன பாடல்?
2: பாடலுக்கு முன்னாள் சீமாருக்கு நீ பிறந்த நாள் வாழ்த்துக்களை சொல்லிக்கண்டு.
1: நன்றி.
2: பாட்டு வந்து அதிகாலை அந்த
1: பாடல் ஜேசுதாசன் ஜானகியும் பாடிய பாடல் கேட்டு மகிழுங்கள். நன்றி, தொடர்ந்து சந்திப்போம்.
2: நன்றி.
1: நன்றி.

0: மிசிசாகா பிரம்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்டனில் பிரம்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 6477136049.
1: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம் ரஜி கோதாஸ்தாங்களா?
1: நல்ல சுகமாக இருக்கின்ற, நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நாங்கள் நலமாம இருக்கிறோம்.
1: எங்க வழியில நடந்து கொண்டிருக்கிறீங்களா?
2: நடந்து கொண்டிருக்கேன். இந்த பாட்டு முடியும் மட்டும் தயவு செய்து இந்த போனை கட் பண்ணாதீங்க.
1: கண்டிப்பாக சொல்லுங்கள், என்ன பாடல் தெரியும்?
2: அதற்கு முன் எங்களை எல்லாம் வாழ்நாள் முழுவதும் மகிழ்வித்துக் கொண்டிருக்கும் சிஎம்ஆர் வானலைக்கு 22வது பிறந்த தின வாழ்த்துக்களை அன்புடன் தெரிவித்துக் கொண்டு அதன் முகாமைத்துவம் அனைத்து அறிவிப்பாளர்கள், தொழில்நுட்பவியலாளர்கள், விளம்பரதாரர்கள் மற்றும் அபிமான நேயர்கள் எல்லோருக்கும் நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு நான் கேட்கும் பாடல் செந்தமிழ் பாட்டு படத்திலிருந்து காலையில் கேட்டது கோவில் மணி.
1: ஆமாம், எஸ்பிபி ஸ்வர்ணலதா பாடிய பாடல் கேட்டு மகிழுங்கள். நன்றி
2: நன்றி வணக்கம். நன்றி.

0: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடன் அண்ட் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30 பாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடன் அண்ட் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462.
1: தமிழ தமிழ நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம், நான் ஈசன். எங்க எல்லாம் போயிருக்கீங்க?
1: நல்ல சுகமாக இருக்கிறேன் ஈசன், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நான் நல்லமா மாசியா
1: இருக்கேன். அந்த மகிழ்ச்சியுடன் இன்றைக்கு என்ன பாடல் தெரியும்?
2: இன்னைக்கு சிஎம்ஆருக்கு 14வது சொல்லிக்கொண்டு.
1: நன்றி.
2: நீ நான் சேர்ந்தே செல்லும் நீர் அந்த பாட்டு.
1: அந்த பாடல், ஆமா. என்ன திரைப்படம்? இசையமைப்பில் தாமரையினுடைய வரிகளில் அனிருத் மற்றும் நீதிமோகன் குரலில் ஒலிக்கும் நேரம் 9:38.

0: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
1: இல்லடா.
0: ஹலோ, காசு வந்ததாடா?
1: இன்னும் வரல காசு.
0: காசு வந்துச்சா?
1: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
2: வாட்ஸ் ஹேப்பனிங் சோ சேட்.
3: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
4: தமிழ தமிழ நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
5: என்ன
4: பாடல் தெரியும்?
5: பாடலுக்கு முதல் சிஎம்ஆருக்கு இனியாகவே நாள் வாழ்த்துகளை சொல்லிக்கோங்க.
4: நன்றி.
5: மாநகர காவல் திரைப்படத்துல இருந்து காலை நேரம் இதமானது.
4: ஆமா, கேட்டு மகிழுங்கள். நன்றி, தொடர்ந்து சந்திப்போம்.
5: நன்றி, வணக்கம்.
4: நன்றி. கே ஜி ஜேசுதாசின் குரலில் ஒழிக்கும் இந்த நேரம் 9:44.

0: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்ப்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
1: 416-700-2222 தமிழா தமிழா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் நேயர்களை சந்திக்கலாம். வணக்கம்.
2: என்னை காலை வணக்கம் ரஜி, நான் பிரேமா பேசுறேன். எப்படி இருக்கீர்?
1: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: ரொம்ப நல்லமா இருக்கேன், நன்றி. உங்களுக்கு
1: இன்றைக்கு என்ன பாடல் தெரிவு?
2: எனக்கு தேவதே கண்ணன் திரைப்படத்துல அழகிய பிரம்மனிடம் மனம் கரபரம் அந்த பாடல் இருக்கிறார்.
1: கண்டிப்பா ஹரிஷ் ராகவேந்திரா பாடிய பாடல். உங்களுடைய பாடல் ஒளிபரப்பப்படும். நன்றி, தொடர்ந்து சந்திப்போம்.
3: பாடல் வந்து முத்து படத்துல இருந்து ஒருவன் ஒருவன் முதலாளி, பிறகு சேமா ரெண்டு பிறந்த நாளுக்கான சேமாவான வாழ்த்துக்கள் கூறிக்கொண்டு அனைத்து கலைஞர்களுக்கும் தொழில்நுட்ப வல்லுநர்களுக்கும் நேயர்களுக்கும் வாழ்த்துக்கள்.
1: நன்றி, தொடர்ந்து சந்திப்போம். நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம்,
4: நான் மதன் கலைக்கின்ற நலம் பெறுகிறேன் ராஜீவ்.
1: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
4: நல்ல மகிழ்ச்சியா, என்ன பிறந்த நாள் தானே, அப்ப நல்ல மகிழ்ச்சியா இருக்கின்றேன்.
1: கேக்கெல்லாம் பட்டிட்டீங்களா?
4: கேக்கெல்லாம் பட்டி கேக்கும் சாப்பிட்டாச்சு.
1: ஆஹா, நல்லது. சொல்லுங்கள், என்ன பாடல் தெரிவு?
4: இந்த ஊதாப்பூ அந்த படைக்குப்பா.
1: ஊதா ஊதா, ஆமா ஆமா. இந்த பாடல் வந்து விஜயனுடைய திரைப்படம் மின்சார கண்ணா திரைப்படத்திலிருந்து வருகிற பாடல். உங்களுடைய பாடல் ஒளிபரப்பப்படும். நன்றி, நாங்கள் தொடர்ந்து சந்திப்போம்.
4: நன்றி, நன்றி, வணக்கம்.
1: ஆமாம், அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம்,
5: காலை வணக்கம் சாரா.
1: எப்படி இருக்கிறீங்க?
5: நலம் நலமா இருக்கும். சிஎம்ஆருக்கு பிறந்த நாள் வாழ்த்தை தெரிவித்துக் கொண்டு.
1: நன்றி.
5: புதிய தென்றல் படத்துல தென்றலிலே மிதந்து வந்த தேவம் அங்கே வாழ்க அந்த பாட்டு. புதிய தென்றல்,
1: புதிய தென்றல், ஆமா.
5: அதை கேட்டுக்கொண்டு அந்த மாலை நேரத்தில் நாங்கள் சிஎம்ஆர் நேயர்கள் அனைவரும் கலையாளத்துக்கு வருவோம். கேக் சாப்பிட,
1: கேக் சாப்பிட வருவீங்க? மினக்கட்டு நீங்க கேக் சாப்பிட இங்க வருவீங்க?
5: நாள் முழுக்க நாங்கள், நாள் முழுக்க நாங்க சிஎம்ஆரோடதான் இருக்கிறோம். பிறந்த நாளை கொண்டாடி அப்ப.
1: நல்லது, நன்றி,
5: நன்றி,
1: நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? கொண்டு வர வணக்கம், இதுதான் சரியான பதில். விதம் விதமான கேக் கொண்டு வாருங்க, நாங்களும் சாப்பிடுவோம், சேர்ந்து சாப்பிடுவோம். சொல்லுங்க, என்ன பாடல் தெரிவு?
6: நீங்க
1: எப்படி இருக்கீங்க?
6: நாங்களும் நல்ல உற்சாகமா இருக்கிறோம்.
1: அந்த உற்சாகத்துடன் என்ன பாடல்? ஒரு
6: உற்சாகம் நல்லவன் என்ற படத்துல இருந்து வச்சுக்கொள்ளே அந்த பாட்டு,
1: அதான் உற்சாக பாடல்.
6: வணக்கம்,
1: எப்படி இருக்கிறீங்க?
7: ரஜி, எப்படி இருக்கிறீங்க?
1: நல்ல சுகமாக இருக்கின்றேன், நன்றி.
7: ரஜி, எனக்கு 30 seconds தாங்க.
1: சொல்லுங்க.
7: நாளெல்லாம் வம்நலம் பேணும் நட்பாய், இசை வெள்ளம் இனிதாய் நெஞ்சம் நிறைய, பன்முக குரல்களின் முத்து சிதற, காற்றலை வழிதேடி காதல் கண் சுமிட்டும் சிஎம்ஆர் வானொலிக்கு அகவை 22 வாழ்த்துகிறோம் என்று இனிமை சேர இளமையாய் வாழ்க, சேவை நல்கி இன்னும் பல்லாண்டு. நன்றி,
1: நன்றி,
7: நன்றி. எனக்கு நண்பன் படத்துல இருந்து,
1: நண்பன்,
7: ஓ ஓலிஸ்வெல்,
1: என்ன ஓலிஸ்வெல்,
7: நன்றி.
1: உங்களுடைய பாடல் வரும். நன்றி,
7: நன்றி, நன்றி, நன்றி.
1: கடந்து சந்திப்போம்.
8: நன்றி.
1: அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம். நல்ல சுகமாக இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
4: நன்றி. முதல்ல உங்களுக்கும் உங்கள் குடும்ப சகனையும் நல்லால் அமைய வாழ்த்திக் கொண்டு சிஎம்ஆருக்கு நீங்க சிஎம்ஆர் கொடுத்த நீங்க பிறந்த நாளோட பேசிக் கொண்டு நாங்கள் கேட்கும் பாடல் சாதி கேட்க வடிக்கிட்ட பாடல் அது ஒளிபிர பாயல போடக அந்த பாடலை கேட்போம். பாலசுப்ரமணியம் ஆசாபுசூரி படிக்க அதிகாலை நேரம் கனவில்
1: பார்த்து ஒளிபரப்பப்பட்டது நீங்க கேட்காது. நான் போனா போறதான் அந்த பாடல் வந்திருக்கும்.
4: அதிகாலை நேரம் கனவில் உன்னை பார்த்தேன் என்று
1: அதிகாலை நேரம்
4: கனவில் உன்னை பார்த்தேன் என்று
1: கனவில் உன்னை பார்த்தேன். நாம உங்களுடைய பாடல் வரும். நன்றி
4: நன்றி நன்றி சொல்றதுக்கு
1: நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
8: வணக்கம் ராஜி, நான் பவன் கேக்குறேன். எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
8: சமயம் இருக்கிறோம். சிஎம்ஆருக்கு
1: ஒரு காலநிலை
8: வந்து நல்ல காலநிலை கொஞ்சம் கிளவுடியா இருக்கு. 20 நிக்குது.
1: நல்லது சொல்லுங்க. இன்னைக்கு என்ன பாடல் தெரியுது?
8: எனக்கு வந்து இந்த பணக்காரன் படத்துல இருந்து 2-3 ஒன்று சேர்ந்தது அந்த பாடல் கேப்போம்.
1: 2-3 ஆமா. உங்களுடைய பாடலும் பெறும் தொடர்ந்து சந்திப்போம்.
8: அதோட சிஎம்ஆருக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். மக்களை மகிழ்விக்கிற சிஎம்ஆருக்கும் உங்களுக்கும் எல்லாருக்கும் பிறந்த நாள் வாழ்த்துக்கள். நன்றி
1: நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
9: தேவதாஸ் கேக்குறேன்.
1: வணக்கம், எப்படி இருக்கிறீங்க?
9: நானும் சுகமா இருக்கிறேன். நீங்கள்?
1: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நன்றி. என்ன பாடல்?
9: நினைக்கிறேன் திலவன மோகனம் பால்ல இருந்து நாதேஸ்வர ஓசையில் நாதன் வந்து பாடுகிறான்.
1: நாதஸ்வர ஓசையில் உங்களுடைய பாடலும் பெறும் தொடர்ந்து சந்திப்போம்.
9: சந்திப்போம். ஓகே
1: நன்றி
9: நன்றி நன்றி.
1: அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
10: வணக்கம் வணக்கம். நலமா இருக்குங்களா?
1: நல்ல சுகமாக இருக்கிறேன் ஐயா. நீங்க எப்படி இருக்கீங்க?
10: நான் நலமாக உற்சாகமா மகிழ்ச்சியாக இருக்கேன். வாழ்த்துக்கள்.
1: நன்றி சொல்லுங்க. என்ன பாடல்?
10: உங்களுக்கும் சேர்த்து வாழ்த்துக்கள்.
1: நன்றி. என்ன பாடல்?
10: சாராமா கேட்ட பாட்டை போடுங்க. எல்லாத்தையும் பாட்டெல்லாம் கூட்டி போச்சு.
1: என்ன பாடல்?
10: நம்ம அன்பு சாரா கேட்ட பாடல்.
1: எனக்கு விளங்கவில்லை.
10: சாராமா கேட்டாங்கல்ல?
1: ஓ, சாராமா கேட்ட பாடல உங்களுக்கு வேண்டும். புதிய
10: அதே பாட்டை போட்டு.
1: கண்டிப்பாக. நன்றி
10: நன்றி. வாழ்த்து. சந்திப்போம். வணக்கம்.
1: அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
11: காலை வணக்கம் ராஜி, நான் சிவன் கணக்கு. எப்படி இருக்கீங்க?
1: நல்ல சுகமாக இருக்கேன் சிவன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
11: நல்ல மகிழ்ச்சி. நன்றி.
1: நீண்ட இடைவெளிக்கு பிறகு.
11: ஆமா வைத்திய, நான் கேட்டுக் கொண்டிருக்கேன்னா எனக்கு முதல் 22வது பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சிஎம்ஆர் சொல்லிக்கொண்டு தொழில்நுட்ப கலைஞர்கள், அறிவிப்பாளர்கள், நேயர்கள், வியாபாரிகள் அனைவருக்கும் பாட்டுகளை தெரிவித்துக் கொண்டு நான் கேட்கிற பாட்டு வந்து மரியான் படத்துல இருந்து இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தா தான் என்ன அப்பி என்று பாட்டு.
1: இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தா தான் என்னவா?
11: நீங்க ஒரு மணியோட போயிடுவீங்க, நாங்க கேட்டுக்கொண்டு தானே இருக்கிறது.
1: ஆமா. நன்றி
11: நன்றி
1: நன்றி. அழைப்பு அடுத்த நேயர் வணக்கம்.
12: காலை வணக்கம் ராஜி, நான் பேசுவேன். சுகமா இருக்கீங்களா?
1: நல்ல சுகமாக இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
12: குடும்பத்துக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு இருவர் படத்தில் இருந்து கண்ணை கட்டி கொள்ளாது என்று பாடலை கேட்போம்.
1: இருவர் படமா?
12: ஆமா.
1: உங்களுடைய பாடல் மொழிபெயர்ப்பப்படும். நன்றி
12: நன்றி.
1: தொடர்ந்து சந்திப்போம். நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
9: வணக்கம், நான் தேவராஸ் கேட்கிறேன்.
1: வணக்கம், அழைத்தீர்கள். இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கும் மிக்க நன்றி. ஒழுக்கே இருக்கும் பாடல் நேயர் பிரேமா அவர்கள் விரும்பி கேட்ட தேவதையை கண்டேன் திரைப்படத்திலிருந்து ஹரிஷ் ராகவேந்திராவின் குரலில்.

0: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
1: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
0: 905-417-6069.
1: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069.
2: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம்
3: CMR தமிழ் HD.
2: உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD
3: தமிழ்.
2: HD தமிழ். HD
4: CMRின் மனத்தியால செய்திகள்.
5: மனத்தியால செய்திகள்
6: CMR தமிழ் HD அவலி நியூஸ்.
7: வடமாகாண சிரேஷ்ட பிரதி காவல்துறை மா அதிபர் தினேஷ் கருணநாயக்க இன்றைய தினம் தனது கடமைகளை பொறுப்பேற்றார். இந்தியாவில் எதிரிகளாக வாழும் இலங்கை தமிழர்கள் மீண்டும் நாட்டுக்கு திரும்புவதில் உள்ள சட்ட மற்றும் நடைமுறை சிக்கல்களை உடனடியாக அகற்றுமாறு மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சணக்கியன் ராசமாணிக்கம் அரசாங்கத்தை வலியுறுத்தியுள்ளார். லீட்டருக்கு பால் கொள்முதல் விலையை 45 ரூபாவாக வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை விடுத்த நிலையில் பால் கொள்முதல் விலை லீட்டருக்கு 3 ரூபாவாக உயர்த்தி 41 ரூபாவுக்கு வாங்கப்படும் என்று முதல்வர் விஜய் அறிவித்துள்ளார். கனடிய பொருட்கள் மீதான அமெரிக்காவின் சில தற்போதைய இறக்குமதி வரிகளை குறைப்பது உட்பட இரு நாடுகளுக்கும் பயனளிக்கும் வகையிலான ஒரு ஆரம்பகட்ட வர்த்தக ஒப்பந்தம் கனடாவுடன் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். அமெரிக்க தொழில்நுட்பத்தை சார்ந்து இருப்பதை குறைக்கும் வகையில் அனைத்து அரசு அலுவலகங்கள், அரசு நிறுவனங்களில் கணினிகளில் இருந்து விண்டோஸ் இயங்கு தளங்களை நீக்கவும் லினக்ஸ் இயங்கு தளங்களுக்கு மாறவும் சீனா உத்தரவிட்டுள்ளது.
5: மனத்தியால செய்திகள் CMR தமிழ் HD 101.3.
4: செய்திகளை தொடர்ந்து டொரண்டோவின் தற்பொழுதைய காலநிலையானது 19 பாகை செல்சியஸில் காணப்படுகின்றது. தற்பொழுது உணர்நிலையும் 19 பாகையில் காணப்படுகின்றது. நாளை அதிகூடிய வெப்பநிலையாக 24 பாகை செல்சியஸில் காணப்படுகின்றது. நாளைய மறுதினம் சனிக்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 25 பாகையில் காணப்படுகின்றது. இன்றும் நாளையும் சூரியன் மிகவும் பிரகாசமாகவும் காணப்படுகின்றது. நாளைய மறுதினம் சனிக்கிழமை இடியுடன் கூடிய மழை பொழிவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக அதிகம் காணப்படுகின்றன.
2: உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD
3: தமிழ். HD
2: தமிழ். HD
8: நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். என்றென்றும் அன்புடன் HD செந்தில்லாதன். காலங்கள் மாறின, தொழில்நுட்பங்கள் மாறின, கேட்கும் முறைகள் மாறின, ஆனால் கேட்போரின் இதயத்தோடு கொண்ட உறவு மட்டும் மாறவில்லை. 22 ஆண்டுகளில் இந்த வானொலியை நேசித்த ஒவ்வொரு நேயருக்கும், குரல் கொடுத்த ஒவ்வொரு கலைஞர்களுக்கும், பணியாற்றிய ஒவ்வொரு வானொலி நண்பர்களுக்கும், ஆதரவு வழங்கிய வணிக பெருமக்களுக்கும், நேயர்கள் ஒவ்வொருவருக்கும் எங்கள் இதயத்திலிருந்து நன்றி. CMR-க்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுவது என்றென்றும் அன்புடன் HD செந்தில்லாதன். வணக்கம் நேர்களே.

0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
1: அதிகாரம் 30, வாய்மை. யாம் மெய்யா கண்டவற்றுள் இல்லை எனை தோன்றும் வாய்மையின் நல்ல பிற. யாம் மெய்யா கண்டவற்றுள் இல்லை எனை தோன்றும் வாய்மையின் நல்ல பிற. வாய்மையைப் போல் சிறந்த பண்பு வேறொன்றுமே இல்லை என்பதுதான் ஆராய்ந்து உணரப்பட்ட உண்மையாகும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: சிஎம்ஆ தமிழ் எஸ்டியின் தமிழா தமிழா நிகழ்ச்சியோடு இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கும் மீண்டும் ஒருமுறை நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து 10க்கு 10 நிகழ்ச்சியில் உங்களுக்கு 5 திரைப்படங்கள் தரப்படும். அந்த 5 திரைப்படங்களை நீங்கள் 10:30 தர வரிசைப்படுத்தி வாக்கள் பதிவிடலாம். உங்கள் வாக்கள் அடிப்படையில் முதலிடம் பெறும் 2 திரைப்படங்களுடைய பாடல்கள் உங்களுக்கு 10:30 இடம்பெறும். நீங்கள் அழைக்க முடிய தொலைபேசி எண் 4166446222. உங்களுக்கு திரைப்படம் 5 திரைப்படங்களும், முதலாவது நானும் ஒரு தொழிலாளி என்ற திரைப்படம், இரண்டாவது முதல்வன், மூன்றாவது நீதானே என் பொன் வசந்தம், நான்காவது வாளி மற்றும் 5வது பூந்தோட்ட காவல்காரன். இந்த 5 திரைப்படங்களை நீங்கள் தரவரிசைப்படுத்தி வாக்கள் பதிவிடலாம். மீண்டும் ஒருமுறை சொல்லி விடுகின்றேன். முதலாவது நானும் ஒரு தொழிலாளி, இரண்டாவது முதல்வன், மூன்றாவது நீதானே என் பொன் வசந்தம், நான்காவது வாளி மற்றும் 5வது பூந்தோட்ட காவல்காரன். இந்த 5 திரைப்படங்களை நீங்கள் 10:30 தரவரிசைப்படுத்தி வாக்கள் பதிவிடலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4166446222. அடுத்து ஒழிக்கவிருக்கும் பாடலை தொடர்ந்து நேயர்களை சந்திக்கலாம். ஒழிக்க இருக்கும் பாடல் நேயர் ரமேஷ் அவர்கள் விரும்பி கேட்ட முத்து திரைப்படத்திலிருந்து ஏஆர் ரகுமானனுடைய இசையமைப்பில் வைரமுத்துவினுடைய வரிகளில் SPB யின் குரலில். ஒழிக்கும் இந்த நேரம் 10:09.

0: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர் ஆயில் சேஞ்ச் பிரேக்ஸ் சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர் டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ் மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரீபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ் மார்க்கம் மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ் 905-946-1000 ஸ்காப்ரூ மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர் 416-757-1000 மை மெக்கானிக் ஓட்டோ.ca
1: சீம தமிழ்ச்சியின் பத்துக்கு பத்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் நேயர்களை சந்திக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் ரஜி, நான் பவான்.
1: வணக்கம், சொல்லுங்கள்.
2: எனக்கு வந்து 3-2-1
1: மூன்று நீதானியின் பொன் வசந்தம், இரண்டு முதல்வன் மற்றும் நானும் ஒரு தொழிலாளி. நன்றி. அலைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம் ரவி, செவந்தி கலைக்கிறேன்.
1: வணக்கம், சொல்லுங்கள்.
3: பூந்தோட்ட காவல்காரன்.
1: பூந்தோட்ட காவல்காரன்.
3: முதல்வன்.
1: முதல்வன்.
3: நீதானியின் பொன் வசந்தம்.
1: நீதானியின் பொன் வசந்தம், உண்மையாவா? நன்றி
3: நன்றி.
1: அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
4: வணக்கம் ரமேஷ்.
1: வணக்கம் ரமேஷ், சொல்லுங்கள்.
4: 2-3-5-4
1: 5 மற்றும் 4. நன்றி
4: நன்றி.
1: அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
5: வணக்கம் ராஜி, எப்படி இருக்கியா?
1: நல்லா இருக்கிறேன். நீங்கள்?
5: நாங்களும் நிறமா உற்சாகமா இருக்கிறோம்.
1: சொல்லுங்கள், அந்த உற்சாகத்துடன் கடகடன்னு சொல்லுங்க பாபம்.
5: நல்ல
1: சுகமாக இருக்கின்றீங்க. வணக்கம். வணக்கம் மதி, சொல்லுங்கள்.
6: எனக்கு முதல்வனும் வாலிய.
1: முதல்வனும் மற்றும் வாலிய. ஆஹா, வாலி பிடிச்சிருக்கு. நல்ல பாடலாமா. நன்றி
6: நன்றி.
1: அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
7: வணக்கம் ரஜி, நன்றிமா பேசுறேன்.
1: வணக்கம், சொல்லுங்கள்.
7: முதல்வன் நான். நீதானே என் பொன் வசந்தம்.
1: நீதானே என் பொன் வசந்தம். முதல்வன் மற்றும் நீதானே என் பொன் வசந்தம்.
7: ஆமாம் ஜி,
1: சாரி. ஆமாம், நன்றி
7: நன்றி.
1: அழைப்பில் இருக்க அடுத்த நேயர் வணக்கம்.
8: நீங்க காலை வணக்கம் ரஜி, நான் சத்யா பேசுறேன்.
1: எப்படி இருக்கிறீங்க?
8: நல்லமா இருக்கு, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்ல சுகமாக இருக்கின்றேன், நன்றி.
8: முதலாவதாக சிஎம்மாருக்கும் அது அறிவிப்பாளர்களுக்கும் சிஎம்மாரோட பணி பயணிக்கிற எல்லா அனைத்து அனைத்து அன்புள்ளங்களுக்கும் சிஎம்மாரின் பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். அதோடு எனது மகளுக்கும் இன்றைக்கு பிறந்தநாள், அவருக்கும் எனது வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.
1: என்ன பேர் உங்களுடைய மகளுக்கு?
8: சரண்யா.
1: ஆஹா, சரண்யா அவர்களுக்கு சிஎம்ஆர் குடும்பம் சார்பாக நாங்களும் பிறந்த தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, சொல்லுங்க.
8: நன்றி. எனக்கு முதல்வன்
9: எனக்கு வாலி நீதானின் பொன் வசந்தம்.
1: நான் உங்களிடம் கேட்க வேண்டும், நான் நினைத்து கொண்டு வந்தேன் மறந்து விட்டேன், மற்ற நேயர்களிடம் கேட்க, சிஎம்ஆர் உங்களுக்கு எப்படியான ஒரு பங்கு வகிக்கிறது உங்களுடைய வாழ்க்கையில்?
9: வாழ்க்கையில பெரும் பங்கு என்னன்னா, இப்ப சில விஷயங்கள் வந்து நாங்கள் டெய்லி நியூஸ்ல அதெல்லாம் டெய்லி இது கேட்க மாட்டோம்யா.
10: சிஎம்ஆர் மோஸ்ட்லி வந்து எல்லாருமே கேட்கிறது, சிஎம்ஆர் விரும்பி கேட்கிறது. அதுல நிறைய விஷயங்களை தகவல்களை அறிந்து கொள்ளக்கூடியதா இருக்குது. மற்றது இப்ப நாங்க ஒரு கவலையோ ஒரு விதோ ஒர்க் ஃப்ரம் ஹோம் செய்யக்குள்ள சில வில தனிம மாதிரி உணர்வோம். அந்த நேரத்துல சிஎம்ஆர் எங்களுக்கு பூஸ்ட் அப் பண்ற மாதிரி இருக்கிறது நிகழ்ச்சி அந்த பாடல்கள். ஆமா
11: நன்றி நன்றி. எனக்கு பிடிச்ச பாடல்கள் வந்து முதல்வனம், நீதானியின் பொன் வசந்தம்.
1: நீதானியின் பொன் வசந்தம்
11: மூன்று.
1: ஆமா, உங்களுக்கு வந்து சிஎம்ஆர் உங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு பங்கு வகிக்குது?
11: இப்ப ரிட்டையர் பண்ணின பிறகு சிஎம்ஆர் நானும் ஒன்றுதான்,
1: ஒன்றுதான், பிரிக்க முடியாது.
11: பிரிக்க முடியாது என்ற

0: உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவு மிகப்பெரிய ஒரு பங்கு வகிக்குது?
1: சிஎம்ஆர் முதல்ல நான் சிஎம்ஆர் 22வது ஆண்டு பூர்த்தி அடைந்ததை எடுத்து மிகவும் சந்தோஷப்படுகிறேன். சிஎம்ஆரில் பங்கு வைத்திய தொழில்நுட்ப வல்லுநர்களுக்கும் எங்கள் அன்பு நிறைந்த நேயர்களுக்கும், அதாவது தொழில்நுட்பவியலாளர்களே, அதாவது தகுதியான தொழில்நுட்பவியலாளர்களையும் அதாவது அதிசிறந்த வல்லமை கொண்ட சிஎம்ஆரை பங்கு பெற்றும் எங்களுடைய என்ன சொல்றது அன்பு நிறைந்த ஒளிபரப்பாளர்களுக்கும் முகாமையாளர்களுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு
0: நன்றி.
1: சிஎம்ஆர் எனது ஒரு முக்கியமான நண்பன், அதாவது சொல்ல போனா என்னை உற்ற நண்பன் மாதிரி. நான் தன்மையில கூடுதலாக கார் ஓடி கொண்டு போறேன்னா எனது நண்பன் பக்கத்துல இருக்கிற மாதிரி இருக்கும் சிஎம்ஆரை நான் போட்டேன்டா. எந்த நேரத்திலும் எந்த காலத்திலும் எனக்கு ஒரு உற்ற நண்பனாக ஒரு பக்கத்தில் இருந்து பாட்டு கேட்கவோ அல்லது நேர்களோட கலைக்கவோ சிறந்த ஒரு ஊடகமாக திகழ்கிறது. கிட்டத்தட்ட 22 வருஷமாக நான் தொடர்ந்து, அதாவது சிஎம்ஆர் தொடங்கின காலம் தொடக்கம், ஆரம்பத்திலே நாங்கள் சிஎம்ஆரை வர வைக்கிறதுக்கு சரியான ஒரு ஒத்துழைப்பை கொடுத்து சிஎம்ஆரை உருவாக்கியுள்ளோம். அதை தொடர்ந்து நாங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். எல்லாருக்கும் எனது நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.
0: நன்றி, நன்றி. தொடர்ந்து சந்திப்போம். நன்றி. ஆமாம், இந்த பாடல்களை நான் மீண்டும் ஒருமுறை சொல்லிவிடுகின்றேன். முதலாவது நானும் ஒரு தொழிலாளி, இரண்டாவது முதல்வன், மூன்றாவது நீ தானே என் பொன் வசந்தம், மற்றும் நான்காவது வாளி, மற்றும் ஐந்தாவது பூந்தோட்ட காவல்கார். அழைக்கலாம், அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4164 4462 2 2. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம் பதி, தாரணி கேட்கிறேன், எப்படி இருக்கீங்க?
0: நல்ல சுகமாக இருக்கிறேன் தாரணி, நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நாங்களும் நல்ல சுகமா இருக்கிறோம். முதல்ல சிஎம்ஆருக்கு எனது வாழ்த்துக்கள். அனைத்து கலைஞர்கள், தொழில்நுட்பம் எல்லாருக்கும், நேயர்கள் எல்லாருக்கும் வாழ்த்து சொல்லிக்கிறேன் இந்த அகவ தினத்துல. இந்த பாட்டு தெரிவு வந்து முதல்வனும் நீதானே என் பொன் வசந்தம்.
0: முதல்வனும் நீதானே என் பொன் வசந்தம். உங்களுக்கு சிஎம்ஆர் உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவு பங்கு வகிக்குது?
2: சிஎம்ஆர் என்று சொல்லிட்டு சிஎம்ஆர் இல்லாம நாங்க இல்லை என்றுதான் சொல்ல வேண்டாம். சிஎம்ஆர் வந்து விடிய நான் போட்டேன்னு சொன்னா வேலை முடிய மட்டும் அதோடதான் போய் கொண்டிருக்கும். அப்ப அந்த எல்லாரும் சொன்ன மாதிரி தான், அந்த தனிமை இல்லாம நாங்க இப்ப வீட்டுல நீ கேக்கையும் எனக்கு அந்த நாய்ஸ் இல்லாம இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் பயம் மாறி. அப்ப ரேடியோ போட்டு விட்டா அறிவங்களோட இருக்கிற மாதிரி அப்படி ஒரு ஃபீல் இருக்கும். அப்ப அந்த அந்த இது வந்து தனிக்கு நான் தொடங்கின காலத்துல இருந்து கேட்டுட்டு இருக்கேன். ஆனா பங்கு பெற்றினதெல்லாம் ஒரு கொஞ்ச காலத்துக்கு பிறகுதான். இடையில கொஞ்சம் வராவிட்டு பிறகு இப்ப வரேன். ஆனா பழைய நேயர்கள் தான் நாங்களும், அது எங்களோடய ஒன்றி பின்னிப்பிணைந்து அப்படி வந்துட்டு. அப்படி
0: நல்லது, நன்றி.
2: நன்றி, வணக்கம்.
0: நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
3: வணக்கம், நான் பிரசோதனம் கேட்கிறேன். வாக்க போட்டுட்டு 2 4 3 5 1 மற்றது சிஎம்ஆருக்கு என்னுடைய பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, சத்யா காந்த மகளுக்கும் என்னுடைய இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். சிஎம்ஆர் வந்து எந்த வாழ்க்கையில வந்து ஒரு அம்மா, அம்மா இல்லாமல் பிள்ளை இருக்காத மாதிரி சிஎம்ஆர் எனக்கு ஒரு தாயின் மறுவடிவம் என்று தான் நான் சொல்லுவேன். ஏனென்று சொன்னால் எத்தனை முறை நாங்கள் இங்க கவலையிலேயே சும்மா பொய்யா தான் சொல்லுவோம், நாங்க மகிழ்ச்சியா இருக்கிறோம் என்று சொல்லி நீங்க கேட்க, ஆனால் அது உண்மையாவே மகிழ்ச்சியா இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இப்ப நாங்க எந்திரவும் எங்கட காதுல மந்திரமாய் சிஎம்ஆர் தான் கேட்டுக்கொண்டிருக்கோம். நான் சின்னங்கள நான் குளிக்கேக்க கூட அங்க ஒரு ஸ்பீக்கர் போட்டு அங்க சிஎம்ஆர் தான் கேட்டுக்கொண்டிருக்கு. சாப்பிடே கொள்ளேக்கு சின்னங்கள சுவாமி படம் கும்பிடே கூட கேட்பாங்கல்ல, சிஎம்ஆர் கேட்டுக்கொண்டு போய் தான் கும்பிடுவோம். என்ன பக்தி பாடல் கேட்டம்மா அப்படி எங்களை மறந்து அப்படி எங்களுடைய சிஎம்ஆர் அப்படியே உடல் பூரா குருதியோடயே அப்படியே இணைஞ்சிட்டது சிஎம்ஆர் என்று சொல்லிக்கொண்டு. நன்றி,
0: நன்றி,
3: நன்றி,
0: நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
4: வணக்கம் பிரதி, நான் சிவன்.
0: வணக்கம் சிவன், சொல்லுங்கள்.
4: எனக்கு வந்து

0: பூந்தோட்ட காவல்காரன்.
1: பூந்தோட்ட காவல்காரன்,
0: நீங்க ரெண்டு படத்துல தான் படப்பாட்டு தாங்க போட போறீங்க.
1: ஆமா,
0: முதல்வன்.
1: முதல்வன்
0: இருந்தாலும் ஒன்ற சொல்றேன். மற்றது
1: மூன்றாவது நீதானே என் பொன் வசந்த்.
0: நீதானே
1: என் பொன் வசந்த். உங்களுக்கு சிஎம்ஆர் வந்து உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவு பங்கு வகிக்குது?
0: ஐயோ, நான் வந்து 20 வருஷமா கேட்டுட்டு இருக்கேன். அதுக்கு முதல் வான்குவர்ல இருந்தேன். இப்ப வான்குவர் மேயர் ஒரு ஆள், காந்தி என்று ஒரு ஆள், நல்லா தெரியும் எனக்கு. எனக்கு
2: உங்களுக்கு
1: சிஎம்ஆர் எவ்வளவு பங்கு வகிக்குது உங்களுடைய வாழ்க்கையில?
2: நான் ஆரம்பத்திலிருந்தே கேட்டு வந்தது கூடாது.
1: நல்லது, நன்றி. நன்றி அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம்
1: குயின்சன், எப்படி இருக்கிறீங்க?
3: நல்லமா இருக்கிறோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்ல சுகமாக இருக்கின்றேன், சொல்லுங்க.
3: எனக்கு பூந்தோட்ட காவல்காரன், வாளி, முதல்வன்.
1: பொழுதுபோக்க
3: தாண்டி ஒரு நான் சின்ன வயசுலயே இங்க வந்துட்டேன். 22 வருஷமா கேட்டு கொண்டிருக்கிறேன். அப்ப தமிழ் எழுத வராது. அப்ப இப்ப வாசிக்க எழுத ஒரு ஊக்கம் கொடுத்த மாதிரி சிஎம்ஆர் இருக்கு. நல்லா எழுதுவன், வாசிப்பன், கவிதை எழுத எல்லாம் உதவியா இருக்கு. அப்ப ஒரு லாங்குவேஜ் லேர்ன் பண்ண ஒரு ஊடகமாக நல்ல ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு.
1: நன்றி,
3: நன்றி. வணக்கம்.
1: அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
4: வணக்கம், வணக்கம், வணக்கம். இனிய காலை வணக்கம். கண்ணன் கலெக்டர், எப்படி இருக்கீங்க?
1: நல்ல சுகமாக இருக்கின்றேன், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
4: நல்ல சுகமா இருக்கும். சிஎம்ஆருக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நானும் சொன்ன மாதிரி தொடங்கின நாள்ல இருந்து கேட்டுக்கொண்டிருக்கேன். போடாத நாள் இல்ல, லீவுல போனாலையோடையும் மற்றபடி வெளிநாட்டுக்கு போனாலையோடையும் மற்றபடி சிஎம்ஆர் தான். சிஎம்ஆர் கேட்காம இருக்க இயலாது. இன்றைக்கு ஒரு நேர்ந்த மகளுக்கு பிறந்த நாள்னு சொன்னீங்க.
1: சத்யாவின் மகளுக்கு,
4: சத்யா மகளுக்கு இனிய பிறந்த நாள். அவர சத்யாவின் மகளுக்கு என்ன பேர்?
1: ஐ திங்க் சரண்யா.
4: சரண்யா, ஓகே. சத்யா சரண்யா, ஓகே.
1: அப்படின்ட்டு தான் நினைக்கின்றேன், வடிவா தெரியவில்லை.
4: ஓகே. இன்னைக்கு வந்து ரமேஷும் வைஃப் அவற்ற மனைவியும் இன்னைக்கு வெட்டிங் அனிவர்சரி கொண்டாடினோம். அவைக்கு நுடி வாழ் வாழ்த்து கொண்டு
1: எங்களுடைய நேயர் ரமேஷ் அவரா?
4: ஓ, ரமேஷ்.
1: வாழ்த்து.
4: எனக்கு வந்து பழக்கம் என்ன என்ன சொல்லி முதல் கேட்டா,
1: ஆமா,
4: நன்றி. எல்லாம் நல்ல பாட்டுகள் இருக்க படங்கள் தான். நன்றி. திரும்பவும் சிம்பாருக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் வாழ்த்துறோம். காத்துக்கொண்டு விடைபெறுவோம்.
1: நன்றி.
5: எனக்கு முதற்கண்ணு சத்யாவின் மகளுக்கு இனிய பிறந்த நாள் நல் வாழ்த்துக்களை அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தது நேயர் ரமேஷ் அவர் மனைவி இருவருக்கும் இனிய திருமண நாள் நல் வாழ்த்துக்கள். எல்லோரும் நீடுகுடி வாழ வாழ்த்தி கொண்டு சிஎம்ஆருக்கு வாழ்த்தியாச்சு தானே, என்னாலும் திரும்பவும் சிஎம்ஆருக்கு நீடுகுடி வாழ வாழ்த்துறோம்.
1: நன்றி. உங்களுக்கு சிஎம்ஆர் எவ்வளவு பங்கு வகிக்குது உங்களுடைய வாழ்க்கையில?
5: சிஎம்ஆர் ஆரம்ப காலத்திலிருந்து கேட்டு
1: கொண்டிருக்கிறேன்,
5: ஆனா நான் பங்கு பெற தொடங்கி 15 வருஷம் 80s பங்கு பெற்ற தொடங்கி இப்ப 11 வருஷம்.
1: எனக்கு
5: முதல்வன் நீதானே என் பொன் வசந்தம்.
1: நீதானே என் பொன் வசந்தம். நல்லது. நன்றி.
5: நன்றி. வணக்கம்.
1: அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
6: வணக்கம். காசு நாவலம் கேட்கிறேன். நான் 30 ரெடியை போட்டா கொஞ்சம் தருவோம்.
1: நல்லது. அழைப்பில் இருக்கும் நீயர் வணக்கம்.
7: வணக்கம் ராஜி. நான் சத்யாகார மகளுக்கு பிறந்த நாள் வாழ்த்து சொல்ல அப்போது மறந்துட்டேன். தப்பு சொல்லிட்டு போவோம்னு திருப்படுத்து. நான் இனிய பிறந்த நாள் வாழ்த்து சரங்க.
1: நன்றி.
7: நன்றி. வணக்கம்.
1: அழைப்பில் இருக்கும் அடுத்த நீயர் வணக்கம். ஆமாம், அழைப்பில் இணைந்து அதாவது முதலாவது பாடல் வந்து நானும் ஒரு தொழிலாளி என்ற திரைப்படம், இரண்டாவது முதல்வன், மூன்றாவது நீதானே என் பொன் வசந்தம், நான்காவது வாளி மற்றும் ஐந்தாவது பூந்தோட்ட காவல்காரன். இந்த 5 திரைப்படங்களை நீங்கள் தரவரிசைப்படுத்தி 10:30 நீங்கள் வாக்கள் பதிவிடலாம். ஆமாம், 10:34 ஆகிவிட்டது. அழைப்பில் இருக்கும் நேயர்களை சந்தித்து கொண்டு நாங்கள் பாடல் பார்க்கலாம். அழைப்பில் இருக்கும் நேயர் வணக்கம்.
8: வணக்கம் குயின்டன்.
1: வணக்கம் குயின்டன், சொல்லுங்கள்.
8: சத்யா அந்த மகள் சரண்யாக்கு எனது பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள்.
1: நன்றி.
8: நன்றி.
1: அழைப்பில் இருக்கும் நேயர் வணக்கம்.
9: வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம் ஐயா, சொல்லுங்கள்.
9: சத்யா மகளுக்கு அன்பான பிறந்த தின வாழ்த்துக்கள்.
1: நன்றி.
9: நன்றி.
1: ஆமாம், சினிமா தமிழ் எஸ்டியின் 10:10 நிகழ்ச்சியில் இணைந்து வாக்கள் பதிவிட்ட அனைத்து நேயர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு ஒழிக்க இருக்கும் பாடலை தொடர்ந்து உங்களுக்கு வெற்றி பாடல்கள் தரப்படும். ஒழிக்க இருக்கும் பாடல் நேயர் மதன் அவர்கள் விரும்பி கேட்ட மின்சார கண்ணா திரைப்படத்திலிருந்து ஹரிஹரன் மற்றும் சுஜாதாவின் குரலில்.

0: அழைப்பில் இருக்கும் நேரை சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம், இது ரவிபாலா.
0: வணக்கம், சொல்லுங்க.
1: எனக்கு இரண்டாவதும் ஐந்தாவதும்.
0: இரண்டு மெட்டும் ஐந்தா?
1: ஆமா.
0: முதல்வனும் பூந்தோட்ட காவல்காரன்.
1: பூந்தோட்ட காவல். ஆமா ஆமா
0: ஆமா. உங்களுடைய வாழ்க்கையில வந்து சிஎம்ஆர் எவ்வளவு பங்கு வகிக்குது?
1: இப்ப எங்களுடைய நேரத்தை எல்லாம் நேரத்தைய மட்டும் இல்ல, முக்கியமாக இந்த கவிதைக்கு ஒரு ஒரு ஒரு களம் தந்தது சிஎம்ஆர் தான். அதுல நான் பெருமைப்படுறேன். அதால இந்த தமிழோடு நான் பயணிக்கிறதுக்கு சிஎம்ஆர் களம், அதை நான் வடிவா பாவிக்கிறேன். அது அதுக்கு கூடான கூடி நன்றிகள் சிஎம்ஆருக்கு.
0: நன்றி நன்றி
1: நன்றி.
0: நல்லக்காக கொடுத்திருக்கேன். நன்றி
1: நன்றி நன்றி நன்றி ராஜி.
0: ஆமாம், இந்த பத்துக்கு பத்து நிகழ்ச்சியில் வந்து ஒரு சில நேயர்கள் தாங்கள் கவிதை சொல்ல ஆசைப்பட்டார்கள். முக்கியமாக சாரா எல்லாம் கேட்டிருந்தார் கவிதை சொல்வதற்காக. நீங்கள் கவிதை சொல்ல விரும்பினால் இந்த பத்துக்கு பத்து நிகழ்ச்சியில் நீங்கள் இணைந்து நீங்கள் உங்களுடைய கவிதைகளை சொல்வதற்கான உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அத்துடன் பத்துக்கு பத்து நிகழ்ச்சியில் இணைந்து வாக்களித்த அனைத்து நேயர்களுக்கும் நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொண்டு அழைப்பில் இருக்கும் நேயரை இருக்கா சந்திக்கலாம். வணக்கம்.
2: காலை வணக்கம். மீண்டும் ஸ்ரீ பேசுறேன்.
0: சொல்லுங்க. சரி,
2: சொல்வதற்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா முதல்வனும் நீதானையும் பொன் வசந்தமும் கூடுதலாக வாக்கு பட்டியலில் வந்து விட்டது.
0: அதெல்லாம் நீங்கள் அந்த பாடல்களா?
2: அதேதான்.
0: நன்றி
2: நன்றி. வணக்கம்.
0: உங்களுடைய வாழ்க்கையில சிஎம்ஆர் எவ்வளவு பங்கு வகிக்குது?
2: சிஎம்ஆர் என்ன பொறுத்த வரைக்கும் 100% லைக். நான் வந்து ஒரு 5 months தான் நான் வந்து சிஎம்ஆர் வந்து பங்கு கொண்டிருக்கேன். அவர் ஒரு சுவாரஸ்யமான பதில்கள் என்னது நல்ல தொகுப்புகள் மற்றும் அனைத்து கலைஞர்களும் நல்லா பேசுறாங்க. அதை பத்தி எனக்கு நல்ல அபிப்பிராயம் இருக்கு.
0: நன்றி
2: நன்றி
0: நன்றி. அழைப்பில் இருக்கும் நீயர் வணக்கம்.
3: வணக்கம் ராஜி சார், கூப்பிட்டீங்க. ஓடி வாங்க.
0: உங்களைத்தான் நாங்கள் தேடிக்கொண்டிருந்தோம்.
3: ஆமா ஆமா, ஒரு கோடல இருந்தேன்.
0: சொல்லுங்கள். நீங்க வாங்க போட்டு விட்டீர்களா? முதல்வன் மட்டும் நானும் ஒரு தொழிலாளி, நீதானே பொன் வசந்தம், வாளி, பூந்தோட்ட காவல்கார். மறந்து விட்டீர்கள் வாளி. ஆமா, நான்கு. ஆமா, நீங்கள் ஒரு கவிதை சொல்வதற்காக ஆசைப்பட்டீர்கள். சொல்லுங்கள்.
3: சிஎம்ஆர பத்தி தான். சிஎம்ஆர் நீ இல்லாமல் நானா அப்படின்ற மாதிரி. சிஎம்ஆர் இல்லாமல் எனக்கு இருக்க முடியாது. வீட்டுல வந்து ஃபேமிலியா எல்லாரும் இருந்தா ஓகே, அப்படி யாரும் இல்லாட்டி எனக்கு என்னமோ காதுல என்னமோ வந்து அடைக்கிற மாதிரி இருக்கும். உடனே ரேடியோ தான் போடணும். அது பழகிட்டது, காதும் உடம்பும் அந்த மூளையும் கேட்டு பழகி விட்டது. இந்த நேரம் அதுலதான் இருப்பேன். அது சில நேரங்களில் சுகம் இல்லாமல் வீட்டுல இருந்த நேரங்கள லாக்டவுன்ல அதுல அது நான் கவிதையை டக்குன்னு சொல்லிவிட்டேன். நேரம் போடுறேன். நீ இல்லாமல் நானா பொய் சொல்ல முடியாது வீணா. காலை முதல் மாலை வரை நம் அனைவரையும் கொள்ளை கொள்ளும் கவர்ச்சி நங்கையும் நீயே. கவலையின்றி வாழ்ந்துட வழிவகுக்கும் தந்தையும் நீயே. எழிலாய் மனசை வருடும் இசை சொல்லும் காதலனும் நீயே. புத்தம் புது காலையில் எழுப்பும் சூரியனும் நீயே. தமிழா தமிழா என்று இசைப்பாடும் ரஹ்மானும் நீயே. பத்துக்கு பத்தில் இளையராஜாவும் நீயே. நவரச கவியரங்கில் வைரமுத்தும் நீயே. பல வர்ணங்களில் வானவில்லும் நீயே. நில் பதில் சொல் என்றே நீ. காந்தம் போல் எம்மை கவரும் இரும்பும் நீயே. மாலையானால் தேநீர் கோப்பையுடன் தமிழ் எக்ஸ்பிரஸில் எம்மை ஏற்றி விண்ணிக்கே சவால் விடும் கடுகதியும் நீயே. விழிமூதா இரவில் நீ பலபல கவிதைகள் சொல்லி நம்மை நிம்மதியாய் நித்திரைக்கு செல்லும் தாளாட்டு பாடும் தேவதையும் நீயே. கொஞ்சம் எமது ஒவ்வொரு நிமிட மகிழ்ச்சியும் பங்கெடுக்கும் அன்பு தோழியும் நீயே. எமது ஒவ்வொரு நிமிட மகிழ்ச்சியில் பங்கெடுக்கும் அன்பு தோழியும் நீயே. தன்னுடன் சிஎம்ஆர் ஹெச்டி, சிஎம்ஆர் எஃப்எம், சிஎம்ஆர் ஹெச்டி டிவிஐ தொலைக்காட்சியுடன் கைகோர்த்து நடைபயிலும் அன்பு அக்காவும் நீயே. மண்ணில் மட்டுமல்ல விண்ணிலும் சிஎம்ஆர் கேட்டு வந்தேன் என்று இப்பூலகம் சொல்ல இதை நாம் கேட்க என்ன என்ன ஆனந்தம். சிஎம்ஆர் இன்னும் பல சத்துணவுடன் பலகோடி காலம் உயிர் வாழ வாழ்த்தி அன்பான பிறந்த நாள் வாழ்த்துக்களை கூறி இக்கவியை நிறைவு பண்ணுகின்றேன். நன்றி.
0: வாழ்த்துக்கள் உங்களுடைய கவிதைக்கு.
3: நன்றி.
0: நன்றி. ஆமா, முனைந்து சிறப்பித்த மிக மிக்க நன்றி. தொடர்ந்து சந்திப்போம்.
3: சந்திப்போம். நன்றி.
0: அழைப்பில் இருக்கும் நேயர் வணக்கம்.
4: வணக்கம் கவி. கௌரி அழைக்கிறேன். எப்படி இருக்கீங்க?
0: நல்ல சுகமாக இருக்கிறேன் கௌரி. நீங்க எப்படி இருக்கிறீங்க?
4: நல்லமா இருக்கிறேன்.
0: நீண்ட இடைவெளிக்கு பிறகு கௌரியை சந்திக்கிறேன்.
4: அகவையில் அடியெடுத்து வைப்பதற்கு வாழ்த்துக்கள். பிறந்த நாள் பிறந்த தின வாழ்த்துக்கள். எல்லா சகல ஊழியர்களுக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும்
0: தெரிவிக்கிறேன்.
4: சரண்யாவுக்கும் பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவி செய்கிறேன்.
0: நன்றி. உங்களுக்கு சிஎம்ஆர் வந்து உங்களுடைய வாழ்க்கையில உள்ள பங்கு வகிக்குது?
4: அது சோர்வாக இருக்கிற நேரத்துல எங்களுக்கு ஒரு அருமருந்து போல சகல விதத்திலையும் உற்சாகத்தை கொடுக்கும்.
0: நன்றி. உங்களுடைய பாடல் தெரிவு.
4: முதல்வன் மற்ற நீதானே பொன்வசந்தன் வாலி.
0: வாலி. நன்றி.
4: நன்றி. நன்றி.
0: ஆமாம், இணைந்து சிறப்பித்த நேயர்களுக்கு மிக்க நன்றி. நீங்கள் கவிதைகள் சொல்ல விரும்பினால் நீங்கள் இந்த பத்துக்கு பத்து நிகழ்ச்சியில் பாடல் இடையில் உங்களுடைய கவிதைகளை நீங்கள் சொல்லலாம். பத்துக்கு பத்து நிகழ்ச்சியில் உங்கள் வாக்கள் அடிப்படையில் இரண்டாவது இடத்தை பிடித்த திரைப்படமான நீதானையின் பொன் வசந்தம் திரைப்படத்திலிருந்து கார்த்திக்கின் குரலில்.
5: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் சிஎம்ஆர் தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ். HD தமிழ். HD.
0: அழைப்பில் இருக்கும் நேரை சந்திக்கலாம். வணக்கம்.
1: ஓ வணக்கம். நான் இதேன். நான் ரமேஷுக்கு திருமண நல்வாழ்த்துக்களை
0: குடும்பம் சார்பாக நாங்களும் திருமண நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஒழிக்க இருக்கும் பாடல் நீதானியின் பொன் வசந்தம் திரைப்படத்திலிருந்து கார்த்திக்கின் குரலில். ஒழிக்கும் இந்த நேரம் 10:51 நிமிடம்.

0: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
1: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757
2: ஆலைப்பள்ளி இருக்க நேயர்களை ஒருக்கா சந்திக்கலாம். வணக்கம்.
3: வணக்கம். வணக்கம்மா.
2: வணக்கம் ஐயா, சொல்லுங்கள்.
3: தம்பி ரமேஷுக்கு திருமண வாழ்த்துக்கள்.
2: நன்றி.
3: நன்றி.
2: ஆலைப்பள்ளி இருக்க நேயர் வணக்கம்.
4: வணக்கம் பஜி, நாங்கள் அவரை வைக்கிறேன். ரமேஷ் அவர்களுக்கு இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். ஒரு தாட்டு.
2: நன்றி ரமேஷ் சார்பில் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.
4: நன்றி. வணக்கம்.
2: ஆமாம், தொடர்ந்து நீங்கள் கவிதை சொல்லும் நேயர்கள் மட்டும் இணைந்து கொள்ளுங்கள் தயவு செய்து. தொடர்ந்து சிஎம் அறையின் மனத்தியாள செய்திகள்.
5: மனத்தியாள செய்திகள் சிஎம்ஆர் தமிழ் எச்டி அவலி நியூஸ். சபையின் நாடளவிய ரீதியிலான பேருந்து நிலையங்களில் ஒப்பந்த அடிப்படையில் சாரதிகள் மற்றும் நடத்துனர்களை ஆட்சேப்பு செய்வதற்கான விண்ணப்பங்கள் கோரப்பட்டுள்ளன. நீதிபதிகள் ஓய்வு பெறும் வயதெல்லை அதிகரிப்பு தொடர்பாக முன்மொழியப்பட்ட 22வது அரசியலமைப்பு திருத்தம் குறித்து நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு தெளிவுபடுத்தும் அமர்வை இருதரப்பு பங்கேற்பு உறுதி செய்யப்படும் வரை ஒத்திவைக்குமாறு எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவிடம் இலங்கை சட்டத்திறனிகள் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. நாட்டின் உள்நாட்டு பாதுகாப்பு தளபாடங்கள் உற்பத்தியை விரிவுபடுத்தும் நோக்கில் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு ஏவுகணைகள் மற்றும் வெடிகுண்டுகள் தயாரிக்கும் திட்டங்களில் கூட்டாளியாக இணைந்து பணியாற்ற உள்நாட்டு தனியார் நிறுவனங்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளது. தமிழ் மொழியையும் பண்பாட்டையும் காப்பதில் முக்கிய பங்கு வகிக்கும் கனடிய பன்முக கலாச்சார வானொலியான சிஎம்ஆர் தமிழ் FM இன்று தனது 22வது ஆண்டு விழாவை கொண்டாடும் இவ்வேளையில் வானொலி நேயர்கள் அனைவரின் ஆதரவுக்கு தனது மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் உணவு மற்றும் மருந்து நிர்வாகத்தை வழிநடத்த மருத்துவரும் வெள்ளை மாளிகையின் மூத்த உதவியாளருமான டாக்டர் ஹெய்டி ஓவ்டனை தேர்ந்தெடுத்துள்ளார். மனத்தியாள செய்திகள் சிஎம்ஆர் தமிழ் HD 101.3.

0: மாற்றியான செய்திகளை தொடர்ந்து டொரண்டோவின் தற்பொழுதிய காலநிலையானது 20 செல்சியஸில் காணப்படுகின்றது. தற்பொழுது உணர்நிலையானது 21 காணப்படுகின்றது. இன்றைய இரவு பொழுது வெப்பநிலையாக 15, நாளைய காலை பொழுது வெப்பநிலையாக 17, நாளை மதிய பொழுது வெப்பநிலையாக 24 காணப்படுகின்றது. இன்றும் நாளையும் சூரியன் மிகவும் பிரகாசமாகவும் காணப்படுகின்றது. நாளைய மறுதினம் சனிக்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 25 காணப்படுகின்றது. சனிக்கிழமை இடியுடன் கூடிய மழை பொழிவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக அதிகம் காணப்படுகின்றன.
1: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் Franklin Law Firm ரவி நடராஜா. Working for you. விபத்துக்களினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன் டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
2: Working for you.
3: கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் August 22-23 மார்க்கம் நகரில். பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் August 22-23. குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca.
4: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
5: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
6: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர், கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 38-52 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000, 416-284-7000.
7: ஓவன் சோண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. செஃப், லைன் குக், பிரிப் குக், டிஷ் வாஷர், தங்குமிட வசதிகள் செய்து கொடுக்கப்படும். தொடர்பு கொள்ள வேண்டிய இலக்கம் குமார் 647-924-7638
8: அல்லது கால் தர்ஷன் 416-897-0919.
7: ஓவன் சோண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. 647-924-7638
8: 416-897-0919.
9: கிராஸ் போர்டர் AZ டிரைவர்களுக்கான சிறந்த வேலை வாய்ப்பு. டீம்ஸ் மற்றும் சிங்கிள் டிரைவர்ஸ் தேவை. ஒரு மைலுக்கு 60 முதல் 70 சென்ட்ஸ் வரை சம்பளம். $1,000 சைன் ஆன் போனஸ், $500 ரெஃபரல் போனஸ். மிட்வெஸ்ட் அமெரிக்கா கனடா டெடிகேட்டட் லேன்ஸ். வாரத்துக்கு 3,000 முதல் 5,000 miles. வார இறுதி 2 விடுமுறை. குறைந்தது 2 கிராஸ் போர்டர் அனுபவத்தோடு கிளீன் டிரைவர்ஸ் அப்ட்ராக்டும் இருந்தால் அழையுங்கள். 905-507-1800 அல்லது அனிடோ 647-688-9120.
0: சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியின் 10க்கு 10 நிகழ்ச்சியில் உங்கள் வாக்கள் அடிப்படையில் 2 இடத்தை பிடித்த திரைப்படமான நீதானே என் பொன் வசந்தம் திரைப்படத்திலிருந்து கார்த்திக்கின் குரல் ஒலிக்கும். இந்த நேரம் 11:06.

0: ಚಿಂತಿಕೆ. மிசிசாகா பிரம்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்டனில் பிரம்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-60 49.
1: வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன் பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
2: ஆலோசனைகளும்
1: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன் 416-475-4661-416-475-4761-4765-4661.
3: சீமா தமிழ் எஸ்டியின் பதக்க பத்த நிகழ்ச்சியில் உங்கள் வாக்கள் அடிப்படையில் இரண்டாவது இடத்தை பிடித்த திரைப்படமான நீதானே என் பொன் வசந்தம் திரைப்படத்திலிருந்து சுனிதாவின் குரலில் உழைக்கும் நேரம் 11:12. பாடல் சுனிதி சௌஹானின் குரலில்.

0: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
1: 22 கரட் 1 கிராம் நகைக்கு 100 ல இருந்து 150 டாலர் வரையும், 22 கரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 ல இருந்து 1200 டாலர் வரை கொடுக்கணும்.
0: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
1: துபாய், சிங்கப்பூர் 22 கரட் தங்க நகையில நீங்க அங்க மலிவு விலையிலே வாங்கலாம்.
2: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
1: மிடில் ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச் GTA ஸ்கொயர் மாலில் ஜீவா ஜுவல்லர்ஸ்.
0: 416-834-2266
1: Jeeva Jewelers.
3: Everything okay? No problem, Dijinam.
2: Bar kalamu closing da, tadikkira nadik.
4: The customer you're trying to reach is not available.
5: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhika vatti selithi kundurukkundirkala. Ungal mortgage gilai vangikku maachavum. Call Pradhi Selvam, 416-268-0155. 416-268-0155.
3: Last minute left. Closing day, the British Chilladuk, thanks.
2: Chillamilad, Silvam.
3: Cherry, cherry.
6: சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியின் பதகப்பத நிகழ்ச்சியில் உங்கள் வாக்கள் அடிப்படையில் இரண்டாவது இடத்தை பிடித்த திரைப்படமான நீதானையின் பொன் வசந்தம் திரைப்படத்திலிருந்து அடுத்து ஒழிக்கவிருக்கும் பாடல் நேயர் ஜுவன் சங்கர் ராஜா மற்றும் NSK ரம்யாவின் குரலில் ஒழிக்கும். இந்த நேரம் 11:18.

0: கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டமிழ் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000-க்கும் மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100-க்கும் மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினைப் பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பீச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வெண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 தமிழராய் பெருமை கொள்வோம். புதிய
1: நிகழ்ச்சியில் உங்கள் வாக்கள் அடிப்படையில் இரண்டாவது இடத்தை பிடித்த திரைப்படமான நீதானே என் பொன் வசந்தம் திரைப்படத்திலிருந்து NSK ரம்யாவின் குரலில்

0: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
1: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
0: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சிற்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
1: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 9056677200 9056677200 மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவிஐ HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவிஐ HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவிஐயில் மலரும் மொட்டுக்கள்.
0: சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியின் பதக்கப்பத்து நிகழ்ச்சியில் உங்கள் வாக்கள் அடிப்படையில் வெற்றி பெற்ற திரைப்படமான முதலாவது இடத்தை பிடித்த திரைப்படம் முதல்வன் திரைப்படத்திலிருந்து எஸ்பிபி மேட்டும் ஹரணியின் குரலில்.

0: ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே செந்தூரன் மற்றும் குணா குணராஜா ரெசிடென்சியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன் கால் சி கே செந்தூரன் 416-220-8888 குணா குணராஜா 647-624-4165
1: KM Business Solutions Business Registration Accounting Income Tax HST Registration HST Rebate Food Handler Certificate Smart Serve PTC Licenses City and Alcohol Approvals Ivatodu Citizenship PR Work Permit Udan Sri Lankan Dual Citizenship CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey KMBusiness.ca 647-522-1775 647-522-1775
2: சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியின் பத்துக்கு பத்து நிகழ்ச்சியில் உங்கள் வாக்கள் அடிப்படையில் வெற்றி பெற்று முதலாவது இடத்தை பிடித்த திரைப்படமான முதல்வன் திரைப்படத்திலிருந்து ஹரிஹரன் மற்றும் மகாலட்சுமி குரலில்

0: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. லோட்டஸ் ஃபியூனல் அண்ட் கிரிமேஷன்.com. நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
1: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
0: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் ஜூன் 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
1: ஏசியா கோல்ட் இங்க்
0: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
1: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
0: இட்டோபிகோ,
1: 416-746-2742.
2: சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியின் பதக்க பத்த நிகழ்ச்சியில் உங்கள் வாக்கள் அடிப்படையில் வெற்றி பெற்ற திரைப்படமான முதல்வன் திரைப்படத்திலிருந்து வசுந்தரா மற்றும் பிரவீன் குரலில்.
3: Shakalaka baby, shakalaka baby.

0: Adiós, amigo.
1: கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 மார்க்கம் நகரில் பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca.
2: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
3: இல்லடா.
2: ஹலோ, காசு வந்ததாடா?
3: இன்னும் வரல காசு.
2: காசு வந்துச்சா?
3: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
4: வாட்ஸ் ஹேப்பனிங் சூசர்?
5: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்டன், 9054568433.
6: தமிழ்ஸ்டியின் பதக்கப்பத்த நிகழ்ச்சியில் உங்கள் வாக்கள் அடிப்படையில் வெற்றி பெற்று முதலாவது இடத்தை பிடித்த திரைப்படமான முதல்வன் திரைப்படத்திலிருந்து ஸ்ரீனிவாஸ் மற்றும் ஸ்வர்ணலதா குரலில்.

0: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமாடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358 647-887-9358.
1: நிகழ்ச்சியில் உங்கள் வாக்கள் அடிப்படையில் வெற்றி பெற்று முதலாவது இடத்தை பிடித்த திரைப்படமான முதல்வன் திரைப்படத்திலிருந்து ஒழுக்கி இருக்கும் பாடல் என்று 10க்கு 10 நிகழ்ச்சியில் 10வது பாடலாக சங்கர் மகாதேவன் மற்றும் கவிதா கிருஷ்ணன் குரலில்.

சுயமத்தமிழ் எஸ்டியின் இன்றும் கலக்கல் நிகழ்ச்சியில் நீங்கள் ஒரு மணி வரை இணைந்து உங்களுக்கு ஒரு தலைப்பு தரப்படுகின்றது. அந்த தலைப்பை பற்றி நீங்கள் பேசலாம். அதாவது தலைப்பு என்னவென்றால், உங்களுடைய வாழ்நாளில் நீங்கள் நிறைய விடயங்களை நீங்கள் செய்திருப்பீர்கள், செய்ய வேண்டும் என்று நினைத்திருப்பீர்கள். ஆனால் அது சிலவில் உங்களுக்கு வந்து அது ஒரு தோல்வியில் முடிந்திருக்கலாம். ஆனால் நீங்கள் நினைக்காத பல விடயங்கள் வந்து உங்களுக்கு அது ஒரு வெற்றி பாதையில் கூட முடிந்திருக்கலாம். ஆனால் நீங்கள் நினைத்த விடயங்கள், இப்போ உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால், உங்களுடைய தொழிலாக இருக்கட்டும், அல்லது உங்களுடைய கல்வியாக இருக்கட்டும், அல்லது நீங்கள் வந்து உங்களுடைய பழக்க வழக்கங்கள் ஏதாவது இருக்கலாம், அல்லது உங்களுடைய உறவுகள் ஏதாவது இருக்கலாம், அதை பற்றி நீங்கள் ஒரு ஏதாவது நீங்கள் நினைத்திருக்கலாம். இது இப்படி இருக்க வேண்டும், இப்படி வர வேண்டும் என்றெல்லாம் நீங்கள் நினைத்திருக்கலாம். ஆனால் அது உங்களுக்கு எங்கேயும் ஒரு இடத்துல ஒரு சின்ன ஒரு தோல்வியை கொடுத்துருக்கலாம். அந்த தோல்வி வந்து உங்களுக்கு வந்து மறக்க முடியாத அனுபவத்தை கொடுத்துருக்கும், அல்லது நிறைய அதுலேருந்து நீங்கள் நிறைய நீங்கள் அதுலேருந்து கற்றுக்கொண்டிருப்பீர்கள், அல்லதுக்கு அல்லது அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு விதமான ஒரு உணர்வை கூட கொடுத்துருக்கலாம். ஒரு வழியோடு இருந்தாலுமே அந்த உணர்வு வந்து உங்களுக்கு ஒரு இனி ஒரு காலத்தில் அப்படி செய்யக்கூடாதுலாம் நீங்கள் நினைத்திருப்பீர்கள். அப்படியான ஒரு உணர்வுகள் எல்லாம் உங்களுக்கு அது கொடுத்துருக்கலாம். அப்படி உங்களுடைய வாழ்நாளில் நீங்கள் என்னென்ன விடயங்கள் எல்லாம் நீங்கள் செய்ய ஆசைப்பட்டீர்கள், ஆனால் அது எப்படியான ஒரு தோல்வியில் முடிந்தது, அந்த தோல்வி உங்களுக்கு கற்றுக் கொடுத்த ஒரு பாடம் என்னவாக இருக்கிறது, அதனுடைய புரிதல் உங்களுக்கு என்னவாக இருக்கிறது, அது உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை கொடுத்திருக்கிறது, இனி இப்படியெல்லாம் நான் செய்யக்கூடாதுன்னு நீங்கள் நினைப்பீங்க, வாழ்நாளில் நான் இப்படியெல்லாம் செய்யக்கூடாதுன்னு நினைத்திருப்பேன். உதாரணத்துக்கு ஒரு பழக்க வழக்கமாக இருந்தால் கூட அந்த பழக்கத்தில் இருந்து நான் இவ்வளவு அதில் மோசமாக இருந்தேன், அந்த மோசத்தால் என்னுடைய குடும்பத்தில் இவ்வளவு பிரச்சனைகள் இருந்திருக்கலாம், அதில் இருந்து நான் இனி அதை செய்யவே கூடாது என்று நினைத்த பழக்க வழக்கம் கூட இருக்கலாம். அப்படி உங்களுடைய வாழ்நாளில் எந்த விடயத்தை நீங்கள் அப்படி நினைத்தீர்கள், அது எப்படியான ஒரு உங்களுக்கு ஒரு அது தோல்வியில் முடிந்ததால் அது உங்களுக்கு எப்படியான ஒரு மாறுதல் உங்களுக்குள்ள அதை ஏற்படுத்திச்சு, அதை பற்றி நாங்கள் இன்று கலந்து உரையாடலாம். பாருங்கள், அழைக்க முடிய தொலைபேசி 416-6-4-4-6-2-2-2. அடுத்து ஒலிக்கவிருக்கும் பாடலை தொடர்ந்து நேயர்களை நாங்கள் சந்திக்கலாம்.

0: கன்றம் கலக்க நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் நேயர்களை சந்திக்கலாம். வணக்கம். நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க? உற்சாகத்துடன் சாப்பிட்டு விட்டீர்களா? ரெண்டு மணிக்கு தான். நாங்க ரெண்டு மணிக்கு போது சாப்பிட மாட்டோம். அப்படியா? நல்லது. சொல்லுங்க. நன்றிய. தலைப்பு கேட்டீர்களா? சொல்லுங்க. நீங்க நினைத்த ஒரு விடயம் அது உங்களுக்கு ஒரு தோல்வியில் முடிந்தாலும் அது உங்களுக்கு ஒரு அனுபவத்தை கொடுத்திருக்கும். அந்த இனி நீங்க செய்யக்கூடாது ஒரு அனுபவத்தை கொடுத்திருக்கும். அதை பற்றி பேசுங்க.
1: வாழ்க்கையில எனக்கு தோல்விய தந்து முயற்சியெடுத்து வந்துட்டேன். நான் முதல் 87 ஆம் ஆண்டு வெளிநாட்டுக்கு போகணும்னு சொல்லி வலிக்கிட்டது. நோர்வேக்கு வலிக்கிட்டு அப்ப அது ஏர்போர்ட்டில் இப்படி வந்துட்டு அப்ப அது ஒரு மகன் சென்றுட்டு வேந்து அப்படியே நான் பயணமா போறேன் நினைச்சு கொண்டிருந்தேன். நான் தோல்வியா போயிட்டு பின்ன பிறகு இங்க வர வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துட்டு எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி நடந்தேன். பின்ன அதுக்கு பிறகு இங்க வளர்ந்துட்டேன். அப்ப அதுக்கும் 2 வருஷத்துக்கு பிறகுதான் நான் ட்ரை பண்ணி வந்தது. ஆனா பரவாயில்ல, 2 வருஷத்துக்கு பிறகு வந்தாடியா எல்லாரையும் கூப்பிட்டாச்சு. இங்க வந்து வந்து கூப்பிட்டு வெற்றியத்தான் இருக்குது. தோழி எந்த பெருசா இல்ல, தோழி தான் முதல் திறன் தோழி. பிறகு அதை எப்படி முயற்சி எடுத்து வரணும் நினைச்சிட்டேன். பிறகு வந்து அதுலயும் ஒரு காப்பிடி வெட்டதுதான். அது இப்படி வட்டு பேர்ந்து அங்கிருந்து அப்படியே ஒழுகிட்டாச்சு. இங்க வந்தாச்சு.
0: அந்த தோல்வி ஒரு தோல்விதான் ஒரு பெரிய ஒரு பாடத்தை கேட்டுக் கொடுக்கும். அதுக்கு பிறகு அசைக்க முடியாத ஒரு வெற்றியாக இருக்கும்.
2: நீங்க
0: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நன்றி. சொல்லுங்க.
2: ஆமா, எனக்கு வந்த பாடம் வந்து இந்த உறவினரும் நம்ப கூடாது. தத்த உறவாக இருந்தாலும் மனைவியா இருந்தாலும் ஆக பாசம் கண்மூடித்தனமாக நம்ப கூடாது.
0: கண்மூடித்தனமாக நம்ப கூடாது. எங்களை நாங்கள் மட்டும்தான் நம்ப வேணும். அப்படியா?
2: நாங்கள் எங்களை நம்ப வேணும். ஆனா நாங்கள் சித்தப்பா மாமாண்டு நாங்கள் வேலை செய்யக்க அதை பாப்பி நம்மண்டு போட்டு நாங்கள் வேலை செய்து கொண்டே இருப்போம். அவருக்கு கீழ அப்ப அவ ஒரு கட்டத்துக்கு மேல மேல வர விட மாட்டினோம். அப்பாக்கு ஒரு பிரச்சனை வரும். அப்ப நாங்கள் என்னன்னா அவங்கட்ட சொந்த காலில் தான் நிற்கணும். அந்த இதுதான்
0: டிபெண்ட் பண்ணி இருக்காமல் எங்களுடைய சொந்த காலில் நாங்க நிக்க வேணும்.
2: கண்டிப்பா. ஆனால் நாங்க பாசமும் வச்சு மற்றவர்கள் நம்பி இருந்தால் அது தோல்வியில தான் முடியும்.
0: தோல்வியில் தான் முடியும். ஆனால் அந்த ஒரு தோல்வி வந்து உங்களுக்கு ஒரு இப்படியான ஒரு புரிதலை கொண்டு வரும்.
2: கண்டிப்பா. ஆனால் அது அது முழ முடியாத தோல்வியா இருக்கும். என்னென்றால் சொந்தக்காரர் இப்படி செய்தால் நாங்க படிப்பினே அது சின்ன சின்ன தோல்விகள் வர சொல்லும். ஆனா பெரிய தோல்வி வந்தால் அது
0: நிஜமாகவே ஒரு கஷ்டமான விடயம். எங்களுடைய அதுக்கு பிறகு நாங்கள் எடுக்கின்ற முடிவுகள், நாங்கள் யோசிக்கின்ற விடயங்கள் வந்து ஒரு அது என்ன சொல்வது, ஒரு ஆரோக்கியமான ஒரு பாசிட்டிவான ஒரு வேயில பார்க்க வேண்டும். அதை நெகட்டிவா பார்த்தோம்னா அது எங்களை விட்டு போகாதுன்னு தான் நான் நினைக்கின்றேன். அப்படியா?
2: ஏனென்றால் நான் ஈடுபாடு கொண்டுள்ளேன். அப்ப நான் கடவுளிருந்த பொறுப்பேற்று நான் கடவுளை நம்பித்தான் இருக்கிறேன். ஆக்களை நம்பி இல்லாட்டிலும் கடவுளை நம்புறேன். ஒரு நாள் நான் நின்றாலும் நல்லதே நடக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு.
0: அழகாக கூறினீர்கள். உங்களுடைய சிந்தனைகளை ஒரு பாசிட்டிவ் வேயில வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய அதாவது உங்களுடைய மைண்டுக்கும் அது நல்லது, உங்களுக்கும் அது நல்லது.
2: கண்டிப்பா.
0: நன்றி. இணைந்து சந்திப்பதற்கு நாங்கள் தொடர்ந்து சந்திப்போம்.
2: சந்திப்போம். நன்றி.
0: நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம். நான் தேவதாஸ் கேட்கிறேன். நீங்கள் எப்படி சுகமா இருக்கின்றீர்களா?
0: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
3: நாங்களும் சுகமாக இருக்கிறோம்.
0: சொல்லுங்கள்.
3: வெளியில் சிஎம்ஆருக்கு வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு, ஏற்கனவே சொல்லிட்டு வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு, சத்யாவின் மகள் சரண்யாவின் பிறந்த தினத்தை பிறந்த தின வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு, அத்தோடு ரமேஷ் இந்த அனிவர்சரிக்கும் எனது வாழ்த்துக்கள். அதான் அந்த குடும்பத்தில் நல்லா இருக்க, அதாவது ஃபேமிலி நிர்முடி வாழ வாழ்த்துக்கொண்டு,
0: என்னுடைய
3: எனக்கு என்னுடைய வாழ்க்கை என்ன பத்தி சொல்ல போன, என்னுடைய வாழ்க்கையில தோல்விதான் கூட வந்தது. எது எடுத்துக்கொண்டாலும் தோல்வி தோல்வியாய் வரும். எல்லாத்தையும் சுதாகரித்து கொண்டு முன்னோக்கி போய் கொண்டிருக்கிறேன். அது சொல்ல போனா நான் ஆரம்பத்துல படிக்கிற காலத்துல படிச்சுட்டு சில வேலைகள்ல எனக்கு விருப்பம் செய்யறதுக்கு, சில தொழில் அதாவது ஒரு சோசியல் ஒர்க்குகள்ல செய்யறது தான் எனக்கு விருப்பம். மக்களுக்கு உதவி செய்ய வேணும், மக்களுக்கு உத்தியோகமாக ஏதாவது வேலை கிடைச்சால் நல்ல உதவி செய்யலாம்னு சொல்லி கன நேர்முக வகுப்புகளுக்கு போனான். அது அங்க உள்ள உள்ளூராட்சி பொலிட்டிக்கல் அதாவது அரசியல் முறைப்படி எனக்கு அது கிடைக்க இல்லை. ஒரு ஒரு 10 முறை ட்ரை பண்ணியிருப்பேன், 10 முறையும் எனக்கு கிடைக்க இல்லை அந்த உள்ளூராட்சி பொலிட்டிக்கல் அரசியல் தடுமாற்றத்தால. அப்படியே ஒரு பிரைவேட் கம்பெனியில வேலை சேர்ந்து சேர்ந்து கொண்டு வரக்குள்ள வெளிநாட்டுக்கு போகணும்னு எண்ணம் வந்தது. வெளிக்கிட்டு அதுவும் தோல்வியில நடந்தது 81ஆம் ஆண்டு. அதுக்கு பிறகு ஒரு 2 வருஷத்து பிறகு ட்ரை பண்ணி வெளிநாட்டுக்கு வந்துட்டேன். வந்து நல்ல முயற்சியில இருந்து அதாவது நானா சில இயக்க சில சங்கங்களை தொடங்கி அவங்கத்தோட சேர்த்து நல்ல மாதிரி பொது வேலை செய்து கொண்டிருந்தனால், அதாவது செய்ய வேண்டிய ஆர்வம் ஆரம்பத்தில் இருந்தபடியால் நான் கன அதாவது ஊர்லயே நாங்கள் சங்கங்களில் ஈடுபாடாக இருந்தபடியால் இங்கே வந்து நல்ல தமிழுக்கு எல்லா விஷயங்களுக்கும் பிள்ளைகளுக்கு குழந்தைகளுக்கு எல்லாருக்கும் உதவி செய்து நல்ல முன்னேற்றமாக இருந்தது.

0: എല്ലാത്തെയും ശുധാരിച്ചു കൊണ്ട് നാൾ മുഴുക്ക ആക്കളോട് പഴകി சந்தோஷமாக என்னுடைய வாழ்க்கையை போய் கொண்டிருக்குது.
1: அந்த சொல்வார்கள் என்றால் உடனடியாக ஒரு வெற்றியை கண்டால் அதை ஒரு வடிவாக நாங்கள் சுவைக்க முடியாது என்று சொல்வார்கள். நிறைய தோல்வியை கண்டால் தான் அந்த தோல்வியிலிருந்து வர்ற வெற்றி வந்து அவ்வளவு ஒரு அற்புதமாகவும் இருக்கும், அது ஒரு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியையும் கொடுக்கும். உடனடியாக நாங்கள் வெற்றியை கண்டோம்னா அதை சுவைப்பது மிகவும் கஷ்டமாகத்தான் இருக்கும்.
0: ஆனால் எனக்கு வந்த தோல்விகள் எல்லாம் அதே மாதிரி அப்படி எல்லாருக்கும் கிடைச்சிருந்தா அப்படி தோல்வியால் அவை அதோடையே அவை அழந்தி அவை கவலைக்கிடமாக போயிடுவேன். நான் குடிச்சு தூய பழக்கங்களில் ஈடுபட்டு ஒரு ஒரு விதண்டவானமாக இருப்பார்கள். ஆனால் நான் அப்படி இல்லை, எந்த ஒரு தோல்வியை கண்டு நான் தயப்பட இல்லை. என்னுடைய முயற்சியால என்னுடைய கொள்கையால நான் வளர்ந்து கொண்டு போறேன். ஒழிய சந்தோஷமா இருக்கிறேன், மற்றவைக்கு உதவி செய்து கொண்டே இருக்கிறேன். அது எனக்கு நல்ல ஒரு இந்த எண்ணங்கள் எல்லாம் நம்ம கோயிலுக்கு எல்லாம் போறது குறைவு. என்னத்தான் நான் நம்பி இருக்கிறேன், நேர்மையா வாழ வேணும், இதயபூர்வமான சுத்தியா வாழ வேணும், எல்லாருக்கும் உதவி செய்ய வேணும், சந்தோஷமா இருக்கணும், அதுதான் என்னுடைய கொள்கை. அப்படியே இந்த வாழ்க்கை முழுக்க நடந்து கொண்டிருக்கு. நாம கோயில போய் நின்று கும்பிட்டு அருள் அழைக்க வேணும், எனக்கு உதவி செய்ய வேணும் என்று செடி கேட்டதை அறிய மாட்டேன். என்னுடைய கொள்கை அதே மாதிரி போய்கொண்டிருக்கு, என்னன்னு தெரியல. ஆனா போறது நல்ல மாதிரி போகுது இப்ப எனக்கு,
1: நல்லது
0: சந்தோஷமா இருக்கேன்.
1: சூப்பர், நல்லது. எனது சிறப்பித்தமைக்கு மிக்க நன்றி, அழகாக நிறைய உடையங்களை கொடுத்தீர்கள், மிக்க நன்றி.
0: நன்றி, நன்றி, நன்றி.
1: அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயரை நாங்கள் சந்திக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் ரஜிதா, நான் சிவன்.
1: எப்படி இருக்கிறீங்க சிவன்?
2: ஓ, நல்ல மகிழ்ச்சியா இருக்க, நன்றி.
1: சொல்லுங்க.
2: எனக்கு வந்து நான் வந்து 35 வருஷம் இங்க வந்து எனக்கு ஒரு கல்யாணம் கட்டினா வந்து மேரி பண்ணது வந்து ஒரு ஓய்யா 36 வருஷம் வந்து 35 வருஷம் மேரி பண்ணி அது ஒரு ஒரு கட்டாயத்தின் பேர்ல வைஃப் இந்த கற்பப்பை எடுக்க வேண்டி வந்த வழியா அது குழந்தை எல்லாம் போயிட்டு அது ஒரு கவலையா இருந்தது. அதுக்கு பிறகு எனக்கு ஒரு ஒண்ட விட்ட அண்ணாண்ட அம்மாக்கள் வந்து என்னோட எங்களோட சேர்ந்தா அப்ப அவ மூலம் எங்களுக்கு ஒரு அப்பா மாதிரி பண்ணி ஒரு பெண் குழந்தை கிடைச்சது. அப்ப அவதான் இந்த பேத்தி இன்றைக்கு வரைக்கும். அவ அப்ப 2005 வான்கூவர்ல பிறந்தவ. அப்புறம் இங்க டொரண்டோக்கு வந்துட்டு பிறகு இங்க பிடிக்கல மகள் வந்து அவாவை கூட்டிக் கொண்டு சிலோனுக்கு போயிட்டான். சிலோனுக்கு போய் சிலோன்ல நவ ஏஎல் எல்லாம் முடிச்சு பேத்தி ஏஎல் எல்லாம் முடிச்சு உடுகில்ல முடிச்சு பிறகு இப்ப வந்து இங்கதான் யூனிவர்சிட்டி செய்யறான். நல்ல சந்தோஷம், தமிழ் தமிழ் மற்றது ஆக்களை உபசரிக்கிறது அது இதெல்லாம் நல்ல நல்ல இது. அதெல்லாம் நிகழ் முடிச்சுதான் ஹை ஸ்கூல் முடிச்சா அப்படி. இப்ப இப்ப September 8 நீங்க திருப்பி வர இப்ப லீவுக்காக போயிருக்க அங்க போயிருக்க அம்மாவோட அது அந்த இது வந்தது. மற்றும்படி நான் நாங்க 7 எங்கட குடும்பத்துல நான் கடைசி
1: மூத்தனான்.
2: எனக்கு ஒரு தம்பி இருக்கான், அதுக்கு மூத்தனான். நான் தான் முதல் கனடாக்கு வந்தது. மற்றது நான் இழந்ததை பற்றி யோசிக்கிறேன்டா. படி நான் வந்த நேரத்துல இவ்வளவோ நல்லா படிச்சிருக்கலாம், ஆனா எங்கட குடும்ப நிலைமை நிலைய காரணத்தால நான் படிக்கலாம். அம்மாவை அண்ணனை கூப்பிடணும், தம்பியை கூப்பிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு நிர்பந்தத்தால கிளாஸுக்கு போயிருந்தேன்டா. அதுதான் இந்த மண்டை
1: ஓடிக்கொண்டேன்.
2: இழந்ததை பற்றி நான் யோசிக்கிறேன்டா, படிப்பத்தான்.
1: ஆனால் இழந்தாலும் நீங்கள் வந்து உங்களுடைய குடும்பத்தை அவ்வளவு தூரம்
2: 7-6 இங்கதான் இருக்கிற. மற்றது பெரியண்ணன் குடும்பம் வந்து ஒரு மாவீரர் குடும்பம். அது அவ அதால வந்து அதுல தப்பினது ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை. அப்ப அவளுக்கு உதவி செய்யணும், அவளும் ஒரு மகள் தானே, அப்ப அவளுக்கு உதவி செய்யணும் என்று சொல்லி அவளையும் கூப்பிட்டு அவள் இந்த மகனையும் கூப்பிட்டு இல்ல அப்படி செய்தேன்.

0: இப்ப வந்து கண்டிப்பா சொல்லுவேன். நானும் இலங்கை போயிருந்தேன், ஒரு 5 வருஷம் போயிருந்தேன். போய் ஒரு ஒரு கிராமத்துல வந்து ஒரு ஜிஎஸ் உதவியோட வந்து அந்த கிராமத்துல கஷ்டப்பட்ட வீட்டை போய் பார்த்து பார்த்து அதே இந்த பிள்ளைகள் படிக்கணுமான்னு பார்த்து ஒரு 5 பிள்ளைகளை நான் ஸ்பான்சர் பண்ணி இப்ப படித்து இந்த வருஷம் வெளியில வர போறேன். யூனிவர்சிட்டியில இருந்து 2 பேர்
1: உதாரணமாக இருக்கும்.
0: நான் தனிப்பட்ட முறையில போய் சொன்ன யாருக்குமே சொல்றேன், வாசன் சொல்லியிருக்கேன். மற்றபடி நான் இது வெளியில எனக்கு ஒரு லாபம் வரணும், எனக்கு ஒரு அதாவது ஒரு பின்புலன் கிடைக்கணும்னு நான் சொல்ல விரும்புறேன்.
1: அப்படி இல்லை, மற்றவர்கள் சொல்லும் பொழுதுதான் மற்றவர்களுக்கும் அது ஒரு
0: நீங்க வந்து தனி வேறையாக்கள் வேற இதுகள் மூலம் போய் சேர்றதை விட தனிப்பட்ட முறையில போய் நீங்க அந்த அவையிருந்த கஷ்டம். நான் ஒரு ஒரு போயிண்ட வீட்டை போயிருந்தேன், அவர் நல்லா படிக்க முடியும். அவன் வீட்டை போயிருக்கேக்கு வந்து அவற்ற பாரிச வாத்தால தகப்பன் வந்து வெற்றில அந்த கட்டிலன்னு சொல்றது கைத்து கட்டில படுத்திருக்கிறார். 2 சகோதரிகள் தமக்குமார். அவர் அவர் அந்த பிளாஸ்டிக் போட்டு அதுகளை காப்பா வெட்டி அப்படி அதுல ஒரு ஹேங் பண்ணி அப்படி தாவரம் வளர்க்கக்கூடிய ஒரு கொடிய நல்ல ஆர்ட் பண்ணக்கூடிய ஒரு அந்த அந்த பிள்ளைங்க அப்ப நீங்க என்ன செய்ய போறீங்க அப்படின்னு கேட்கல. அந்த கிச்சனுக்கு அவர் கூட்டி கொண்டு போய் இதுதான் இன்றைக்கு எங்களோட சாப்பாடு என்று காட்டிட்டு வந்து சரியான இதா இருந்தது. அதுதான் உண்மையான வரமே.
1: கண்டிப்பா இதுல ஒரு பெரிய சிக்கல் இருக்கிறது. இப்ப புலம்பெயர் நாடுகள்ல இருந்து கொண்டு நாங்கள் ஒரு தடவை தேடி அப்படி எடுப்பது என்பது உண்மையில அது வந்து நிறைய விடயங்கள், அதுல வந்து நிறைய மோசடிகள் எல்லாம் இருக்கிறது. நாங்க நேரடியாக சென்று அதை
0: பார்த்து உண்மையா சொல்றேன். அதுல அதுல வந்து வவுனியால வந்து கற்பகாபுரம் என்ற இடத்துல நான் போய் அந்த அந்த ஜிஎஸ் அவர் வந்து எனக்கு தெரிஞ்சால் அவர் மூலம் போய்தான் ஒவ்வொரு வீட்லயும் நான் தேடிப்பேன். இதுல ரிஜெக்ட் பண்ணப்பட்டது ஒரு 6-7 குடும்பம். அவங்க வாழ்க்கை முறை வந்து பிள்ளையான முறை. நான் ஒரு 5 குடும்பத்தை தேர்ந்தெடுத்து அது அதுக்கு அவைகளுக்கு ஹெல்ப் பண்ணி கொண்டிருக்கேன்.
1: ஆஹா, சூப்பர். அதை நேரடியாக சென்று நாங்கள் பார்த்து அப்படி செய்வோம் என்றால் நிஜமாகவே ஒரு பெரிய முடியும். நாங்கள் இங்கே இருந்து கொண்டு அதை செய்கிறது வந்து நிறைய மோசடிகள் இருக்கிறது. அதில் நான் கூட அனுபவப்பட்டிருக்கிறேன், நிறைய நடந்திருக்கிறது. நீங்கள் நேரடியாக யாராவது செய்ய விரும்பினால் நேரடியாக அங்கே சென்று நீங்கள் பார்த்து அப்படி செய்தீர்கள். ஆமாம்,
0: இதே மாதிரி நான் ஒரு இப்ப முடிஞ்ச கதை. ஒரு 15 வருஷத்துக்கு முதல் வந்து ஒரு கிளர்ச்சியில உருத்திரவன் இடத்துல வந்து ஒரு ஒரு குடும்பத்தை ஹெல்ப் பண்ண அந்த அங்க உள்ள அவாவை அந்த அவாவை சொன்னவா இனி எங்களுக்கு ஹெல்ப் வேண்டாம், ஏனென்றா நீங்க செய்தது அதன் மூலம் நாங்க பலன் பெற்றுட்டோம். உண்மையா அப்படி யாருன்னு சொல்லிவிடணும். சில உள்ள இருந்து
1: கண்டிப்பா
0: சொல்ல மாட்டோம், அனுப்புறார் தானே அனுப்பி கொண்டிருக்கோம் அப்படின்னு யோசிக்கிறேன். இல்ல பிள்ளைகள் படிக்கணும், நான் ஒரு டெய்லரிங் இது வச்சு நான் எந்த வருமானம் எனக்கு போகுது, இனி நீங்க ஹெல்ப் பண்ண வேண்டாம் காணமென்று சொன்னா அது அது உண்மையான ஒரு எனக்கு வரவேற்கத்தக்க விஷயம்.
1: ஒரு கல்விக்கு உதவி செய்தால் அதே அவர்களுடைய குடும்பத்தை மேன்மைப்படுத்தது.
0: நான் இப்ப வரைக்கும் கடவுளை கும்பிடுறோம் என்னன்னா இன்னும் ஒரு 4 மாசம் இருக்கு அந்த 2 பிள்ளைகள் அந்த வெளியில வர்றது யூனிவர்சிட்டி முடிச்சு வர்றதுக்கு. அப்ப அந்த அது அது வரைக்கும் நான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றதான் இந்த குழப்பம்.
1: நல்லது, அழகாக நிறைய தகவல்கள் பகிர்ந்து கொண்டீர்கள். இணைந்து சிறப்பித்தமைக்கு மிக்க நன்றி.
0: நன்றி நன்றி
1: நன்றி. அழகில் இருக்கும் இடத்துல இதை சந்திக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம். இல்ல நான்
1: வணக்கம் சொல்லுங்கள்.
2: நல்ல கருத்துக்கள் சொல்லிக் கொண்டிருக்கணும். என்ன பார்த்தோம்ல வாழ்க்கையில வெற்றியும் தோல்வியும் அவரை வேண்டிய மனதை
1: பொறுத்தது.
2: சகஜம், எல்லாருக்கும் சகஜம் வெற்றியும் தோல்வியும்.
1: பொறுத்தது என்றால் என்ன சொல்ல வருகிறீர்கள், மனது நல்லா இருக்கணுமா இல்ல மனது என்ன மாதிரி
2: சாட்டிஸ்ஃபேக்ஷன் நீங்கள் என்ன செய்வீங்களோ அதுல சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கணும். என்ன உங்க மனம் நிம்மதி இருக்கணும், நீரோட மாதிரி இருக்கணும். எனக்கு அப்படிதான் இருக்கு மாணபடி சொல்றது. நான் என்னத்துக்காக இதை சொல்றேன்டா, நான் கூட வெளிநாட்டுல கொஞ்சம் காசு வளர்த்துட்டு இலங்கைக்கு போவோம்னு ஜோஸ்.
1: ஈரான்ல
2: இருந்து போனான், போகிறேன் வர வேண்டாம் என்று சொல்லி தந்தி. பிறகு நான் எல்லா நாடுகளுக்கும் போயிட்டு கடைசியாக இங்கே கண்டாக்கள் 83rd வந்தேன். இப்போ 43 வந்ததால் நானும் ஒரு கெனடியன் சிட்டிசன் ஆகி எங்களை குடும்பம் மூல பேரையும் இங்கே கூப்பிட்டு இன்றைக்கு கூட ஆக்கலபி இருக்கு நல்ல நிலைமையிலேயும் இருக்கேனாம். ஆனபடியே நான் இதில் இருந்து அறிஞ்சு ஒன்று என்னென்னா காதலிக்கலாம், ஆனா காதலித்த பெண்ணா கல்யாணம் கட்டக்கூடாதுன்றதை அறிந்தேன். ஆனபடியே தான் நான் நல்லா வந்தது. அதே இலங்கையில போய் கட்டி இருந்தா எனக்கு என்ன நடந்திருக்கு மட்டும் தெரியாது.
1: அது உங்களுடைய இதுல காதலிக்கலாம், காதலித்த பெண்ணை கல்யாணம் திருமணம் செய்யக்கூடாது என்பது உங்களுடைய.
2: நான் சொல்லல, நீங்க கேட்டது நான் என்ன கண்டது தானே, நான் என்ன அறிந்தது தானே. திஸ் இஸ் மை ஒப்பீனியன். அப்ப அதான் நானே இந்த வாழ்க்கை நான் கண்டது. தோல்வி நிச்சயமா வாழ்க்கையில பிறப்புல வந்து சென்றா அது தோல்வி. சில வேளை அந்த வருத்தம் கைகள் வருத்தங்கள் சில வருத்தங்கள் இருக்குதானே, அது பிறப்புல வந்தால் அது ஒண்ணு செய்யறாரு, அது தலைவிதி. ஆனா வாழ்க்கையில தோல்வி வந்து சென்றால் அது எங்கட மிஸ்டேக், எங்கட பிள்ளை என்ன அளவுக்கு மிஞ்சி ஆசைப்படுறதுதான் மிக முதல் காரணம். இந்த வாழ்க்கையில ஜெயிக்கிறது சின்ன அலுவல் என்றால் முயற்சி இருந்தா ஜெயிக்கலாம் வாழ்க்கையில. ஆனா தோக்குறது நாங்க அளவுக்கு மிஞ்சி ஆசைப்படுற தகுதிக்கு மிஞ்சி ஆசைப்படுறதுதான் வாழ்க்கையில முதலாவதா நாங்க தோக்குறதுக்கு.
1: இப்ப உங்களுடைய கருத்தின்படி நாங்க தோக்க கூடாதுன்னு நினைக்கிறீங்களா?
2: தான் இல்ல, நான் மாத்திரம் இல்ல, எதுவுமே தோக்க கூடாது.
1: எங்களை வந்து உண்மையில் வந்து தோல்விதான் எங்களை வந்து ஒரு பரிபூர்ணமான ஒரு மனிதனாக உருவாக்கும்.
2: ஓ அது அது தோல்வியில இருந்து நீங்க படிக்கிறீங்க. என்ன பிள்ளை நான் செய்தேன்ன்றதா, மற்றவன் எனக்கு செய்த அளவு நான் தோக்கல, நான் விட்டபடியால நான் தோக்குறேன். அந்தபடி அந்த பிள்ளை திருப்பி வாழ்க்கையில விடாட்டுக்கு நாங்கள் முயற்சி செய்தால் ஜெயிச்சு கொண்டு போகலாம். சிம்பிள். இன்னொருத்தர் தான் உங்களை ஏமாத்துறா, நான் ஏமாத்தப்பட்டது நீங்கள். அப்ப உங்களை தான் நீங்க பிளேம் பண்ணிக்கொண்டா அதுல இருந்து நீங்கள் யூ கோ டு ஸ்டெப் அப் அண்ட் கோ அஹெட். சிம்பிள் டு ரீச் த கோல்.
3: ஒரு
1: கவிதை சொல்ல ஆசைப்பட்டீர்கள், பிற கூப்பிட்டேன் கவிதை சொல்வர்கள் சொல்லலாம் நீங்க
3: காணவில்லை. கவிதை கொஞ்சம் பெரிய கவிதையாக ரெண்டு நிமிஷமா இருக்கு, வாக்கள் இல்லாட்டி சொல்றேன், இல்லாட்டி என்னன்னாலே சொல்றேன். வானொலிக்கான கவிதை. நான் வந்து இப்ப வாழ்க்கையில வந்து இப்ப அம்மா இருக்கிறா தானே, அம்மாவே உலகம் உண்டு. இப்ப நான் சின்ன வயதுல இருந்தே இப்ப இப்படியா விட்டு இந்த 6 புனையில 9 வருனாலும் ஆனா வந்து அம்மா விட்டு போக மாட்டேன். அந்த பக்கத்து வீட்டுக்காரர் கூட பவுடி ஒண்ணு அம்மா இந்த கையக்குள்ள ஒன்னு தோல்ல சாஞ்சி ஒன்னா இருப்பேன். இப்போ அம்மா சொல்ல கொஞ்சம் அங்க கொஞ்சம் இறக்கல கொஞ்சம் ஒரு பிறகு குடி எடுக்க விடவா இல்லையாண்டு அப்படி அப்படி இருந்தனா திடீரென்னு அம்மா விட்டு பிரிஞ்சு நான் எதிர்பார்க்கல, அப்படி ஒரு பிரிவு எனக்கு பெருமண்டு. அந்த இத வந்து வார்த்தைகளால சொல்ல முடியாது. நான் போன அம்மாவுக்கு போன எடுத்தோடனே அம்மா அங்கே அளவ நான் அமைதி காப்பேன், அப்படித்தான் எங்கட வாழ்க்கை போன கொஞ்ச காலம். இப்பவே சொல்ல கண்டாங்கிறது நம்பி வந்த ஆக்கள டைம் வந்து நான் 3 வேலை செய்த உடனே தான் 3 மணித்தையா தான் படுப்பேன். வெளி உலகமே எனக்கு தெரியாது. அந்த 3 பிள்ளைகளையும் குளிக்க பார்த்து சின்ன பிள்ளைக்கு கிரண்டில் சாப்பாடுச்சு தீர்த்தி இந்த வேலை செய்கிற ஆக்கள் சொல்லி என்ன உனக்கு உண்டிய பிள்ளைகள்மா இப்படி கஷ்டப்படுறேன், அவ்வளவுத்துக்கு வெளி உலகம் தெரியாது. அப்படி 7 இருந்து அம்மா அதால நிறைய கண்ணீரோ சிந்தி நான் அப்படி நிறைய பேருந்து போய் நண்பர்கள் என்று சொல்லி போய் இணைந்து பெரிய துரோகங்களை பார்த்து அதுக்கு பிறகுதான் நான் ஒரு தரம் வேண்டாம் என்று தனிமையா தேர்ந்தெடுத்தேன். நான் ஒரு தரையும் சேர்ந்த இல்லை. இப்ப அது எனக்கு வாழ்க்கை கற்றுத்தந்த பாடம். ஆனா இப்பவும் அம்மாவோட ஒவ்வொரு நாளும் கலப்பேன் கொள்ளுவேன். ஆனா உள்ளுக்குள்ள நிறைய வேலை சும்மா வெளியால சிரிச்சு கொண்டிருந்தா கூட அந்த நான்லாம் இப்ப வந்து ஏதோ சும்மா ஏனோ தான் சாப்பிடுவேன், தனியாளுக்கு என்ன செய்யறது செய்யலானு. அப்ப அம்மாக்கெல்லாம் வைத்து கொண்டு வந்த அப்ப நான் இப்ப எல்லாமே எல்லாம் வித்திரம் வந்திருக்கு ஒரு ஒரு தண்ணி போட்டு தந்தது யாருமே இல்லை, எல்லாம் ஹாஸ்பிட்டல் வழி எல்லாம் விழுந்திருக்கு நம்மள காலம் எல்லாம். ஆனா எல்லா வழிகளையும் தந்த உடனே அப்ப சில பேர் எல்லாம் சொல்லுவார்கள் அந்த விழுந்த உடனே அந்த சில பேர் வார்த்தைகளால சொல்லுவார்கள் சரி நான் சாங்கப்படிக்க இதன்ற மாதிரி எல்லாத்தையும் கேட்டுக்கொண்டு சாய்த்தி சாய்த்து கொண்டு அப்ப நான் அந்த ராமாயணங்களை பார்க்கின்ற போது ஒன்றை கற்றுக்கொண்டேன். அந்த ராமனை போல நல்லவர்கள் இருக்காது. ஆனா ராமன் சீதை இந்த வாழ்க்கை வந்து கண்ணீரோடான் போனது. அந்த நல்ல நல்ல மனுஷர்கள் எல்லாம் பார்த்து இல்லாத வாழ்க்கையும் கண்ணீரோடான் போனது. அப்ப நான் எல்லாம் வந்து ரெண்டு மூணு வாகனங்கள் வச்சிருந்தேன், ஆக்களுக்கு வாகனங்கள் கொடுத்து விடுவேன். ஆனா எனக்கு ஏழாண்டு அன்றைக்கு என் போன் நம்பரை பிளாக் பண்ணாக்கள் எல்லாம் இருக்கணும் என்ன கண்டுகொள்ளாம. அப்ப அதுல இருந்து நான் கற்றுக்கொண்டது என்று சொன்னால், இது எனக்கு வாழ்க்கைன்ற பாடம், இதுல இருந்து நான் ஒவ்வொன்றையும் கற்றுக்கொள்ளணும்ண்டு. ஆனால் இப்ப சொல்றேன், எந்த இடி விழுந்தாலும் தாங்கக்கூடிய சுனங்கள்ல, இப்ப எந்த ஒன்றோட தங்கச்சியின் ஹஸ்பண்ட் இழந்தது, அதே போல இப்ப அப்பா என்ற சவாரி இழந்தது, எல்லாம் வந்து நான் இரும்பு மாய் மாறிட்டேன். ஆனா வெளியில திரிஞ்சு கொண்டிருந்தாலும் ஆடிய மாசை கூட நான் பழமையா போனா அப்பா அந்த பேர் சொன்னோட கண்ணால கண்ணீர் ஒழுகும் அந்த சிவனுக்கு
1: முன்னால.
3: இந்த முறை போயக்குள்ள அப்பா அந்த பேர் சொல்றேன், அம்மாவுக்கு வந்து சொன்னேன், நான் ஒன்றுமே எனக்கு தெரியல, ஒரு ஒரு புன்னகையோட கடவுளை கும்பிட்டு கொண்டு வரேன் என்று சொன்னா, எல்லாத்தையும் அந்த வாழ்க்கை இந்த நெளிவு சுழிவுகள் எல்லாத்தையும் கற்றுக்கொண்டு. ஆனால் நான் வந்து இப்ப ஒன்று விஷயத்த மகிழ்றேன் சொன்னால், இப்ப அம்மாட இருந்திருந்தான்னு சொன்னால் வெளி உலகம் தெரியாது, போய் செய்யற வேலையை செய்து போட்டு. இப்ப நிறைய விஷயங்கள், இப்ப இந்த ஆங்கிலங்கள்ல இருந்து நிறைய காணியில் இருந்து வர வாழ்க்கையின் நெளிவு சுழிவுகள்ல இருந்து வர வேலைகள்ல இருந்து நான் எல்லாத்தையும் தனியாளா தானே கற்றுக்கொண்டது, அதுக்கு உதவியும் இல்லத்தானே. அப்ப இதையும் இப்ப தச்சு தவறு இனி இல்லாத ஒரு கோவக்கார பெம்பளை என்ற வாழ்க்கையில வந்தா கூட என்னால சமாளிக்க முடியும். நான் எல்லாத்தையும் கற்று வச்சுக்கிறேன், இப்ப எந்த ஒரு கடினமான வார்த்தைகளையும் கேட்டு பொறுமையா போறபடியா. மற்றது இந்த இப்ப இனி இல்லையாண்டு கவலை விதைக்கின்ற போதெல்லாம் வந்து எனக்கு முந்தியெல்லாம் வேலை நைக்கின்ற போது அப்பா இறந்த போதெல்லாம் கங்கனா தற்கொலை எண்ணங்கள் ஓடி வந்திருக்கு. எனக்கு பெரிய இழப்பு தான் எனக்கு, நான் ஒரு ஒரு பாசத்துக்கு இருக்கே குள்ள. அந்த நேரத்துல வந்து நான் இந்த சும்மா கண்டதை எல்லாம் எழுதி கொண்டிருப்பேன் ஒரு இது கொப்பியில எழுதி கொண்டிருக்கைக்குள்ளதான் ஒரு இடத்துக்கு நான் போன், நான் ஒரு பதவியிடத்துக்கு ஒரு இடத்துக்கு போயக்குள்ளதான் அங்க அந்த கொப்பியை மறந்து வச்சுட்டு வரையான் அந்த ஒரு மரியாதைக்குரிய அக்கா ஒரு ஆள் இருந்தவ, அவ பெரிய இடத்துல இருக்கிற அவ சொன்னா, இதாவது ஆரடி நட ஆனந்தானண்ட நஞ்சன இணக்கசிரியங்கள்ல தேவையில்லாத எண்ணங்கள் வரையாக நான் சும்மா மனசுல வர எல்லாம் எழுதுறேன், சும்மா அதை எழுதி கொண்டிருப்பேன், இயற்கை பிரிவில சும்மா திருக்கி கொண்டிருப்பேன். அப்ப அவ சொன்னா, நீங்க எழுதுற எல்லாம் சும்மா எழுதுறீங்க, எல்லாத்துலயும் நல்ல அர்த்தம் இருக்கு, நீங்கள் இதை ஒரு பிரயோசனப்படுத்தி யூடியூப் வந்து ஒரு மாதிரி ஒரு கதமாய் சொல்லுங்கன்னு சொல்லி சொன்னவன், அதை நான் செய்ய இல்லை. அப்படி நான் அந்த கிடைக்கிற நிமிஷங்களை சரியா பயன்படுத்தி கொண்டு நான் இன்றைக்கு இப்ப நான் ஒரு ஹீரோல இருந்து ஹீரோ ஆகணும் இருக்கேன்.
1: நல்லது, நன்றி, இணைந்து சிறப்பித்தமைக்கு
3: நன்றி.
1: நன்றி நன்றி. அழைப்பில் இருக்கும் நேயர் வணக்கம்.
4: வணக்கம், இது ரவிவாலா.
1: வணக்கம்.
4: இப்ப எல்லாத்த கதையும் கேட்டு உங்களோட நெஞ்சம் கொஞ்சம் கிணக்குது போல இருக்கு.
1: இல்ல இல்ல,
4: இப்ப நானும் அப்படித்தான், அதாவது கடைசி வாழ்க்கையின் அடிமட்டத்திலிருந்து தான் நான் வந்ததும், ஊர்ல இருக்க கூட அடிமட்டத்துல இருந்து வந்து உடைக்கணும் நல்லா வரணும் இதுதான் என் கொள்கையும் நோக்கமா இருந்தது. ஆனா அதே மாதிரி செய்து கொண்டு ஒரு ஒரு வந்து நான் செட்டில் ஆகிட்டேன் என்ற ஒரு கட்டம் வரையக்குள்ள உறவு கொண்டு வந்து சேர்ந்தது எங்களோட சகோதரன்ற முறையில. அவரை ஆரணம் தெரியாது, நான் தொழில் ரீதியா பழக்கப்பட்டவன், எங்களோட உறவோட கிளந்துட்டேன். ஆனா நான் நம்பிட்டேன் சகோதரன் தான் நம்பிட்டேன். அவர் செய்த துரோகத்தால அத்தனையும் என்னுடைய தொழில்துறை எல்லாமே இடிஞ்சு விழுந்தது. செய்த நம்பிக்கை துரோகம் என்று சொல்லலாம், பெரிய ஒரு இடிபாட்டுக்குள்ள நான் சிக்கினான். அதே சமயம் நாட்டு பிரச்சனை வந்ததுல டக்கண்டு நான் எந்த வாழ்க்கை அடுத்த கட்டம் என்னன்னு எனக்கு நகர்த்த தெரியாம போயிடுது. ராஜீவ், நாலு பிள்ளைகள், பொம்பளை பிள்ளைகள், நான் என்னென்ன கேர சேர்க்க போறேன், என்னென்ன படிவிக்க போறேன்ற ஒரு பெரிய கவலைக்குள்ள மூழ்கிட்டது. அப்ப எனக்கு ஒரு 41 வயது எனக்கு அப்ப நான் ஓகேன்ட்டு இருக்க எல்லாமே சரியில்லைன்னு இருக்கக்குள்ள இப்படி ஒரு இடிவரைக்குள்ள என்னால தாங்கிதான் போய் அடுத்த அடுத்த அடுத்த கட்டம் அடுத்த ஸ்டெப் எனக்கு என்ன எப்படி எடுத்து வைக்கிறேன்னு தெரியாம போயிடுது. ஆனா என் முருகன் என்ன விடே இல்லை. கனடாவுக்கு நான் இங்க ஒரு பயணம் போற மாதிரி இருந்து கனடா வந்து இறங்கினோம். கனடா, சிங்கப்பூர், ஜப்பான், லாஸ் ஏஞ்சல்ஸ், நியூயார்க், கனடா, இப்படி வந்த நான். அடுத்த எந்தவித சாரூரமான சம்பவங்கள் நடக்காம ஒரு பயணம் போற மாதிரி வந்து
1: இறங்கினான்.
4: எனக்கு கிடைத்த நன்மை இத்தனை இத்தனை துன்பங்களுக்கு மத்தியிலையும் நான் வந்து சேர்ந்தது எனக்கு கிடைத்த நன்மை. நான் என்ன நினைச்சு நானும் அடுத்த கட்டம் என்ற பிள்ளைகளை படி சொல்லன் பிள்ளைகள் சேர்க்கல நினைக்கிறேன். அதனால ஆண்டவனுக்கு நன்றி.
1: அதுக்கு பிறகு வர வெற்றி வந்து அப்படி ஒரு அபூர்வமா இருக்கும். அப்படி நீங்க சந்திச்சிருக்கீங்க.
4: ஆமா நம்ம வாழ்க்கையில நான் கண்ட பாடம் நான் சொன்னேன் துரோகம் ஒண்ணு நடந்ததுண்டு. ஆனா அவர் அந்த துரோகம் செய்தவர் இன்றைக்கு மிக கேவலமான நிலையில் இருக்கிறார். அதை ஏன் செய்தார் என்று நாங்கள் நம்பித்தான் சகோதரம் என்று நாங்கள் பழகினாங்க. ஆனா அவற்ற நிலை கேவலமா போச்சு. இந்த நிலை ஆண்டவன் கதையை மாத்தி எழுதி போட்டான். துன்பத்தை தந்தாலும் வீட்டில் ஒரு நல்ல விஷயத்தை ஆண்டவன் செய்து முடிச்சுட்டான்.
1: நன்றி நன்றி இணைந்து சிறப்பித்தமைக்கு
4: நன்றி நன்றி நன்றி.
1: ஆமா மணிந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கும் மிக்க நன்றி. ஒழிக்க இருக்கும் பாடல் நேயர் சாரா மற்றும் நேயர் சிவலிங்கம் ஐயா அவர்கள் விரும்பி கேட்ட ஒரு பாடல், புதிய தென்றல் திரைப்படத்திலிருந்து எஸ்பிபி மற்றும் சித்ராவின் குரலில்.

உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ், 416-990-2462. வல்வெட்டித்துறை நலன்புரி சங்கம் நடத்தும் டொரண்டோ 26 ஒன்று கூடல் அனைத்து வல்வெட்டித்துறை மக்களையும் அன்போடு அழைக்கின்றார்கள். குறித்துக் கொள்ளுங்கள், டொரண்டோ ப்ளூஸின் 40th ஆண்டு தியாக தீபங்கள் August 29 சனிக்கிழமை, தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். 416-272-8543.

கொள்ளைக்கும் இந்த பாடலுடன் நான் உங்களிடமிருந்து விடைபெறும் நேரமாகிவிட்டது. தமிழா தமிழா நிகழ்ச்சியில் இணைந்து சிறப்பித்த நேயர்கள் அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு உங்களுடைய பாடல்கள், அதாவது நேயர் தவம், செல்வகுமார், ரவிபாலா, காசி, பவான், தேவதாஸ் மற்றும் சிவன், டொல்மி ஸ்ரீ அவர்களுடைய பாடல்கள் தொடர்ந்து ஒளிபரப்பப்படும். இதுவரை நேரம் சீமா தமிழ் ஏஷ்டியுடன் இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, சீமார் கேட்டுக்கொண்டிருந்த நேயர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, நாளைய விடியல் உங்கள் எல்லோருக்கும் இனிய பொழுதாக அமைய வேண்டும் என்று வாழ்த்திக் கொண்டு, மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை இந்த பொழுதில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் ரஜி. நன்றி, வணக்கம்.

0: காசு வேணுமென்று ஃப்ரெண்ட்ட கேட்டேன், இல்லை என்று சொல்லிட்டேன். தெரிஞ்ச ஆண்டி என்று அவர்கிட்ட கேட்ட, அவவும் இல்லை என்றுட்டா. கடைசியா காசு கண்டு போட்டு அம்மா தானே கை கொடுத்தவ. நான் சொன்னது அம்மா நகை மாடத்தை சொன்னேன்.
1: அம்மா நகை அடகு மாடம், நகைக்கு கூடிய பெருமதி, குறைந்த வட்டி, அரசு அங்கீகாரம் பெற்ற அடகு சேவை.
2: டொரண்டோவில் வர்த்தக துறையில் 20 வருட முன்னோடிகள்.
1: கெனடியன் எக்லிங்டன், சங்கரன் கோக்கு அருகில். அம்மா நகை அடகு மாடம், உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861. அம்மா நகையடகு மாடம்.

0: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
1: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
2: நோ நோ நோ. முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில் ஈழத் தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 VKRH.com
3: CMR CMR CMR CMR

0: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா, சரியான வென்யூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
1: கெனடியன் லாரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
0: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
1: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. சி கே செந்தூரன், 416-400-8383,
0: சுகந்தன், 416-540-6269.
1: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்,

கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட். ஆண்டுதோறும் 250,000-க்கும் மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100-க்கும் மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினை பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பேர்ச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வேண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 Info @CanadianTamilCongress.ca. தமிழராய் பெருமை கொள்வோம்.

கெலிடன் ஈஸ்டில், வான் மற்றும் பிராம்டன் எல்லைக்கரையில், கோ அண்ட் மேஃபீல்டின் பிரைம் லொகேஷன், ஹைவே 413 இணைப்போடு எதிர்காலத்தில் மதிப்பு உயரப்போகும் இடம். வைல்ட்ஃபீல்ட் வில்லேஜ், மாஸ்டர் பிளான் கம்யூனிட்டி, ஃப்ரீ ஹோல்ட் டவுன் ஹோம்ஸ், செமிஸ் அண்ட் டிட்டாச் ஹோம்ஸ், மிட் 700,000 இருந்து ஃபேஸ் 1 சிறந்த வாய்ப்பு. உங்கள் இடத்தை பெற லிமிடெட் லாட்ஸ் மட்டுமே. அழையுங்கள் கமல் அமிர்தலிங்கம், 416-903-9999, 416-903-9999.

0: என்ன கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்லன்னு கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
1: ஆண்டி ஓட்டோக்கு போனால் ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டு வேலையும் கிடைச்சிட்டு.
2: GTAவில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
3: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
4: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
5: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர், கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000.
6: பிரம்டன் ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலய நாராயண பெருமாள் அலங்கார உற்சவம், புன்னாலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஆவணி ரோகிணி நன்னாளை தேர் திருவிழாவாக வைத்து ஆகஸ்ட் 19 முதல் செப்டம்பர் 5 வரை, ஆகஸ்ட் 21 வரலட்சுமி விரத பூஜை, 23 சப்பரம், 28 மஞ்சள் திருவிழா, செப்டம்பர் 4 வெள்ளிக்கிழமை காலை தேர் திருவிழா, 5 சனிக்கிழமை தீர்த்த திருவிழா. கண்ணபிரானின் அருளை பெற அன்போடு அழைக்கின்றனர்.
7: 9545. குரல் கேட்போம்.
8: அதிகாரம் 11. செய் நன்றி அறிதல். என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம், உய்வு இல்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. என் நன்றி கொன்றார்க்கும் உய்வு உண்டாம், உய்வு இல்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. உலகம் போற்றும் அறங்களை சிதைத்தவர்கள் கூட தப்பிவிடலாம், ஆனால் செய் நன்றி மறந்தவர்க்கு மன்னிப்பே கிடைக்காது. செய்த உதவியை நினைத்து போற்றுவதே மனித பண்பின் உச்சமாகும். அதை மறப்பவர்களுக்கு உய்வு என்பதே இல்லை.

0: புதிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த் ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
0: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
1: 905-417-6069.
0: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069. ஓவன் சோண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. செஃப், லைன் குக், பிரிப் குக், டிஷ் வாஷர், தங்குமிட வசதிகள் செய்து கொடுக்கப்படும். தொடர்பு கொள்ள வேண்டிய இலக்கம் குமார் 647-924-7638 அல்லது கால் தர்ஷன் 416-897-0919. ஓவன் சோண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. 647-924-7638
2: 416-897-0919.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் August 22-23 மார்க்கம் நகரில் பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா. தமிழ் ஃபெஸ்ட் August 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca.
1: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்டன், மிசிசாக அல்லது வோன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
2: 416-700-2222 J.CA.
3: புதிய பிரம்மாண்டமான காட்சி அறையில் அக்ஷயாஸ் ஃபேஷன், அனைவருக்குமான ஆடை அணிகலன்கள், சமையல் அறை மற்றும் பரிசு பொருட்கள் எல்லாமே ஒரே இடத்தில். டிக்ஸியன் டண்டாஸ், 1450 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட், மிசிசாகா. அக்ஷயாஸ் ஃபேஷன், 905-306-7052.
0: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
4: அதிகாரம் 30, வாய்மை. யாம் மெய்யா கண்டவற்றுள் இல்லை எனை தோன்றும் வாய்மையின் நல்ல பிற. யாம் மெய்யா கண்டவற்றுள் இல்லை எனை தோன்றும் வாய்மையின் நல்ல பிற. வாய்மையை போல் சிறந்த பண்பு வேறொன்றுமே இல்லை என்பதுதான் ஆராய்ந்து உணரப்பட்ட உண்மையாகும்.

0: நாட்டின் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
2: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள். கனடாவுக்கு புதியவரா, சுய தொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
3: Everything okay? No problem, Dijinam.
4: Bar kalam closing that. Adikira nadi.
5: The customer you're trying to reach is not available.
6: Pradhi Selvam. First and second mortgage. Refinance. First home buyers. Debt consolidation. Adhika vatti selutthi kundurukkundirkala. Ungal mortgage gilai vangikku maatavum. Call Pradhi Selvam. 416-268-0155. 416-268-0155.
7: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் பிராங்க்லின் லா ஃபார்ம் ரவி நடராஜா.
8: வொர்க்கிங் ஃபார் யூ.
7: விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், வெஸ்டர்ன், பிரம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
8: Working for you.
9: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
10: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
11: நோ நோ நோ.
12: முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில் ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 vkrh.com.

0: உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD. கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000 மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100 மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினை பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பேர்ச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வேண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 info@canadiantamilcongress.ca. தமிழராய் பெருமை கொள்வோம். இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம் மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000. ஸ்காப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000. மை மெக்கானிக் auto.ca. கிராஸ் போர்டர் AZ டிரைவர்களுக்கான சிறந்த வேலை வாய்ப்பு. டீம்ஸ் மற்றும் சிங்கிள் டிரைவர்ஸ் தேவை. ஒரு மைலுக்கு 60% முதல் 70 cents வரை சம்பளம். $1,000 சைன் ஆன் போனஸ். $500 ரெஃபரல் போனஸ். மிட்வெஸ்ட் அமெரிக்கா கனடா டெடிக்கேட்டட் லேன்ஸ். வாரத்துக்கு 3,000 முதல் 5,000 miles. வார இறுதி 2 நாட்கள் விடுமுறை. குறைந்தது 2 ஆண்டுகள் கிராஸ் போர்டர் அனுபவத்தோடு கிளீன் டிரைவர்ஸ் அப்ட்ராக்டும் இருந்தால் அழையுங்கள். 905-507-1800 அல்லது அனிட்டோ 647-688-9120.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? So sad.
0: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905-456-8433. ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
4: அதிகாரம் 11. செய்ன் நன்றி அறிதல். என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம். உய்வு இல்லை செய்ன் நன்றி கொன்ற மகற்கு. என் நன்றி கொன்றார்க்கும் உய்வு உண்டாம். உய்வு இல்லை செய்ன் நன்றி கொன்ற மகற்கு. உலகம் போற்றும் அறங்களை சிதைத்தவர்கள் கூட தப்பிவிடலாம், ஆனால் செய் நன்றி மறந்தவர்க்கு மன்னிப்பே கிடைக்காது. செய்த உதவியை நினைத்து போற்றுவதே மனித பண்பின் உச்சமாகும். அதை மறப்பவர்களுக்கு உய்வு என்பதே இல்லை.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permituran, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca, 647-522-1775, 627-522-1775.
2: வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலிட ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTA-யில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
3: ஆலோசனைகளும்
2: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661-416-475-4761-4765-4661.
4: காசு வேணும் என்று சொல்லிட்டேன். கடைசியா காசு கொண்டு போட்டு அம்மா தான் நகை கொடுத்தவ. நான் சொன்னது அம்மா நகை மாடத்தை சொன்னேன்.
2: அம்மா நகை அடகு மாடம். நகைக்கு கூடிய பெருமதி, குறைந்த வட்டி, அரசு அங்கீகாரம் பெற்ற அடகு சேவை.
5: டொரண்டோவில் வர்த்தக துறையில் 20 வருட முன்னோடிகள்.
2: கெனடியன் எக்லிங்டன் சங்கரன் கோக்கு அருகில் அம்மா நகை அடகு மாடம். உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861. அம்மா நகை அடகு மாடம். மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவிஐ HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவிஐ HD-யில். செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காணத் தவறாதீர்கள். உங்கள் டிவிஐ-யில் மலரும் மொட்டுக்கள்.
6: கடந்த 20 மேல் 24 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையிலிருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
7: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட் OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
6: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
7: 416-489-2000 416-489-2000 GTA credit.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD. கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 மார்க்கம் நகரில் பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca.
1: Nissan head-to-head event. இப்பொழுது Morningside Nissanல் approval creditக்கு 2026 Nissan Rock 5 வருடங்களுக்கு zero financeல் demo வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 Nissan Sentraவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் free oil and filter change. கனடாவுக்கு புதியவரா எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் approval. அஜிந்தன் தவராஜா 416-804-2365 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
2: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
0: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
2: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
0: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. சி கே செந்தூரன் 416-400-8383
2: சுகந்தன் 416-540-6269
0: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ். பிரம்டன் ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலய நாராயண பெருமாள் அலங்கார உற்சவம், புன்னாலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஆவணி ரோகிணி நன்னாளை தேர் திருவிழாவாக வைத்து ஆகஸ்ட் 19 முதல் செப்டம்பர் 5 வரை. ஆகஸ்ட் 21 வரலட்சுமி விரத பூஜை, 23 சப்பரம், 28 மஞ்சள் திருவிழா, செப்டம்பர் 4 வெள்ளிக்கிழமை காலை தேர் திருவிழா, 5 சனிக்கிழமை தீர்த்த திருவிழா. கண்ணபிரானின் அருளை பெற அன்போடு அழைக்கின்றனர். 905-458-9701-416-47 1-0255.
3: மிசிசாகா பிரம்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்டனில் பிரம்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர். ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-6049.
4: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 30 வாய்மை. யாம் மெய்யா கண்டவற்றுள் இல்லை எனை தோன்றும் வாய்மையின் நல்ல பிற. யாம் மெய்யா கண்டவற்றுள் இல்லை எனை தோன்றும் வாய்மையின் நல்ல பிற. வாய்மையை போல் சிறந்த பண்பு வேறொன்றுமே இல்லை என்பதுதான் ஆராய்ந்து உணரப்பட்ட உண்மையாகும்.

ஜிகிருதண்டா பேரு போன மதுரை தானுங்க, சிங்கப்பூர்ல தோக்கடிக்கும் எங்க ஊருங்க. ஜிகிருதண்டா பேரு போன மதுரை தானுங்க, சிங்கப்பூர்ல தோக்கடிக்கும் எங்க ஊருங்க. டீ கடைங்க எங்களுக்கு சட்டமன்றம் தான், அடிகுழாயில் நடக்குமுங்க பட்டி மன்றம் தான். டீ கடைங்க எங்களுக்கு சட்டமன்றம் தான், அடிகுழாயில் நடக்குமுங்க.

0: புதிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
1: இல்லடா.
0: ஹலோ, காசு வந்ததாடா?
1: இன்னும் வரல காசு.
0: காசு வந்துச்சா?
1: எனக்கு இப்ப கிட்ட கோபம் வந்துச்சு.
2: What's happening? So sad.
3: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
4: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர், டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரீபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000. ஸ்கார்ப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000. மை மெக்கானிக் ஆட்டோ.ca.
5: நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
6: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
5: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் June 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
6: ஏசியா கோல்ட் இங்க்,
5: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
6: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
5: இட்டோபிகோ,
6: 416-746-27.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
1: நேர்கள் CMR தமிழ் HD-யின் மாலை நேர ஒளிபரப்புடன் இணைந்திருக்கும் நேரம். இன்றைய நாள் August 20, 2026. இன்றைய நாள் ஒரு மிகப்பெரிய முக்கியமான நாள், எல்லோருக்கும் தெரியும். CMR தமிழ் CMR வானொலி உருவாகி இன்று 22வது வருடம் முடிந்து 23வது வருடத்தில் கால் பதிக்க நாள். CMR இந்த குமரி பெண்ணை இன்றைய தினம் பலரும் வாழ்த்தி மகிழ்ந்திருப்பீர்கள். CMR வானொலிக்கு நேர்களது பல வாழ்த்துக்கள் வந்து குவிந்த வண்ணம் இருந்தன. இன்றைய நாளிலும் எங்களது CMR வானொலியை நாங்கள் மேலும் மேலும் வளர வேண்டும் என்று இந்த வேளையில் வாழ்த்தி கொண்டு நிகழ்ச்சிகளுடன் நாங்கள் தொடர்ந்து பயணிக்கப் போகின்றோம். இன்று 20வது ஆகஸ்ட் மாதம் 2026 வியாழக்கிழமை மற்றொரு மாலை பொழுதில் சந்திக்கின்றோம். இன்றைய நாளில் நேர்கள் பல்வேறு விதமான பாடல்களை, விருப்ப பாடல்களை 5 மணி தொடக்கம் 6 மணி வரை கேட்டு மகிழலாம். 6 மணி தொடக்கம் 7 மணி வரை வளமை போல் உங்களை மகிழ்விக்க, சிந்திக்க வைக்க வருகின்ற, அறிந்து மறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் தேடலும் தெளிவும் தருகின்ற பல்வி சுவை கதம்ப நிகழ்ச்சியை இடம்பெற காத்திருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து இசைத்தேர்வு நிகழ்ச்சி இடம்பெறும். இன்னிசைத்தேர்வு நிகழ்ச்சியில் நேர்கள் இணைந்து கொண்டு உங்கள் தெரிவுகளில் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு மகிழலாம். அதனைத் தொடர்ந்து 8 மணி தொடக்கம் 9 மணி வரை உங்கள் வீடுகள் தோறும், வாசல்கள் தோறும் வந்து உங்களை மகிழ்விக்க வைக்கின்ற நில் பதில் சொல் நிகழ்ச்சி இன்றைய தினமும் உங்களை மகிழ்விக்க காத்திருக்கின்றது. இந்த 4 மணி பொழுதுகளும் இனி எப்பொழுதாக அமைய இருக்கின்றன? வளமை போல் அலையுங்கள். 416-6444-6222 என்ற தொலைபேசி இலக்கத்தின் ஊடாக இணைந்து நிகழ்ச்சிகளுடன் நேர்கள் கலந்திருக்கலாம்.
0: மனத்தியாளச் செய்திகள் CMR Tamil HD, Avali News.

0: இலங்கை போக்குவரத்து சபையின் நாடளவிய ரீதியிலான பேருந்து நிலையங்களில் ஒப்பந்த அடிப்படையில் சாரதிகள் மற்றும் நடத்துனர்களை ஆட்சேப்பு செய்வதற்கான விண்ணப்பங்கள் கோரப்பட்டுள்ளன. நீதிபதிகள் ஓய்வு பெறும் வயதெல்லை அதிகரிப்பு தொடர்பாக முன்மொழியப்பட்ட 22வது அரசியலமைப்பு திருத்தம் குறித்து நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு தெளிவுபடுத்தும் அமர்வை இருதரப்பு பங்கேற்பு உறுதி செய்யப்படும் வரை ஒத்திவைக்குமாறு எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவிடம் இலங்கை சட்டத்திறனிகள் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. மேகமலை புலிகள் காப்பக வனப்பகுதியில் உள்ள ஆக்கிரமிப்புகளை தமிழ்நாடு அரசு அகற்ற வேண்டும், இல்லாவிட்டால் துணை ராணுவத்தை அனுப்ப நேரிடும் என்று உச்சநீதிமன்ற நீதிபதிகள் நேற்று அதிரடியாக உத்தரவிட்டனர். தமிழ் மொழியையும் பண்பாட்டையும் காப்பதில் முக்கிய பங்கு வகிக்கும் கனடிய பன்முக கலாச்சார வானொலியான CMR தமிழ் FM இன்று தனது 22வது ஆண்டு விழாவை கொண்டாடும் இவ்வேளையில் வானொலி நேயர்கள் அனைவரின் ஆதரவுக்கு தனது மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் வடகொரிய தலைவர் கிம் யோங் உன்னை இந்த ஆண்டின் பிற்பகுதியில் சந்திக்க திட்டமிட்டுள்ளதாக புதன்கிழமை தெரிவித்தார்.
1: மனத்தியாலச் செய்திகள் CMR தமிழ் HD 101.3.

0: கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000 மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100 மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினை பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பேர்ச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வேண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 info@canadiantamilcongress.ca. தமிழராய் பெருமை கொள்வோம். புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமாடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358. கெலிடன் ஈஸ்டில் வான் மற்றும் பிராம்டன் இல்லைக்கரையில் கோ அண்ட் மேஃபீல்டின் பிரைம் லொகேஷன் ஹைவே 413 இணைப்போடு எதிர்காலத்தில் மதிப்பு உயரப்போகும் இடம். வைல்ட்ஃபீல்ட் வில்லேஜ், மாஸ்டர் பிளான் கம்யூனிட்டி, ஃப்ரீஹோல்ட் டவுன் ஹோம்ஸ், செமிஸ் அண்ட் டிட்டாச் ஹோம்ஸ், மிட் 700,000 இருந்து ஃபேஸ் 1 சிறந்த வாய்ப்பு. உங்கள் இடத்தை பெற லிமிடெட் லாட்ஸ் மட்டுமே. அழையுங்கள். கமல் அமிர்தலிங்கம் 416-903-9999.
1: என்ன கார் லோனும் கிடைக்குதில்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குதில்ல என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
2: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டோம், வேலையும் கிடைச்சிட்டு.
3: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம் 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம் 416-419-2300.

0: நேர்களை, நிகழ்ச்சியில் இப்பொழுது முதலாவது நேரை இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
1: இனிய மாலை வணக்கம் வாசன், நான் சத்யா பேசுறேன். எப்படி இருக்கிறீங்க?
0: ஓ நலம் சத்யா, நன்றி. நீங்கள் நலமா?
1: ஓ நலமாக இருக்கிறேன். முதலாவதாக இந்த இனிய சிஎம்ஆர் கலைஞர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள், அறிவிப்பாளர்கள், சிஎம்ஆர் நேயர்கள் எல்லோருக்கும் இந்த 22வது பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.
0: நேர்கள் முக்கியம், நல்லா சொன்னீங்க.
1: ஆமா, நேயர்கள், தொழில்நுட்பாளர்கள், அறிவிப்பு எல்லாரும் ஒரு டீம். எல்லாரும் ஒருத்தர் இல்லாட்டியும் வந்து இல்ல, தனியா நேயர்கள் வந்து ஒன்னும் செய்யலாது, தனியா அறிவிப்பாளர் வந்து ஒன்னும் செய்யலாது, ரெண்டு பேரும் ரெண்டு வந்து தொழில்நுட்ப கலைஞர்கள் இல்லாமலும் ஒண்ணும் செய்யலாம்.
0: இவை எல்லாம் இருந்து விளம்பரதாரர் இல்லாட்டியும் ஒண்ணும் செய்யலாம், அவர்களும்
1: அதையும் செய்யலாம். அந்த அந்த விளம்பரவர்கள் அவர்களுக்கு
0: வர்த்தக விளம்பரம்
1: எல்லோருக்கும் ஆமா பிறந்த நாள் வாழ்த்துக்களை சொல்றேன். அத்தோட இன்றைக்கு ரமேஷ் தம்பதியினருக்கு பிறந்த என்ன திருமண நாள் வாழ்த்துக்கள், அதற்கு வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு, அதோட என்னுடைய மகள் கரண்யாவுக்கு 25வது பிறந்த நாள், அவருக்கும் வாழ்த்துக்கள்
0: சொல்லிக்கொண்டு.
1: ஆமா, அந்த காலம் கொஞ்சம் பேர் என்ன மகளுக்கு விஷ் பண்ணினவே அவைக்கு நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு, மற்றது மூன்று எழுத்துல மூச்சு இருக்கும் அந்த படத்துல இருந்து ஆகாயம் கொண்டாடும் பூபாலம் என்ற பாட்டை விரும்பி பேசுறேன்.
0: நன்றி, நன்றி பாடல் ஒலிக்கும். நன்றி சத்யா நிகழ்ச்சியில் இணைந்தமைக்கு
1: நன்றி. நன்றி.
0: ஆமாம், ரமேஷ் தம்பதிகள் மற்றும் சத்யாவின் மகள் சரண்யா ஆகியோருக்கும் இந்த வேளையில் எங்களது இனிய திருமண நாள் மற்றும் பிறந்த தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம்.
2: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டாய் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462, 416-990-2462.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். என்னென்னும் அன்புடன் எஸ்டி செந்தில்லாதன். காலங்கள் மாறின, தொழில்நுட்பங்கள் மாறின, கேட்கும் முறைகள் மாறின. ஆனால் கேட்போரின் இதயத்தோடு கொண்ட உறவு மட்டும் மாறவில்லை. 22 ஆண்டுகளில் இந்த வானொலியை நேசித்த ஒவ்வொரு நேயருக்கும், குரல் கொடுத்த ஒவ்வொரு கலைஞர்களுக்கும், பணியாற்றிய ஒவ்வொரு வானொலி நண்பர்களுக்கும், ஆதரவு வழங்கிய வணிக பெருமக்களுக்கும், நேர்கள் ஒவ்வொருவருக்கும் எங்கள் இதயத்திலிருந்து நன்றி. சிஎம்ஆருக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுவது என்றென்றும் அன்புடன் எஸ்டி செந்தில்லாதன். வணக்கம் நேர்களே.
2: ஆமாம், இன்று பிறந்த தினத்தை கொண்டாடுகின்ற சிஎம்ஆர் வானொலி கலைஞர்கள் மற்றும் நேர்கள், வர்த்தக பெருமக்கள், இன்னும் சிஎம்ஆர் வானொலி வளர்ந்து உருவாகி இன்று பெருவிருட்சமாக கிளைவிட்டு பரப்பி விழுதுகள் கொண்டு ஒரு மிகப்பாரிய விருட்சமாக வளர்ந்து நிற்பதற்கு உறுதுணையாக இருந்த அத்தனை உள்ளங்களுக்கும் இந்த வேளையில் இனிய சிஎம்ஆரின் 23வது பிறந்த தின வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு, தற்போது டொரண்டோ பெரும்பாகத்தின் வெப்பநிலை 23 பாகை செல்சியஸாக நிலவுகின்றது. இரவு பொழுது 12 பாகை செல்சியஸாக நிலவ இருக்கின்றது. காற்று மணிக்கு 16 கிலோமீட்டர் வேகத்தில் தென்கிழக்கு திசை நோக்கி வீசிக்கொண்டிருக்கின்றது. நாளைய தினம் வெள்ளிக்கிழமை 21ஆம் தேதி பகல் பொழுது வெப்பநிலை 26 பாகை செல்சியஸ், இரவு பொழுது வெப்பநிலை 16 பாகை செல்சியஸ்.

0: மூன்று எழுத்தில் என் மூச்சிருக்கு. பாடல் பாடலிடம் பெற்ற திரைப்படம் சிஎம்ஆரில் தான் எங்களது மூச்சிருக்கு என்பதை சத்யா சொல்லாமல் சொல்லியிருந்தார். மூன்று எழுத்தில் என் மூச்சிருக்கு திரைப்படத்திலிருந்து அந்த பாடல் கேஜே ஜேசுதாஸ் பி சுசீதா ஆகியோரது குரல்களில் ஒளித்தோய்ந்த நேரம் சத்யா விருப்பத்தில் ஒளித்தோய்ந்த நேரம் 5:18. உண்மைதான், சிஎம்ஆர் என்பது பொதுவாக நேர்களின் வானொலி. அது பல பேர் பல்வேறு விதமான கருத்துக்களை எங்களது வானொலியில் தெரிவிக்கின்ற அந்த பாங்கை வைத்து கொண்டு, இந்த வானொலி ஒரு சாதாரண வானொலி அல்ல. நேர்களை, குறிப்பாக மிகப்பாரிய அளவிலான நேர்களை தன்னகத்தை வைத்து கொண்டு சுமார் 2 தசாப்த காலங்களை கடந்து நடை போடுகின்ற ஒரு வெற்றி பயணத்தில் இருக்கின்ற உலக வானொலி இந்த சிஎம்ஆர் வானொலி என்றால் அதற்கு நிகர் இல்லை என்பதற்கு நேர்களது இவ்வாறான அந்த தூண்டல்கள், உந்தல்கள் அத்தனையும் நல்ல சான்று பகர்கின்றன.
1: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
2: புதிய பிரம்மாண்டமான காட்சி அறையில் அக்ஷயாஸ் ஃபேஷன், அனைவருக்குமான ஆடை அணிகலன்கள், சமையலறை மற்றும் பரிசு பொருட்கள் எல்லாமே ஒரே இடத்தில். டிக்ஸியன் டண்டாஸ், 1450 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட், மிசிசாகா. அக்ஷயாஸ் ஃபேஷன், 905-306-7052.
3: ஓவன் சோண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. செஃப், லைன் குக், பிக் குக், டிஷ் வாஷர், தங்குமிட வசதிகள் செய்து கொடுக்கப்படும். தொடர்பு கொள்ள வேண்டிய இலக்கம் குமார் 647-924-7638 அல்லது கால் தர்ஷன் 416-897-0919. ஓவன் சோண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. 647-924-7638
4: 416-897-0919.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் இணைகின்றார். வணக்கம்.
5: அறிவிப்பாளர்களுக்கும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு
0: வர்த்தக பெருமக்களுக்கு சொல்லணும்.
5: எல்லோருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு சரண்யாவுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களும், மற்ற ரமேஷ்க்கு இனிய திருமண வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு நான் இன்னைக்கு சிஎம்ஆர் வானிலைக்காக அழகிய தமிழ் மகள் இவர் விட்சாக்காரன் படத்திலிருந்து அந்த பாடல அவருக்காக கேட்கின்றேன்.
0: சிஎம்ஆரை ஒரு ஒரு பருவ மகளாக நினைத்து கொண்டு அந்த பாடலை கேட்கின்றார். இதே நன்றி நீதியே நிகழ்ச்சியில் நினைத்து கொண்டமைக்கு
5: நன்றி. வணக்கம்.
0: நேர்களை அந்த பாடலுடன் இணைந்திருக்கின்ற வேளையிலே நாங்கள் ஒரு மிகப்பெரிய இன்னொரு இன்றைக்கு ஒரு நல்ல மகிழ்ச்சியான நாட்களாக அமைந்திருக்கின்றன. அந்த மகிழ்ச்சியில் மிகப்பெரிய ஒரு இன்னொரு மகிழ்ச்சி, ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியில் எல்லோரும் திளைத்திருக்கின்றீர்கள். சிஎம்ஆர் வானொலியின் 23வது பருவத்திலே, வயதிலே காலடி எடுத்து வைத்திருக்கின்ற இந்த வேளையில், நேர்கள் கொண்டாடி இப்போது கழித்துக் கொண்டிருக்கின்ற இந்த வேளையில், கனடிய மக்களுக்கும் ஒரு மிகச்சிறந்த செய்திகள் தொடர்ச்சியாக வந்த வண்ணம் இருக்கின்றன. நாங்கள் மிக நெருக்கத்தில் இருக்கின்றோம். நாங்கள் என்றால் சீஎம்மான நேர்களும் அல்ல, அதுவும் உண்மைதான். மிக நெருக்கத்தில் இருக்கின்றோம் என்பது போல் இப்போது அமெரிக்காவும் கனடாவும் மிக நெருக்கமாக வந்திருக்கின்றார்கள். அமெரிக்க மதுபான இருப்பை மீண்டும் நிரப்ப மாகாண முதல்வர்கள் ஒப்புக்கொண்ட நிலையில் புதிய வர்த்தக ஒப்பந்தம் குறித்து லேப்லாங் கருத்து தெரிவிக்கின்ற போது இந்த செய்தியை வெளியிட்டிருக்கின்றார். அதன்படி அமெரிக்காவுடனான தற்காலிக வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பாக மேலும் பேச்சுவார்த்தைகள் நடத்துவதாகவும், அந்த பேச்சுவார்த்தைகள் நல்ல பல சமிச்சைகளை காட்டி வருவதாகவும், கனடாவின் வர்த்தக பிரதிநிதிகள் வாஷிங்டனுக்கு சென்றிருக்கின்றார்கள். கனடா மீது புதிய வரிகளை விதிப்பதை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இந்த வேளையிலே இந்த வாரத்தின் பிற்பகுதி வரை ஒத்தி வைத்ததைத் தொடர்ந்து இந்த வருகை அமைந்திருப்பதாகவும், லேப்லாங் மற்றும் தலைமை பேச்சுவார்த்தையாளர் ஜானிஸ் சாரோட் ஆகியோர் தங்களது அமெரிக்க பிரதிநிதி ஜேமிசன் கிரீரை சந்திப்பதற்காக கிழக்கு இன்றைய நேரப்படி நண்பர்களுக்கு பிறகு அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி அலுவலகங்களுக்கு வந்தடைந்தார்கள் என்றும், அவர்களுடன் அமெரிக்காவுக்கான கனடாவின் தூதர் மார்க்ஸ் வைஸ்மேன் மற்றும் பிரதமர் மாக்கானியின் தலைமை ஊழியர் மார்க் ஆண்ட்ரோ பிளான்ஷாட் ஆகியோரும் இணைந்திருக்கின்றார்கள் என்று சொல்லப்படுகின்றது. இந்த பேச்சுவார்த்தை நல்ல சமிச்சைகளை நோக்கி நகர்ந்து கொண்டிருப்பதாக சொல்லப்படுகின்றது என்ற வகையில், இது நீண்ட காலமாக அமெரிக்காவுக்கும் கனடாவுக்கும் இடையில் ஏற்பட்ட விரிசல்களை குறைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது.

0: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
1: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
0: 9054176069.
1: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 9054176069.
2: இருபத்தி மூன்றாவது ஆண்டிலே மிக பெருமையோடு தன் பொற்பாதங்கள் பதிக்கும் சிஎம்ஆர் வானொலிக்கு இனிய பிறந்த தின நல்வாழ்த்துக்கள். இது உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ஜோதி ஜெயக்குமார். அன்னை தமிழின் அருளாலும் பிரபஞ்சத்தின் பேராற்றலாலும் சிஎம்ஆர் வானொலியில் என் குரலும் ஒலிப்பதில் பெருமிதம் கொள்கின்றேன். இந்த அரிய வாய்ப்பினை எனக்கும் நல்கிய எமது மதிப்புக்குரிய சிஎம்ஆர் வானொலி முதல்வர் திரு ஸ்டான் ஆண்டனி அவர்களுக்கும், எங்களை செம்மையாக வழிப்படுத்தும் எமது மதிப்புக்குரிய அத்தனை நிர்வாக உறுப்பினர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி. சிஎம்ஆர் வானொலியின் இந்த வரலாற்று பயணத்தில் அசைக்க முடியாத தூண்களாய் எம்மை தாங்கி பிடிக்கும் வர்த்தக விளம்பரதாரர்களுக்கும் இதயம் நிறைந்து உரிமையோடு எம்முடன் பயணிக்கும் அன்பு நேயர்களுக்கும் சிஎம்ஆர் குடும்பம் சார்பாக மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன்.
3: ஹாய், ஹலோ எல்லாருக்கும், வணக்கம். நான் உங்க பூஜா பே.
2: நாங்கள் இல்லை
3: ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்க பூஜா பேசுறேன். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்க?

0: கீப் லிசனிங் டு சிஎம்ஆர் தமிழ் எச்டி.
1: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற 416-834-5753. கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும்

0: பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 மார்க்கம் நகரில் பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca.
1: உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD.

0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் இணைகின்றார். வணக்கம். அவர் பேசுவதாக இல்லை. நிகழ்ச்சியில் அடுத்த நேர். வணக்கம்.
1: வணக்கம். வணக்கம் ஐயா. வாசன் கோதாஸ் கேக்குறேன். நலமா இருக்கிறீங்களா?
0: ஓ நல்ல நலம், நன்றி. நீங்கள் எப்படி? நலமா?
1: நாங்களும் நலமா உற்சாகமா இருக்கிறோம். இன்றைக்கு முதற் கண் எமது வானிலை வாழ்நாள் முழுவதும் உம்மோடு கூட பயணிக்கும் வானிலைக்கு 23rd பிறந்த தினம். மேலும் வளர்ந்து நாங்கள் மாண்டாலும் வானலை 100 ஆண்டுகள் கடந்தும் வாழ வேண்டும் என்று வாழ்த்தி.
0: அப்படி அந்த 23rd பிறந்த தினம் என்று சொல்ல ஒரு கம்பீரமா இருக்கு என்ன?
1: நிச்சயமா. அதோடு அதில் பயணிக்கும் அறிவிப்பாளர்கள், பின்னணியில் தொழில் புரியும் அனைத்து தொழில்நுட்பவியலாளர்கள், வர்த்தக பெருமக்கள் மற்றும் அபிமான நேயர்கள் மற்றும் முகாமையாளர்கள் எல்லோருக்கும் வார்த்தைகளை கூறிக்கொண்டு,
0: முகாமையாளர்கள், உரிமையாளர்கள், அலுவலக உத்தியோகத்தர்கள் அனைவரும், வர்த்தக பெருமக்கள் அனைவருக்கும் சரியா சொன்னீங்க.
1: மற்றது சத்யாவின் மகள் சரண்யாவுக்கும் இனிய பிறந்த தின வாழ்த்துக்கள். அதோடு நண்பர் ரமேஷ் தம்பதியினருக்கும் திருமண நாள் நல்வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு சந்தோஷமா ஒரு பாட்டை கேட்போம்.
0: என்ன பாடு?
1: சங்கீத வானில் சந்தோஷம் பாடும் சிங்கார பூங்குயிலே.
0: அந்த பாடலொலிக்கும் நன்றி. ஓடோடி வந்து வாழ்த்து தெரிவித்தமைக்கு சிஎம்ஆருக்கு
1: நன்றி.
0: நன்றி. நிகழ்ச்சியில் நேயர்களது விருப்ப பாடல்கள் மற்றும் வாழ்த்துக்கள் ஒளிபரப்பாகிய வண்ணம் இருக்கின்றன. 5:36 நேயர்களும் இணைந்து கொண்டு உங்களது விருப்ப பாடல்களை கேட்டு மகிழ்வதுடன் உங்கள் சிஎம்ஆரின் 23rd அகவை தினம்.
2: வல்வெட்டித்துறை நலன்புரி சங்கம் நடத்தும் டொரண்டோ 26 ஒன்று கூடல் அனைத்து வல்வெட்டித்துறை மக்களையும் அன்போடு அழைக்கின்றார்கள். குறித்துக் கொள்ளுங்கள், டொரண்டோ ப்ளூஸின் 40th தியாக தீபங்கள் August 29 சனிக்கிழமை. தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். 416-272-8543.
0: நேர்களை, இப்போது அமெரிக்கா மற்றும் கனடா நாடுகளுக்கு இடையில் வர்த்தக பேச்சுவார்த்தைகள் மிக மிக நெருக்கமாக வந்து கொண்டிருக்கின்ற போது ஒரு செய்தி வந்திருக்கின்றது. இன்னொரு செய்தி, அவை விற்பனைக்கு வைக்கப்பட்டால் அவற்றை வாங்காதீர்கள் என்று அமெரிக்க மதுபானங்களை வாங்குவதை தொடர்ந்து தவிர்க்குமாறு கனேடியர்களுக்கு வலியுறுத்தும் மனிடோபா மாகாண முதல்வரின் செய்தி ஒன்றும் வெளியாகி இருக்கின்றது. அமெரிக்க மதுபானங்கள் மீண்டும் விற்பனைக்கு வந்தால், இப்போது விற்பனைக்கு வர இருக்கின்றன, கனேடிய மதுபானங்களையே தொடர்ந்து வாங்குமாறு மனிடோபா மாகாண முதல்வர் வாப் கியூனி தெரிவித்திருக்கின்றார். தற்போதைக்கு மதுபானங்களை மீண்டும் விற்பனைக்கு வைப்பது குறித்து நாங்கள் எந்த முடிவும் எடுக்கவில்லை மனிடோபா மாகாணத்தை பொறுத்தவரையில். ஆனால் ஒருவேளை பிரதமர் தீவிரமாக பரிந்துரைக்கும் ஒரு ஒப்பந்தம் ஏற்பட்டு அதன் அடிப்படையில் மதுபானங்களை மீண்டும் விற்பனைக்கு வைப்பதாக வைத்துக் கொள்வோம். அப்படி ஒரு சூழலில் கனேடியர்களிடம் நான் சொல்வது இதுதான், அவற்றை அங்கேயே விட்டு விடுங்கள், அதாவது அவற்றை வாங்காதீர்கள் என்று வியாழக்கிழமை மதியம் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் முதல்வர் இப்படி ஒரு போடு போட்டிருக்கின்றார். பார்ப்போம்.

0: நேரம் 5:42. அந்த பாடல் இந்த வேளையில் குகதாஸ் விருப்பத்தில் எஸ்பிபி மற்றும் வாணி ஜெயராம் குரல்களில் ஒலித்து வந்தது. நேர்கள் சிஎம்ஆர் தமிழ்ச்சியின் நேர் விருப்ப நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம். நேர் விருப்ப நிகழ்ச்சியில் நாங்கள் தொடர்ச்சியாக நேர்களை இப்பொழுது இணைத்துக் கொள்ளும் நேரம். பல நேர்கள் தொடர்ச்சியாக காத்திருக்கின்றார்கள். அவர்கள் அத்தனை பேரையும் இப்போது இணைத்துக் கொண்டு பயணிக்க இருக்கின்றோம்.
1: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் பிராங்க்ளின் லா ஃபார்ம் ரவி நடராஜா.
2: வொர்க்கிங் ஃபார் யூ.
1: விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன் டவுன், வெஸ்டர்ன், பிரம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
2: Working for you.
3: கிராஸ் போர்டர் ஏஜெட் டிரைவர்களுக்கான சிறந்த வேலை வாய்ப்பு டீம்ஸ் மற்றும் சிங்கிள் டிரைவர்ஸ் தேவை. ஒரு மைலுக்கு 60% முதல் 70 சென்ட்ஸ் வரை சம்பளம். $1,000 சைன் ஆன் போனஸ், $500 ரெஃபரல் போனஸ், மிட்வெஸ்ட் அமெரிக்கா கனடா டெடிக்கேட்டட் லேன்ஸ், வாரத்துக்கு 3,000 முதல் 5,000 மைல்ஸ், வார இறுதி 2 நாட்கள் விடுமுறை, குறைந்தது 2 ஆண்டுகள் கிராஸ் போர்டர் அனுபவத்தோடு கிளீன் டிரைவர்ஸ் அப்ஸ்ட்ராக்டும் இருந்தால் அழையுங்கள். 905-507-1800 அல்லது அனிடோ 647-688-9120.
0: நிகழ்ச்சியில் காத்திருக்கும் நேர்களை தொடர்ச்சியாக இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
4: வணக்கம் வாசன், எஸ்பி சரண் பேசுறேன்.
0: எஸ்பி சரண், வணக்கம், வாருங்கள்.
4: வணக்கம், எப்படி இருக்கீங்க?
0: ஓ, நலம், நல்ல நலம், நன்றி. நீங்கள் எப்படி?
4: நான் நலமா இருக்கிறேன். இந்த இனிய நன்னாளில சிஎம்ஆர் நிறுவனத்துக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். கடந்த 5 வருடங்களாக எங்களுக்கு கை கொடுத்து கொண்டு வருகிறார். வீட்டையா இருந்தானே, காரணம் கூட இருந்தானே, சிஎம்ஆர் எல்லாமே காரம் ஓடாது, வீட்டையும் இருக்க மாட்டோம். அப்படிப்பட்ட ஒரு வானொலி நாங்கள் பங்கு பெற்றது. இப்ப நான் பங்கு பெற்றது இப்ப கடந்த 6-7 வருஷம் தான். ஆனால் வானொலி கேட்டுவதுதான் இதை
0: நான் மேல கேட்கிறீர்கள். வானொலி
4: கேட்டுக்கொண்டிருக்கோம். வானொலி பல நிகழ்ச்சிகள். அப்ப விசாரமாக உங்களுக்கும் அனைத்து அறிவிப்பாளர்கள், பின்னணியில் பணிபுரிய தொழில்நுட்ப உத்தியோகத்தர்கள் அனைவருக்கும் மேல்மேலும் வளர வேண்டும். இந்த வானொலி கொண்டு எங்களுக்கு வாய்ப்போடு பின்னிப்பிறந்த வானொலி மேல்மேலும் வளர கொண்டு வாழ்த்தி கொண்டு, அதே சமயம் நான் அறிஞர் இன்றைக்கு சத்யாவின் மகளுக்கு பிறந்த தின வாழ்த்து, ரமேஷ் சம்பவிகளுக்கு திருமண தின வாழ்த்து, எல்லாத்தையும் பார்த்திக்கொண்டு எனக்கு ஒரு பாட்டு ஒன்று கேட்ப முடியும். டெட்டை கிளிகள் அன்றாடம் பேசும் கட்டில் கதையால் என்ற பாடல்.
0: ஓ, என்ன திரைப்படம்
4: இது! வந்து ஒரே ஒரு கிராமத்திலே அந்த படத்துல இளையராஜா அந்த அவற்ற இசைஞானி இளையராஜா அந்த பின்னணி இந்த ஒற்று இசையில.
0: நன்றி, நன்றி. இணைந்து கொண்டு சிஎம்ஆர் வானொலிக்கு உங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்தமைக்கு
4: ரொம்ப நன்றி.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
5: வணக்கம், நான் ஈசன் கேட்கறோம். அப்படி இருக்கீங்க?
0: நலம் ஈசன், நன்றி. நீங்கள் எப்படி?
5: நானும் நலமா மகிழ்ச்சியா இருக்கு. இன்னைக்கு சிஎம்ஆருக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களை சொல்லி கொண்டு ரமேஷ் அணி அவருக்கும் திருமண வாழ்த்துக்களை சொல்லி கொண்டு, சரண்ய அவாக்கும் பிறந்த நாள் வாழ்த்து சொல்லி கொண்டு, எனக்கு தர்மதுர படத்துல இருந்து மாசி மாசம் ஆளான ஒண்ணு அந்த பாட்டு,
0: மாசி மாசம் ஆளான பொண்ணு பாட்டு பாடல் வரைக்கும் நன்றி. நிகழ்ச்சியில் இணைந்தமைக்கு ஈசன்
5: நன்றி. வணக்கம்.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
6: வணக்கம் மாசன், நான் மதன் கதைக்கு நல்ல மாதிரி.
0: நல்ல நலம் மதன், நீங்கள் எப்படி?
6: நல்ல மகிழ்ச்சியா இருக்குறாங்க. சிஎம்ஆர் இருக்கு, ஹாப்பி நியூ இயர் ஆனே. அப்ப நீ ஹாப்பி பர்த்டே எங்களுக்கு, ஹாப்பி நியூ இயர் என்ன?
0: சரியா சொன்னீங்க.
6: எங்களுக்கு வயலில் பேரு கேட்க பாட்டு கேட்டு நிக்கிறதுக்கு சிஎம்ஆரான வழி வந்திருக்குது. அப்ப சிஎம்ஆர் இருக்கிறபடியா தான் எங்களுக்கு எந்த நாளுமே நியூ இயர் ஆயிருக்குது
0: என்ன.
6: அப்ப சத்யாண்டமாளுக்கும் சன்யாக்கும் ஹாப்பி பர்த்டே சொல்லிக்கொண்டு, ரமேஷுக்கும் அனுசரிய தெரிவித்துக் கொண்டு, குருவியில் இருந்து இந்த பாட்டை கேட்போம். ஹாப்பி நியூ இயர்.
0: நன்றி, நன்றி. நிகழ்ச்சியில் இணைந்தமைக்கு
6: நன்றி, நன்றி, நன்றி.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
7: வணக்கம் வாசம், சாரா.
0: சாரா வணக்கம், வாருங்கள். எப்படி
7: இருக்கிறீங்க? நலமா இருக்கிறோம். டபுள் நலம், டபுள் மகிழ்ச்சி. எனக்கு பாட்டு வந்து ஷாஜஹான் படத்துல இருந்து அச்சச்சோ புன்னகை.
0: ஷாஜஹான் அச்சச்சோ புன்னகை,
7: புன்னகை. ஆமா, சத்யாவின் மகளுக்கு பிறந்த நாள் வாழ்த்து, ரமேஷின் குடும்பத்தின் தம்பதியருக்கு திருமண வாழ்த்தை தெரிவித்துக் கொண்டு, சிஎம்மா எனும் 23 வயதுடைய நங்கைக்கு பிறந்த நாள் வாழ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்கள் அனைவரும் அங்கே இருக்கும் அத்தனை பேர் தொழில்நுட்ப கலைஞர்கள், அறிவிப்பாளர்கள், முகாமையாளர்கள், வர்த்தக பெருமக்கள்,
0: உரிமையாளர்கள்,
7: வர்த்தக பெருமக்கள் அனைத்து எங்கள் நேயர்கள் அனைவருக்கும் நல்ல வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த பாட்டை கேட்போம்.
0: நன்றி நன்றி சாரா நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டமைக்கு. நிகழ்ச்சி வணக்கம்
2: வணக்கம் வணக்கம் வணக்கம் மாலை வணக்கம் கண்ணன் கேக்குறேன், எப்படி இருக்கீங்க?
0: நலம் கண்ணன், நன்றி. நீங்கள் எப்படி?
2: நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும். சிஎம்ஆருக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். 22-ஆம் 14-ஆம் 23-ஆம் வயது தொடங்கிட்டு அங்க வேலை செய்ய முந்தி வேலை செய்யற இப்ப வேலை செய்யற எல்லாருக்கும் நன்றியை கூறிக்கொண்டு மற்றது வந்து நேயர்கள் எங்களை நேயர்கள் மற்றது வர்த்தகதாரர்கள் எங்களை அட்டெல்லாம் தந்து எங்க சிஎம்ஆருக்கு உதவி செய்யற வர்த்தகதாரர்கள் எல்லாருக்கும் இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மற்றது இன்றைக்கு வந்து ரமேஷ் ரமேஷுக்கும் வைஃபுக்கும் திருமண நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மற்ற அந்த எங்களை நேயர்ட மகள் 25 வயது கொண்டாடுற அவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு இந்த இதயம் முரளி என்ற ஒரு படம் வந்தது அதுல ஒன்றோ ரெண்டு பாட்டு இருக்கு, ஏழு மண்டா டைம் இருந்த அந்த பாட்டை போடுது. சத்யா சத்யாட மகள் சரண்யா சரண்யா பாட்டை போடுங்க. மீண்டும் மீண்டும் மீண்டும் நன்றி உங்கள் எல்லாருக்கும் எங்களை மகள் விக்கிறது.
0: நன்றி நன்றி கண்ணன், நன்றி நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டமைக்கு. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
8: வணக்கம், நான் தவம் பேசுறேன், எப்படி இருக்கிறீர்கள்?
0: ஓ நலம் தவன், நன்றி. நீங்க எப்படி? நலமா?
8: நாங்களும் நல்ல நலமா இருக்கிறோம். நானும் சிஎம்ஆர் ஆரம்ப காலத்துல இருந்து இந்த வரைக்கும் நானும் தொடர்ந்து
0: வந்திருக்கிறேன்.
8: பரிசாத்த ஒலிபரப்பில இருந்து தொடர்ந்து கேட்டுருக்கிறேன். நிறைய நிகழ்ச்சிகள் எல்லாம் பங்கு வச்சு எல்லாம் தரிசனம் பண்றிருக்கிறேன். அனைத்துக்கு சிஎம்ஆர் கலைஞர்களுக்கும் எனக்கு நன்றாக தெரியும். நான் ஒரு முறை அழைத்து வந்த அறிவிப்பாளரம் கூட கடந்து புரிஞ்சிருக்கிறேன். அங்க இருக்கும்
0: பொழுது
8: சாட்டர்டே சண்டே நினைக்கிறேன் ஒவ்வொரு வீக்கும் ஒரு கூப்பிடுறாங்க. போயிட்டு பேரை பறஞ்சு விட்டா அந்த டைமரே கூப்பிடுவோம். நான் போய் சேர்க்கிறேன். அன்னைக்கு என்னோட இருந்தது கவிதாவும் ராம் பிரசனும். எனக்கு பக்கம் இருந்து உதவி செய்யல அரமணித்தாலும் நானும் அரமணித்தாலும் உடைய வேலை செய்வேன். அது ஆர்ஜியா இருந்ததுல பெரும் மகிழ்ச்சி நல்ல இது. மற்றது நிகழ்ச்சிகளும் கொண்டாடும் இருவேருக்கும் எனது அந்த வாழ்த்துக்களும் ஆண்டவன் அருளால் இன்னும் 100 ஆண்டுகள் சுகமா வாழாமல் இதுவரையும் வாழ்த்துக்கொண்டு எனக்கு இந்த என்ன நாங்கள் சிஎம்ஆர் எல்லாரும் வந்து ஒரு குடும்பமாகிட்டோம் தானே பாடலை கேட்டு நேரம் அந்த வகையில தங்க பறக்கம் படத்துல இருந்து நல்லதொரு குடும்பம் பல்கலை கழகம் அந்த பாட்டை நேரம் இருந்தால் ஒலிபரப்புமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். சிஎம்ஆருக்கு மீண்டும் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அதில் வேலை செய்த அனைவருக்கும் திறம்பட நடத்தியமாக்கி நன்றி. அதனால தான் இன்னும் 23 போய்கொண்டிருக்கு. இன்னும் 23 வயது வரைக்கும் திரும்ப வாழ்த்துவோம் எல்லோரும் சேர்ந்து. வாய்ப்புக்கு நன்றி.
0: நன்றி தவன், நன்றி. நல்ல பல சிந்தனைகள் கருத்துக்களையுடன் இணைந்திருந்தார். நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
9: இனிய மாலை வணக்கம். வசந்த் ரவிசங்கர் பேசுறேன்.
0: மாலை வணக்கம் நலம், நன்றி. நீங்கள் எப்படி? நலமா?
9: நலம் நலமா இருக்கேன். முதல்ல சரண்யாவுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ரமேஷ் தம்பதியர் ரமேஷ் பாரதி அவர்களுக்கு திருமண தின வாழ்த்துக்கள். அப்புறம் சிஎம்ஆருக்கு வாழ்த்துக்கள். சிஎம்ஆர் சார்ந்த அனைவருக்கும் வாழ்த்துக்கள். எல்லாரும் கலைஞர்கள், விளம்பரதாரர்கள் எல்லாருக்கும் சேர்ந்து வாழ்த்துக்கள். எல்லாம் நல்லா இருப்போம், குட். அப்புறம் இன்னைக்கு பாடல் வந்து வீர திருமகன் பக்கத்துல பாடாத பாட்டெல்லாம் பாட வந்தான். இந்த பாடல்
0: பாடாத பாட்டெல்லாம் பாட வந்தான்னு நீங்கள் சிஎம்ஆர் வாழ்த்துற மாதிரிதான் இருக்கு அந்த பாட்டாளி.
9: நான் சிஎம்ஆர் கேக்குறது 2008 நான் ஒன்டாரியோ வந்தேன் பிசியில இருந்து கொலம்பியால இருந்து. இங்க வரும்போது லண்டன்ல இருந்தேன். அப்ப வேலை நிமித்தமா டொரண்டோ வருவேன்.
10: வரும்போது நைட்டு ரூம் ஸ்டே பண்ணுவேன், ரெண்டு நாள் மீட்டிங் எல்லாம் இருந்துட்டே இருப்பேன். அப்போ ரேடியோ சுத்தும் போது 9 மணிக்கு மேல தமிழ் பொழுதுகளை கேட்பேன். அப்படிதான் தெரிஞ்சது சிஎம்ஆர் இருக்குன்னு 2008 இருந்து.
0: 2011
10: ஆமா 2011 நான் இங்க வந்துட்டேன், ஜிடிஏ வந்துட்டேன். அப்ப அதுல இருந்து நிரந்தரமா கேக்குறதுதான்
0: நேர்தான் ஒரு டிவி நேயர்.
10: ஆமா தமிழ் மலையாளம் ஹிந்தி மூணு மொழியில் கேட்பேன்.
0: ஓ நீங்க மலையாளத்துல?
10: மலையாள மொழியில ஸ்டுடியோ வந்திருக்கேன், நிகழ்ச்சியில பங்குபெற்றிருக்கேன் ஸ்டுடியோல.
0: சீமாருக்கு வந்து என்ன ஒரு பெரிய குண்டு
10: பழைய அங்க இருக்கும்போது பழைய பில்டிங் இருந்தது இல்லைங்களா, அங்க அந்த பில்டிங் புது பில்டிங் எங்க இருக்கு தெரியல
0: எனக்கு,
10: மாறாத கேள்விப்பட்டேன்.
0: பழையதுல
10: வந்திருக்கேன். ஒரு வேலண்டைன் டே அன்னைக்கு என்ன என் மனைவியும் கூப்பிட்டு ஒரு போட்டி நிகழ்ச்சி மாதிரி ஆன் ஏர் நடத்தினாங்க, அதுக்கு
0: வந்திருந்தேன்.
10: மார்ட்டின் க்ரோவர் ரோட்ல.
0: மிக்க நன்றி, அனுபவங்களை எல்லாம் பாருங்கள். எத்தனை எத்தனை நேர்கள் சீமா இருக்கு, எத்தனை வருடங்களாக, எத்தனை தசாப்தங்களாக. நன்றி. நான் இன்றைக்கும் அது தொடர்றதுதான் எங்களுக்கு மிகப்பெரிய ஆச்சரியமும் நம்பிக்கையையும் இன்னும் மகிழ்ச்சியையும்.
10: நீங்க இந்த மாதிரி நிகழ்ச்சி எல்லாம் கொண்டு வர்றது நிறைய, ஒரு மணி நேரம் நிகழ்ச்சி நடத்துறதுங்கிறது நீங்க 3 மணி நேரம் பாடுபடணும், ஒரு மணி நேரம் நிகழ்ச்சி நடத்தணும்.
0: சரியா சொல்லுங்க.
10: நல்ல நல்ல தகவல் கொண்டு வர்றீங்க, அதுக்கான ஹோம்ஒர்க் பண்றீங்க. மிக்க நன்றி எல்லாருக்குமே.
0: மிக்க
10: அதே மாதிரி நீங்க வின்னிபெக் முதல்வர் சொன்னாருன்னு
0: சொன்னீங்க,
10: அவரு சொல்றதுக்கு முன்னாடி நான் மனதுல யோசிச்சு வச்சேன், இவங்க ஏதாவது கையெழுத்து போட நேரிட்டதுன்னா வந்த ஷெல்ஃப் இருக்கும் அவ்வளவுதான், அது எங்கேயும் போகாது, அங்கேதான் இருக்கும். விக்கிறா கேட்டா விக்கிறோம், ஆனா வாங்குறது இல்லையா, என்ன பண்றது, வாங்க மாட்டோம் அப்படின்னு நினைச்சிட்டு நான் நினைச்சது அவர் சொல்லிட்டு.
0: நன்றி நன்றி மிக்க நன்றி ரவிசங்கர் பாடல் ஒலிக்கும் நிகழ்ச்சியில். அடுத்த நேர் வணக்கம். வணக்கம்.
11: வணக்கம் வணக்கம் வாசன், நான் ரெஜினால்ட் கேக்குறேன்.
0: ரெஜினால்ட் வணக்கம், வாங்க.
11: எப்படி சுகமா இருக்கிறீங்களா?
0: நல்ல சுகம், நீங்கள் எப்படி?
11: நான் இருக்கிறோம். இன்றைய நாள்ல விசேஷ விதமாக சிஎம்ஆர் தன்னுடைய பிறந்த தினத்தை கொண்டாட இருந்த வேளையிலே அதன் நிறுவனர் இன்னும் நான் 2011 தான் மொன்றியலிருந்து இந்த டொரண்டோ அந்த ஸ்காப்ரோக்கு வந்தது. இப்ப நான் பிரம்டன் இருக்கிறதா, நான் வந்த காலத்திலிருந்து ரேடியோ கேட்டு கொண்டிருக்கிறேன். ஆனா சந்தர்ப்பம் கிடைக்கிற நேரம் நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்றாரு. ஆனா மற்றபடி எப்பொழுதும் சிஎம்ஆர் பல கலைஞர்களை உருவாக்கியது மட்டும் இல்லாமல் பல பேருக்கு மேடை அமைத்து கொடுத்திருக்கிறது. அதேவேளை பல விதமான அறிவிப்பாளர்கள் ஒவ்வொரு காலப்பகுதிகளிலும் அதன் சிஎம்ஆரின் சிறப்பை தூக்கி நிறுத்தி தங்களுடைய திறமைகளினாலே கொண்டு நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது நீங்கள் ராஜனும் மற்ற சகோதரிகள் அனைவருடைய பங்களிப்பும் சிறப்பான நிகழ்வுகளும் நிகழ்ச்சிகளும் உங்கள் தரமான செய்திகள் எல்லாமே மிகவும் தரமான இருக்கிறது. அதற்காக உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களும். இன்னும் சிஎம்ஆருடைய பணி மென்மேலும் பல ஆண்டுகள் 100 ஆண்டுகள் தொடரவும் அதன் பங்கெடுக்கிற அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு பாடல் வேண்டாம், இந்த வாழ்த்தை தெரிவிக்கத்தான் இப்பொழுது நான் உங்களோடு இணைந்து கொண்டேன். நன்றி வாசன்.
0: மிக்க நன்றி ரெஜினால்ட், நல்ல நல்ல நல்ல தகவல்கள், நல்ல வாழ்த்துறை, நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
12: வணக்கம் வாசன், தேவகுமார்.
0: தேவகுமார் சொல்லுங்கள்.
12: ஆமா, இந்த நாள் உறவு வந்து தொடர்றதுல எங்களுக்கு மிக்க மிக்க மகிழ்ச்சி. அதுலயும் அந்த பழைய உறவுகள் இன்றைக்கும் விடாம தொடர்ந்து கொண்டிருக்கிறதையும் அவர்களுக்காரங்க குரல்ல தொடர்ச்சியாக கேட்காவிட்டாலும் இந்த வானொலி மூலமா எத்தனையோ உறவுகளை ஏற்படுத்தி தந்திருக்கிறது. அந்த நாங்கள் வேலை சலிப்புல ஒரு களைப்புல இருந்தால் கூட இரவு நேரங்கள் கூட எங்களுக்கு உறுதுணையா இருக்கிறது இந்த வானொலி மட்டும்தான். அதுல அது இந்த துன்பம் பார்க்க அது ரெண்டு செஞ்சு வரக்குள்ள எல்லாத்திலையும் பங்கு கொள்றதுக்கு உண்மையில அந்த வானொலி இந்த ஊடகம் பண்றது அதுவும் அந்த நேயர்களோட வந்து உங்களோட வந்து ஒரு பாட்டுக்கு கோணம் பண்றதுக்காக நாங்க வர்றத பங்கு பெற்றது அதெல்லாம் அதையும் தாண்டி அதுல அந்த கலைஞர்களோட ஊதியாடினாலே எங்களுக்கு ஒரு மன மகிழ்ச்சி மாதிரி இருக்கு. அப்படியான ஆறுதல் எல்லாம் அவர்கள் எங்களுக்கு இந்த கஷ்டத்திலையும் இந்த ஒரு மனச்சோர்விலையும் எங்களுக்கு உறுதுணையா இருந்திருக்கிறார்கள். அதுலயும் அந்த ஆக சில சில அந்த ஆணி வேர் மாதிரி ஊடுருவி அந்த இதுக்குள்ள உடலில நடத்தி கொண்டிருந்த பழைய அந்த விலகி சென்ற அந்த அந்த அறிவிப்பாளர்களை எங்களால விட்டு கொடுக்க முடியாது, அவர்களை மறக்கவும் முடியாது. ஒரு ஆட்கருத்து இருந்தால் கூட அவர்களையும் நடந்த இது இருந்தால் கூட அது அவர்களுடைய அவர்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஒவ்வொரு சுய விருப்பங்கள் இருக்கும் தானே. ஆனால் எங்களுக்கு ஒரு ஒரு ஆதங்கம் இப்பவும் இருக்கும். அந்த ஒரு ஆளை நான் ஒரு ஆள்கிட்ட குரல் கேட்டு கொண்டிருந்தனால எங்கள் அடிக்கடி செய்மடுத்து கொண்டிருந்த அந்த அவையின் இது எல்லாம் இல்லை என்று சொல்ல சொன்னோன்னு எங்களுக்கு ஒரு இது வந்துருக்கிறது. மற்றபடி அது அவர்களும் விருப்பம், ஆனாலும் அவர்களையும் மறக்க முடியாது. அப்படியான ஒரு ஆதரவுகள் எங்களை தந்திருந்தார்கள். இன்றைக்கும் சிறப்பா நடத்தி கொண்டிருக்கிறதுக்கு காரணம் அந்த வெப்ப பெருமக்கள் எல்லாருக்குமே மேல இன்று இன்று அந்த திருமண நாட்கள் பிறந்த நாட்களை கொண்டாடுற அனைத்து நேயர்களுக்கும் உறவுகளுக்கும் நல்ல வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அனைத்து நேயர்களுக்கும் உறவுகளுக்கும் இன்பமான வாழ்த்துக்கள். எனக்கு டைம் இருந்த வாசன்ன 39 வந்ததுல இருந்து வானம் மது வரைக்கும் அந்த பாடல் உண்டு.
0: நன்றி நன்றி. நிகழ்ச்சி தேவகுமார் 39 வந்தது திரைப்படத்தில் வானம் எதுவரைக்கும் எதுவரைக்கும் என்று கேட்டிருந்தார். நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
13: வணக்கம் வணக்கம் சார், சிவலிங்க
0: நலம் நலம் சிவலிங்கம் ஐயா சொல்லுங்கள்.
13: நம்ம சிஎம்ஆர் தாய மரம் தான் சிஎம்ஆர்.
0: உங்களுக்கு அப்படி ஒரு உணர்வு
13: சிஎம்ஆர் உறுதுனை இருவற்ற நான் கேட்பேன். எல்லா நேர்களுக்கும் அனைவரும் நேர்களுக்கும் எனது அன்பு வாழ்த்துக்கள். பழைய உதயன் கவிதா எல்லாத்துக்கும் எனது அன்பான வாழ்த்துக்கள் சார். ஒரு பாடல போட்டீங்க.
0: நன்றி நன்றி
13: நன்றி.
0: வளம்பெறும் நேர் எங்களது சிவலிங்கம் ஐயா, அவரது வாழ்த்தும் கிடைத்தது. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
14: வணக்கம்
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
14: கோமடிகள் போறது ஞாபகம் இருக்காது. இன்னொரு இது உண்டு எனக்கு ஞாபகம் இல்ல.
0: நன்றி சாந்த நிகழ்ச்சியில் இணைந்தமைக்கு
14: நன்றி.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
15: வணக்கம் வாசன்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
15: ஜே
0: சொல்லுங்கள்.
15: உங்களுக்கு எங்களோட பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சிஎம்ஆர்.
0: நன்றி நன்றி.
15: ஒரு பாட்டு போடுவீங்களா?
0: ஓ போடு சொல்லுங்க.
15: ஊ சொல்றியா மாமா ஊ சொல்றியா பாட்டு ஒன்று கேப்போமா?
0: சரி.
15: என்ன நீங்க அதுல சிஎம்ஆர் கண்ணி என்னட்டீங்களா அந்த பாட்டை கேட்கணும் போல?
0: சரி
15: பாடி ஜோக்.
0: நன்றி ஜி நன்றி. ஆமாம், நேர்களது வாழ்த்து மலையால் நினைந்து இப்போது எல்லோரும் மகிழ்ந்திருக்கின்றோம். அடுத்து நாங்கள் நிகழ்ச்சியில் இந்த மணித்தியாலத்தின் செய்தி அறிக்கைக்குள் நுழையும் நேரம்.
16: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம். வணக்கம்
17: வணக்கம் பாசன். நிர்மலா அழைக்கிறார்.
0: நிர்மலா வணக்கம். பாருங்க
17: எப்படி இருக்கிறீங்க?
0: ஓ நலம் நலம். நீங்கள் எப்படி? நலமா?
17: ஓம் நலமா இருக்கிறோம். எங்களுடைய சிஎம்ஆர் எல்லோருக்கும் சிஎம்ஆருக்கும்
0: எங்களுடைய சிஎம்ஆர் உண்மையில அது ஒரு ஆனந்தமே தான் இருக்குது. நிர்மலா
17: பிறந்த நாள் வாழ்த்துக்கள். நான் 15 வருடமும்
0: கேட்டுக்கொண்டிருக்கிறேன்.
17: பூஜா இந்துஜா அவங்க எல்லாம் எல்லாரையும் தெரியும்.
18: அவையில எல்லாம் இருக்கிறீங்களோ நான் இணைந்து வந்திருக்கிறேன். ஜோதி, அருண்குமார், தர்மா, எல்லாரோடையும் பாட்டு கேட்டிருக்கிறேன். ஆமாம்,
0: யாரை சொல்லுங்க,
18: மறக்க முடியாது அவங்கள, என்றும் மறக்க முடியாது. அதோட உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். வாழ்த்து சொல்லத்தான் நான்.
0: நன்றி, மிக்க நன்றி. நிர்மலா நிகழ்ச்சியில்
18: வணக்கம்.
19: மனத்தியால செய்திகள், சிஎம்ஆர் மனத்தியால செய்திகள், CMR Tamil HD Hourly News.
20: வடமாகாண சிரேஷ்ட பிரதி காவல்துறை மா அதிபர் தினேஷ் கருணநாயக்க இன்றைய தினம் தனது கடமைகளை பொறுப்பேற்றார். இந்தியாவில் எதிரிகளாக வாழும் இலங்கை தமிழர்கள் மீண்டும் நாட்டுக்கு திரும்புவதில் உள்ள சட்ட மற்றும் நடைமுறை சிக்கல்களை உடனடியாக அகற்றுமாறு மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் ராசமாணிக்கம் அரசாங்கத்தை வலியுறுத்தியுள்ளார். லீட்டருக்கு பால் கொள்முதல் விலையை 45 ரூபாவாக வழங்க வேண்டும் என்ற இலங்கை போக்குவரத்து சபையின் நாடளவிய ரீதியிலான பேருந்து நிலையங்களில் ஒப்பந்த அடிப்படையில் சாரதிகள் மற்றும் நடத்துனர்களை ஆட்சேபம் செய்வதற்கான விண்ணப்பங்கள் கோரப்பட்டுள்ளன. நீதிபதிகள் ஓய்வு வரும் வயதெல்லை அதிகரிப்பு தொடர்பாக முன்மொழியப்பட்ட 22வது அரசியலமைப்பு திருத்தம் குறித்து நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு தெளிவுபடுத்தும் அமர்வை இருதரப்பு பங்கேற்பு உறுதி செய்யப்படும் வரை ஒத்திவைக்குமாறு எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவிடம் இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. மேகமலை புலிகள் காப்புக வனப்பகுதியில் உள்ள ஆக்கிரமிப்புகளை தமிழ்நாடு அரசு அகற்ற வேண்டும், இல்லாவிட்டால் துணை ராணுவத்தை அனுப்ப நேரிடும் என்று உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் நேற்று அதிரடியாக உத்தரவிட்டனர். தமிழ் மொழியையும் பண்பாட்டையும் காப்பதில் முக்கிய பங்கு வகிக்கும் கெனடிய பன்முக கலாச்சார வானொலியான சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் இன்று தனது 22வது ஆண்டு விழாவை கொண்டாடும் இவ்வேளையில் வானொலி நேயர்கள் அனைவரின் ஆதரவுக்கு தனது மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் வடகொரிய தலைவர் கிம் யோங் உன்னை இந்த ஆண்டின் பிற்பகுதியில் சந்திக்க திட்டமிட்டுள்ளதாக புதன்கிழமை தெரிவித்தார். வடமாகாண சிரேஷ்ட பிரதி காவல்துறை மா அதிபர் தினேஷ் கருணநாயக்க இன்றைய தினம் தனது கடமைகளை பொறுப்பேற்றார். இந்தியாவில் எதிரிகளாக வாழும் இலங்கை தமிழர்கள் மீண்டும் நாட்டுக்கு திரும்புவதில் உள்ள சட்ட மற்றும் நடைமுறை சிக்கல்களை உடனடியாக அகற்றுமாறு மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் ராசமாணிக்கம் அரசாங்கத்தை வலியுறுத்தியுள்ளார். லீட்டருக்கு பால் கொள்முதல் விலையை 45 ரூபாவாக வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை விடுத்த நிலையில் பால் கொள்முதல் விலை லிட்டருக்கு 3 ரூபாவாக உயர்த்தி 41 ரூபாவுக்கு வாங்கப்படும் என்று முதல்வர் விஜய் அறிவித்துள்ளார். கெனடிய பொருட்கள் மீதான அமெரிக்காவின் சில தற்போதைய இறக்குமதி வரிகளை குறைப்பது உட்பட இரு நாடுகளுக்கும் பயனளிக்கும் வகையிலான ஒரு ஆரம்பகட்ட வர்த்தக ஒப்பந்தம் கனடாவுடன் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அமெரிக்க தொழில்நுட்பத்தை சார்ந்து இருப்பதை குறைக்கும் வகையில் அனைத்து அரசு அலுவலகங்கள், அரச நிறுவனங்களில் கணினிகளில் இருந்து விண்டோஸ் இயங்குதளங்களை நீக்கவும் லினக்ஸ் இயங்குதளங்களுக்கு மாறவும் சீனா உத்தரவிட்டுள்ளது.
19: மனத்தியால செய்திகள், சிஎம்ஆர் தமிழ் HD 101.3.
1: அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தோழமையுள்ள கமல் பாரதி. சிஎம்ஆர் 22 ஆண்டுகள் நீண்டதொரு பயணத்தை நிறைவு செய்திருக்கிறது சிஎம்ஆர் நிறுவனம். அந்த நீண்ட பயணத்திலே ஆரம்ப நாள் முதல் பயணிக்கின்ற கலைஞனாக என்னோடு தோளோடு தோள் நின்று பயணித்த கலைஞர்கள், நிர்வாக பிரிவினர், செய்தி பிரிவினர், அதே போல தொழில்நுட்ப பிரிவினர் என்ற அனைவருக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் நன்றிகளும். அதேவேளை இந்த பயணத்தை சாத்தியமாக்கிய வர்த்தக பெருமக்கள், அன்பு நேயர்கள் அனைவருக்கும் நன்றியும் பாராட்டுக்களும். உங்களோடு அன்போடும் ஆதரவோடும் தொடர்ந்து இன்னும் ஒரு நீண்ட காலம் பயணிப்போம் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.

நேர்கள் இணைந்திருப்பது அறிந்து அறியாமலும் தெரிந்து தெரியாமலும் தேடலும் தெளிவும் தருகின்ற பரிசுவை கதமணி. இன்றைய தினம் 22வது அகவை நிறைவை செய்து கொண்டு 23வது அகவையில் காலடி வைக்கின்ற CMR வானொலி நிலையத்திற்கு ஆதரவு வழங்குகின்ற நேயர்கள், வர்த்தக பெருமக்கள் மற்றும் நட்புறவுகள், உள்ளங்கள் அனைவருக்கும், கலைஞர்கள் அனைவருக்கும் இந்த வேளையில் எங்களது இனிய இன்றைய 23வது அகவை தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைய நாளிலும் CMR தமிழ் எஸ்டியின் அறிந்துமறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் தேடலும் தெளிவும் தருகின்ற பல்சுவை கதம்ப நிகழ்ச்சியுடன் நாங்கள் தொடர்ந்து பயணிக்க இருக்கின்றோம். நீண்ட நேரமாக பாடல்கள் கேட்க வேண்டும் என்ற ஒரு சின்ன ஆதங்கம் பல நேர்களுக்கு இருக்கும் என்பதனால் முதலில் பாடல் ஒன்றை கேட்டுக்கொண்டு நாம் நிகழ்ச்சிகளுடன் பயணிப்போம். பஞ்சாட்சரம் ஒரு பாடல் விரும்பி கேட்டிருந்தார், ஒரே ஒரு கிராமத்திலே திரைப்படத்திலிருந்து.

0: நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியின் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் தேடலும் தெளிவும் தருகின்ற பல்சுவை கதம்ப நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம் இது. முதலில் நாங்கள் ஜார்ஜ் வாஷிங்டன் தொடக்கம் டொனால்டு டிரம்ப் வரை தொடருடன் இணைந்திருப்போம். அமெரிக்காவின் 45வது அதிபராக டொனால்டு டிரம்ப் ஜனவரி 20, 2017 முதல் தடவையாக தெரிவாகிறார். 2017 முதல் ஜனவரி 20, 2021 வரை அவரது முதல் பதவிக்காலம் நீடித்திருந்தது. அமெரிக்கா ஃபர்ஸ்ட் என்ற கொள்கையை அடிப்படையாக கொண்ட இவரது முதல் ஆட்சியின் முக்கிய அம்சங்கள் பொருளாதார சீர்திருத்தங்கள், கடுமையான குடியேற்ற கட்டுப்பாடுகள் கொண்டனவாக இருந்தன. நிறுவனங்கள் மற்றும் தனிநபர்களுக்கான வரிகளை கணிசமாக குறைக்கும் வரி வெட்டு மற்றும் வேலைவாய்ப்பு சட்டம் என்ற ஒரு சட்டம் நிறைவேற்றப்பட்டது. பழைய வர்த்தக ஒப்பந்தங்களை மாற்றி அமைத்து, குறிப்பாக வட அமெரிக்க நாடுகளில் ஒப்பந்தத்திற்கு பதிலாக USMCA ஒப்பந்தம் கொண்டுவரப்பட்டது. அதேவழி சீன இறக்குமதிகள் மீது கூடுதல் வரிகள் விதிக்கப்பட்டு புதிய வர்த்தக போருக்கு வித்திடப்பட்டது. மெக்சிகோவுடனான அமெரிக்க எல்லையில் தடுப்புச் சுவர் அமைக்கும் பணிகள் இவரது காலத்தில் தொடங்கப்பட்டன. சில குறிப்பிட்ட முஸ்லிம் பெரும்பான்மை நாட்டைச் சேர்ந்தவர்கள் அமெரிக்காவுக்குள் நுழைவதற்கு பயண கட்டுப்பாடுகள் முதலாவது ஆட்சி காலத்திலேயே விதிக்கப்பட்டன. சட்டவிரோத குடியேற்றத்தை கட்டுப்படுத்த கடுமையான சட்டங்கள் மற்றும் நடவடிக்கைகள் அமுல்படுத்தப்பட்டதும் டிரம்பின் முதலாவது ஆட்சி காலத்திலாகும். பாரிஸ் பருவநிலை ஒப்பந்தம் மற்றும் ஈரான் அணுசக்தி ஒப்பந்தம் ஆகியவற்றிலிருந்து அமெரிக்கா விலகிக் கொண்டது டிரம்பின் முதலாவது ஆட்சி காலத்தில். மத்திய கிழக்கு நாடுகளில் இஸ்ரேலுக்கும் அரபு நாடுகளுக்கும் இடையே தூதரக உறவுகளை மேம்படுத்தும் வரலாற்று சிறப்புமிக்க ஒப்பந்தங்கள் பல உருவாக்கப்படுவதில் அமெரிக்கா நடுநிலைமை வகித்தது. நேட்டோ கூட்டாட்சி அமைப்பில் உள்ள மற்ற நாடுகள் தங்களின் பாதுகாப்பு செலவுகளை தாங்களே ஏற்க வேண்டும் என்று வலியுறுத்துகின்ற செயல்பாடு இன்று ஆரம்பமானதல்ல, அவரது முதலாவது ஆட்சி காலத்திலேயே தொடங்கியிருந்தது. உச்சநீதிமன்றத்துக்கு 3 பழமைவாத நீதிபதிகள் உட்பட நூற்றுக்கணக்கான பெடரல் நீதிபதிகள் மிக வேகமாக நியமிக்கப்பட்டதும் இவரது இந்த முதலாவது பருவ ஆட்சி காலத்திலாகும். நேரம் 6:17. நேர்கள் சிஎம்ஆர் தமிழ்ச்சியின் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் தேடலும் தெளிவும் தருகின்ற பல்சுவை கதம்ப நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம் இது.
1: வணக்கம், this is Midun, your CIBC mortgage advisor. I'm here to help you own your dream home.
2: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுய தொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757. Real Estate-ல் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் Remax Community Realty, AKS Realty Team, Professional Agents, CK Sindhuran மற்றும் Guna Gunaraja, Residential, Commercial Properties, வாங்க, விற்க, லீஸ் செய்ய, Market Knowledge, Strategy, Experience உடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். Call CK Sindhuran 416-220-8888, Guna Gunaraja 647-624-4165.
3: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
4: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 dollars வரையும், 22 கேரட் 1 pound நகை அடகுக்கு 1000 to 1200 dollars வரை கொடுக்கணும்.
3: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
4: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
5: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம் என்ன?
4: மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் GTA ஸ்கொயர் மாலில் ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: 416-834-2266.
4: ஜீவா Jewelers.
0: நேர்கள் சிஎம்ஆரின் 23வது அகவையில் பயணித்துக் கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் தேடலும் தெளிவும் தருகின்ற பல்சுவை கதம்ப நிகழ்ச்சியில் டொனால்டு டிரம்பின் முதலாவது பருவ ஆட்சி காலத்தில் 2017 அமெரிக்கா ஃபர்ஸ்ட், அமெரிக்காவுக்கே முதலிடம் என்ற புதிய கொள்கை முழக்கத்துடன் பல அதிரடி நியமனங்களுடனும் அவரது ஆட்சி ஆரம்பமானது. ஒபாமா நிர்வாகத்தின் கொள்கைகளை மாற்றி அமைப்பதே இவரது மிக பிரதானமான நோக்கமாக அந்த வேளையில் இருந்தது. 2017 ஜனவரி 20 அன்று அமெரிக்காவின் 45th அதிபராக டொனால்டு டிரம்ப் முறைப்படி பதவியேற்கின்றார். மறுநாளே டிரம்பின் கொள்கைகளுக்கு எதிராக பெண்கள் பேரணி என்ற மாபெரும் மக்கள் போராட்டம் வாஷிங்டன் உட்பட பல நகரங்களில் ஆரம்பமாகி நடைபெறத் தொடங்கியது. பதவியேற்ற சில நாட்களிலேயே சில குறிப்பிட்ட இஸ்லாமிய நாடுகள் மற்றும் ஆப்பிரிக்க நாடுகளிலிருந்து மக்கள் அமெரிக்காவுக்குள் நுழைவதற்கு டிரம்ப் கடுமையான பயணத்தடையை விதிக்கின்றார். இது நாடு முழுவதும் உள்ள விமான நிலையங்களில் பெரும் போராட்டங்களையும் சட்ட ரீதியான சவால்களையும் சந்திக்க வழிவகுத்தது. முந்தைய ஆண்டில் காலியாக இருந்த உச்ச நீதிமன்ற நீதிபதி இடத்திற்கு குடியரசுக் கட்சியின் பழமைவாத ஆதரவாளான நீல் கோட்சச்சை டிரம்ப் நியமிக்கின்றார். 2016 அதிபர் தேர்தலில் டிரம்ப் பிரசார குழுவுக்கு ரஷ்யாவுக்கு இடையே ரகசிய தொடர்பு இருந்ததா என்பதை விசாரிக்க ராபர்ட் முல்லர் தலைமையில் ஒரு சிறப்பு விசாரணை குழு மே 2017 நியமிக்கப்பட்டது. டிரம்ப் நிர்வாகத்திற்கு பெரும் அரசியல் அழுத்தத்தை இது ஏற்படுத்தியிருந்தது. டிசம்பர் 2017 டிரம்ப் நிர்வாகத்தின் மிகப்பெரிய உள்நாட்டு பொருளாதார சாதனையான வரிகள் மற்றும் வேலைவாய்ப்பு சட்டம் நிறைவேற்றப்படுகின்றது. இது பெரு நிறுவனங்களுக்கான வரியை 35% to 21% குறைத்ததுடன் நடுத்தர மக்களுக்கு தற்காலிக வரிச்சலுகையை வழங்க தொடங்கியது. டிரம்பின் வர்த்தக சார்பு கொள்கைகள் மற்றும் தொழில்துறை கட்டுப்பாட்டு தளர்வுகளால் வால் ஸ்ட்ரீட்டின் டோ ஜோன்ஸ் குறியீடு 2017 முழுவதும் பலமுறை புதிய வரலாற்று உச்சங்களை தொடத் தொடங்கியது. ஒபாமா காலத்தில் தொடங்கிய பொருளாதார மீட்சி இவ்வாண்டிலும் தொடர தொடங்கியது. 2017 இறுதியில் அமெரிக்காவின் வேலையின்மை விகிதம் 4.1% குறைந்தது. இது கடந்த 17 இல்லாத மிக குறைந்த அளவாக பதிவு செய்யப்பட்டது. டிரம்ப் தனது அமெரிக்க ஃபர்ஸ்ட் கொள்கையின்படி ஆசிய நாடுகளுடனான டிரான்ஸ் பசிபிக் கூட்டாண்மை வர்த்தக ஒப்பந்தத்திலிருந்தும் உலகளாவிய பாரிஸ் பருவநிலை ஒப்பந்தத்திலிருந்தும் அமெரிக்காவை அதிகாரப்பூர்வமாக வெளியேற்றினார். வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன்னின் தொடர் ஏவுகணை சோதனைகளால் இரு நாடுகளுக்கும் இடையே போர் பதட்டம் உச்சத்தை எட்டிய காலம் இவரது காலம். கிம் ஜாங் உன்னை லிட்டில் ராக்கெட் மேன் என்று டிரம்ப் விமர்சிக்க தொடங்கினார். மேலும் வடகொரியா மீது தாக்குதல் நடத்தினால் அது நெருப்பும் ஆத்திரமும் நிறைந்ததாக இருக்கும் என எச்சரித்தார். பல தசாப்த கால அமெரிக்க வெளியுறவு கொள்கையை மாற்றி இஸ்ரேலின் தலைநகரமாக ஜெருசலேமை அமெரிக்கா அதிகாரப்பூர்வமாக அங்கீகரித்தது. மேலும் அமெரிக்க தூதரகத்தை டெல் அவிவ் நகரிலிருந்து ஜெருசலேமுக்கு மாற்ற டிரம்ப் உத்தரவிடுகின்றார். இது சர்வதேச அளவில் பலத்த எதிர்ப்பை கிளப்பியதை நேர்கள் நினைவில் வைத்திருப்பீர்கள். 2017 ஏப்ரல் சிரிய அரசு தனது சொந்த மக்கள் மீது நடத்திய ரசாயன ஆயுத தாக்குதலுக்கு பதிலடியாக சிரிய ராணுவ விமான தளம் மீது 51 டொமோஹாக் ஏவுகணைகளை வீசி அமெரிக்கா அதிரடி தாக்குதலை நடத்துகிறது. நவம்பர் 2018 நடந்த நாடாளுமன்ற இடைத்தேர்தல் அமெரிக்க அரசியலில் ஒரு சமநிலை கொண்டு வந்தது. ஜனநாயக கட்சி பிரதிநிதிகள் சபையின் கட்டுப்பாட்டை கைப்பற்றுகின்றது. அதே நேரத்தில் குடியரசு செனட் அவையில் தனது பெரும்பான்மையை தக்க வைத்துக் கொள்கின்றது. மெக்சிகோ எல்லையில் தடுப்புச் சுவர் போர்டர் வால் கட்டுவதற்கு 5.7 billion அமெரிக்க டாலர் நிதி ஒதுக்க வேண்டும் என்று டிரம்ப் பிடிவாதம் பிடிக்கின்றார். இதற்கு ஜனநாயக கட்சியினர் ஒப்புக்கொள்ளாததால் டிசம்பர் 2018 அமெரிக்க வரலாற்றிலேயே மிக நீண்ட அரசாங்க முடக்கம் 35 நீடிக்க தொடங்கியது. அதிபர் டிரம்ப் பழமைவாத ஆதரவாளரான பிரேட் ஹவானாவை உச்ச நீதிமன்ற நீதிபதியாக பரிந்துரைக்கின்றார். அவர் மீது எழுந்த பாலியல் குற்றச்சாட்டுகளால் நாடாளுமன்றத்தில் கடுமையான விவாதங்களும் நாடு தழுவிய போராட்டங்களும் வெடித்தன. இறுதியில் அவர் நீதிபதியாக நியமிக்கப்படுகின்றார். அமெரிக்க தொழில்துறை பாதுகாப்புக்காக கூறி சீனாவிடமிருந்து இறக்குமதி செய்யப்படும் பில்லியன் கணக்கான டாலர் மதிப்புள்ள பொருட்கள் மீது டிரம்ப் நிர்வாகம் கடுமையான வரிகளை ஆரம்பத்திலேயே விதிக்க தொடங்கியது. பதிலுக்கு சீனாவும் அமெரிக்க பொருட்கள் மீது வரி விதித்ததால் உலகளாவிய வர்த்தக போர் ஆரம்பமானது. இது 2017-2018 ஆரம்பமானதை இந்த வேளையில் நேர்கள் நினைவுபடுத்த வேண்டும். 2017 வரி குறைப்பு சட்டத்தின் தொடர்ச்சியாக உள்நாட்டு பொருளாதாரம் வலுவாக இருக்கின்றது. வேலையின்மை விகிதம் 3.7% குறைகின்றது. இது கடந்த 49 ஆண்டுகளில் இல்லாத மிக குறைந்த அளவாக மாறியது. வர்த்தக போர் மற்றும் அமெரிக்க மத்திய வங்கி வட்டி விகிதங்களை உயர்த்தியதன் காரணமாக 2018 ஆண்டின் இறுதியில் வால் ஸ்ட்ரீட் பங்குச்சந்தை கடுமையாக ஏற்ற இறக்கங்களையும் சரிவையும் சந்திக்க தொடங்கியது. ஜூன் 2018 சிங்கப்பூரில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் மற்றும் வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் ஆகியோர் சந்தித்து பேசுகின்றார்கள். பதவியில் இருக்கும் அமெரிக்க அதிபர் ஒருவர் வடகொரிய தலைவரை சந்தித்து உலக வரலாற்றிலேயே முதல் முறையாக இது இடம்பெற்ற சம்பவம் என்று வரலாறு பேசியது. 2015 ஒபாமா காலத்தில் போடப்பட்ட ஈரான் அணுசக்தி ஒப்பந்தத்தை வரலாற்றின் மிக மோசமான ஒப்பந்தம் என்று கூறி அதிலிருந்து அமெரிக்காவை டிரம்ப் அதிகாரப்பூர்வமாக வெளியேற்றுகிறார். மேலும் ஈரான் மீது மீண்டும் கடுமையான பொருளாதார தடைகளை விதிக்கின்றார். ஜூலை 2018 பின்லாந்தின் ஹெல்சிங்கி நகரில் டிரம்ப் மற்றும் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடின் ஆகியோர் சந்தித்துக் கொள்கின்றார்கள். அப்போது 2016 அமெரிக்க தேர்தலில் ரஷ்யா தலையிடவில்லை என்ற புடினின் கூட்டை டிரம்ப் ஏற்றுக்கொள்கின்றார். அமெரிக்காவுக்குள் பெரும் அரசியல் விமர்சனங்களை அந்த வேளையில் இது உருவாக்கியது என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது. வட அமெரிக்க சுதந்திர வர்த்தக ஒப்பந்தத்தை ரத்து செய்துவிட்டு நெஃப்டாவை ரத்து செய்துவிட்டு அதற்கு மாற்றாக கனடா மற்றும் மெக்சிகோ நாடுகளுடன் இணைந்து புதிய யுஎஸ் எம்சிஏ வர்த்தக ஒப்பந்தத்தை அமெரிக்கா உருவாக்கியது.

நேர்களை தொடர்ந்து நாங்கள் இலங்கையின் அரசியல் கட்சிகளின் தோற்றம் வரலாறு நோக்கி அழைத்துச் செல்ல இருக்கின்றோம். 1960 நடுப்பகுதியில் ஸ்ரீமாவு பண்டாரநாயக்கா அரசாங்கத்தின் தலைமையில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஆட்சி பீடம் ஏறியது பற்றியும், 1962 அந்த ஆட்சிக்கு எதிராக மிகப்பெரிய இராணுவ சதி ஒன்று ஏற்பட்டது என்பது பற்றியும், இந்த இராணுவ சதியிலே மிக சாதுரியமாக முறியடித்த போதிலும் சோசலிச பொருளாதார தன்மையை வளர்த்தெடுப்பதில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி பல்வேறு விதமான சவால்களை எதிர்கொண்டது என்பதையும் கடந்த வாரம் பார்த்திருந்தோம். குறிப்பாக உள்நாட்டில் இராணுவ சதிப்புரட்சி முயற்சியினால் ஜனநாயகம் பெரும் அச்சுறுத்தலை சந்தித்த அந்த வேளையில் சர்வதேச அரங்கில் அமெரிக்காவின் பொருளாதார தடைகளை எதிர்கொண்ட இலங்கை இந்திய சீனப்பூரில் சமாதான முயற்சியை மேற்கொண்டதன் மூலம் தனது அணிசேரா கொள்கையை உலகிற்கு வலுவாக எடுத்தியம்பிய ஒரு காலப்பகுதியாக ஸ்ரீமாவு காலப்பகுதி அமைந்திருந்தது.

உள்நாட்டு அரசியல் கட்சிகளின் செல்வாக்கு மற்றும் பல்வேறு விதமான சவால்களுக்கு மத்தியில் நாட்டில் நிலவிய கடுமையான பொருளாதார நெருக்கடி மற்றும் தொடர்ச்சியான தொழிலாளர் வேலை நிறுத்தங்களை சமாளிக்க பிரதமர் ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்க ஒரு முக்கிய அரசியல் நகர்வை மேற்கொள்ள வேண்டிய நிர்பந்தத்துக்கு தள்ளப்படுகிறார். 1964 ஜூன் மாதத்தில் இலங்கையின் பிரதான மார்க்சிய கட்சியான லங்கா சமசமாஜ கட்சியை ஆளும் கூட்டணியில் இணைத்துக் கொள்கின்றார். உலக வரலாற்றிலேயே புரட்சிகர மார்க்சிய கட்சியொன்று முதலாளித்துவ ஜனநாயக அரசாங்கத்தின் அமைச்சரவையில் இணைந்து இதுவே முதல் முறையாகும் என்று உலகம் உன்னிப்பாக இலங்கை மீது கவனம் செலுத்த தொடங்கியது. எல்எஸ்எஸ்பியின் தலைவர் டாக்டர் என் எம் பெரேரா நாட்டின் நிதியமைச்சராக பதவியேற்கின்றார். இந்த முடிவு இடதுசாரி இயக்கத்துக்குள் பெரும் பிளவை ஏற்படுத்துகிறது. டட்லி சேனநாயக்கா மற்றும் ஜே ஆர் ஜெயவர்தன தலைமையிலான ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கத்திற்குள் கம்யூனிசம் நுழைந்து விட்டதாக கூறி நடுத்தர வர்க்கம் மற்றும் மத அமைப்புகளின் ஆதரவை திரட்டி தமது செல்வாக்கை வலுப்படுத்த ஆரம்பித்தார்கள். அரசாங்க சுதந்திர ஊடகங்கள் லேக் ஹவுஸ் நிறுவனம் உட்பட அரசுடைமையாக்க முயன்றதை எதிர்த்து எஸ்எல்பி அரசாங்கத்தின் மூத்த தலைவரான சிபிடி சில்வா மற்றும் 13 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் திடீரென்று எதிர்க்கட்சி வரிசையில் சென்று அமர்கின்றார்கள். பல்வேறு அரசாங்க தனியார் நிறுவனங்களும் அரசுடைமையாக்கப்பட்டு வந்த காலம் அந்த காலம். 1948 தொடங்கிய பொது உடைமை கொள்கை தொடர்ச்சியாக வலுப்பெற்ற போது லேக் ஹவுஸ் போன்ற பல ஊடகங்களையும் அரசுடன்

மையாக்குன்ற முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. இதனால் நாட்டின் ஊடக சுதந்திரம் பறிபோகிறது என்பதை குற்றமாக முன்னிறுத்தி அரசுடைமையாக்க முயன்ற அந்த செயலை எதிர்த்து ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் வலுவாக இருந்த ஒரு மூத்த தலைவர் சிபிடி சில்வா தன்னுடன் சேர்ந்து 13 நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் இணைத்துக் கொண்டு எதிர்கட்சி வரிசையில் அமர்கின்றார். நாடாளுமன்றத்தில் கொண்டுவரப்பட்ட அரசாங்கத்தின் சிம்மாசன உரை மீதான வாக்கெடுப்பு அந்த வேளையில் இடம்பெறுகிறது. அந்த வாக்கெடுப்பின் போது அரசாங்கம் ஒரே ஒரு வாக்கினால் தோற்கடிக்கப்படுகிறது. ஒரே ஒரு வாக்கினால் அரசாங்கம் ஒன்று தோற்கடிக்கப்பட்ட இந்த செய்தி இலங்கை அரசியலில் மிகப்பெரிய எரிமலை வெடிப்புகளை குழப்பங்களை ஏற்படுத்துகிறது. சார்பாக 73 வாக்குகளையும் எதிராக 74 வாக்குகளையும் அந்த சிம்மாசன உரை பெற்றுக் கொள்கின்றது. ஒரு வாக்கினால் என்றாலும் சிம்மாசன உரை தோற்கடிக்கப்படுகின்றது. இதனால் பிரதமர் ஸ்ரீமாவு பண்டார் நாயக்கா நாடாளுமன்றத்தை கலைத்து 1965 புதிய தேர்தல் ஒன்று கலைப்பு விட வேண்டிய நிர்பந்தத்துக்குள் தள்ளப்படுகின்றார். அரசாங்க சுயாதீன பத்திரிகைகளை தன்வசப்படுத்த முயன்றதால் அதற்கு எதிராக ஊடகவியலாளர்கள் சமய தலைவர்கள் மற்றும் பொதுமக்கள் இணைந்து வீதிக்கு இறங்கி பாரிய சிவில் போராட்டங்களை நடத்த தொடங்கினார்கள். சமூக ரீதியாக இது பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. உலக சந்தையில் இலங்கை முக்கிய ஏற்றுமதி பொருட்களான தேயிலை மற்றும் ரப்பரின் விலை வீழ்ச்சியடைந்ததால் நாட்டின் வெளிநாட்டு செலாவணி கையிருப்பு மிக மோசமான நிலையை எட்டுகிறது. நிதியமைச்சர் என் எம் பெரேரா தீவிர சோசலிச பாணியிலான வரவு செலவு திட்டத்தை அறிமுகப்படுத்துகிறார். பணக்காரர்கள் மீது கடுமையான வரிகள் விதிக்கப்படுகின்றன. சொத்து குவிப்புக்கு கட்டுப்பாடுகள் கொண்டு வரப்படுகின்றன. டாலர் தட்டுப்பாடு காரணமாக வெளிநாட்டு பொருட்களின் இறக்குமதிகளுக்கு கடுமையான தடைகள் விதிக்கப்பட்டன. இதனால் பொதுமக்கள் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட தரம் குறைந்த மாற்றுப் பொருட்களிலேயே பயன்படுத்த வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளானாலும் அந்த காலத்தில் தான் இலங்கையில் வாழ்ந்த பல்வேறு விவசாயிகளும் பல்வேறு விதமான லாபங்களை சம்பாதித்து பெரும் பணக்காரர்களாக மாறுகின்ற காலமும் இந்த காலமாக இருந்தது என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக உள்ளூர் தயாரிப்புகள், உள்ளூர் விளைபொருட்கள் போன்றவற்றுக்கு மிகப்பெரிய தட்டுப்பாடு நிலவியது. அதனால் அதிகளவு விலைகள் பெற்றன. இறக்குமதி பொருட்களுக்கு வழங்கப்பட்ட மிகப்பெரிய தடை காரணமாக உள்ளூர் உற்பத்தி பொருட்களுக்கான மவுசு மேலும் மேலும் அதிகரிக்க உள்ளூரில் விவசாயத்தில் ஈடுபட்ட பல விவசாயிகளும் மிகப்பெரும் பணக்காரர்கள் என்ற நிலையை எட்டுகின்ற ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஸ்ரீமாவு ஆட்சி காலம் ஏற்படுத்தியதென்றால் அது மிகையல்ல. அது மட்டுமல்ல, பல பொருட்களுக்கும் கூட்டுறவு கடைகளின் முன் தொடர்ச்சியாக லைனில் நிற்க கியூவில் நிற்கின்ற மிகப்பெரிய அவல நிலையும் இவரது ஆட்சி காலத்தில் ஏற்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த வேளையில் தான் ஸ்ரீமா சாஸ்திரி ஒப்பந்தம் கொண்டுவரப்படுகின்றது. 1964 October 30 1948 வாக்குரிமை பறிக்கப்பட்ட நாளிலிருந்து நாடற்றவர்களாக வாழ்ந்து வந்த சுமார் 975,000 மலேக தமிழ் மக்களின் எதிர்காலத்தை தீர்மானிக்க புதுடில்லியில் வைத்து இந்திய பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரி மற்றும் ஸ்ரீமாவு பண்டார் நாயக் ஆகியோருக்கு இடையே ஒரு ஒப்பந்தம் கைச்சாத்திடப்படுகிறது. இலங்கை அரசாங்கம் 300,000 பேருக்கு இலங்கை குடியுரிமை வழங்க ஒப்புக்கொள்கின்றது. இந்தியா 525,000 பேரை திருப்ப பெற்று அவர்களுக்கு இந்திய குடியுரிமை வழங்க சம்மதிக்கின்றது. எஞ்சிய 150,000 பேரின் நிலை பின்னர் தீர்மானிக்கப்படவிருந்தது. பாதிக்கப்பட்ட மக்களின் விருப்பத்தை கேட்காமல் செய்யப்பட்டதாக தமிழ் தலைவர்கள் இதை கடுமையாக எதிர்த்த போதிலும் ஸ்ரீமாவுக்கு இது ஒரு ராஜதந்திர வெற்றியாகவே அந்த வேளையில் பார்க்கப்பட்டது. அமெரிக்க மற்றும் மேற்கத்திய நாடுகளின் கடுமையான எதிர்ப்புகளுக்கு மத்தியிலும் இலங்கை கம்யூனிச சீனாவுடன் கடல்சார் வணிக உடன்படிக்கை ஒன்றை செய்கின்றது. இது சீனாவுக்கு இலங்கையின் துறைமுகங்களை பயன்படுத்தும் சாதக நிலையை ஏற்படுத்துகின்றது. சீனா இலங்கையின் துறைமுகங்களை பயன்படுத்துவது இன்று நேற்றல்ல, ஸ்ரீமா காலத்திலேயே அவ்வாறான ஒரு அடித்தளம் இடப்பட்டது என்பது இந்த தகவலிலிருந்து புரிந்து கொள்ள முடியும். 1964 அக்டோபரில் எகிப்தில் நடைபெற்ற 2வது அணிசேரா நாடுகளின் மாநாட்டில் ஸ்ரீமாவோ முக்கிய பங்காற்று மிகப்பெரிய உரை ஒன்றை நிகழ்த்துகின்றார். உலகளவில் அணு ஆயுதமற்ற வலயங்களை உருவாக்குவது மற்றும் காலனித்து ஒழிப்பு குறித்து அவர் ஆற்றிய உரை சர்வதேச கவனத்தை பெரிதும் ஈர்க்கின்றது. இந்த வகையில் ஸ்ரீமாவோ பண்டார் நாயக்காவின் ஆட்சி காலம் 1960 தொடக்கம் 65 வரை சோசலிச சமவுடைமை பொருளாதாரம் நோக்கியதாகவும் பொருளாதாரம் அவ்வாறு இருந்த போதிலும் அரசியல் ரீதியில் அணிசேரா கொள்கை என்று சொல்லப்படுகின்ற புதிய பாதையிலும் பயணிக்க தொடங்குகின்றது.

0: Are you feeling alright?
1: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD. ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்? வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? So sad.
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
5: கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட், ஆகஸ்ட் 22-23, மார்க்கம் நகரில் பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா. தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23, குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078, tamilfest.ca.

1960களின் ஆரம்பத்தில் தமிழக அரசியல் கட்சிகளின் நிலை. தமிழகத்தில் காமராசர் தலைமையிலான காங்கிரஸ் ஆட்சி வலுவாக நீடித்தாலும் மூதறிஞர் ராஜாஜி புதிய கட்சி ஒன்றை ஆரம்பிக்கின்றார். அதேவேளை திராவிட முன்னேற்ற கழகம் சென்னை மாநகராட்சியில் மாபெரும் வெற்றி பெறுகின்றது. தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தின் மூலம் பல்வேறு விதமான மாற்றங்களை கொண்டு வருகின்ற போராட்டங்களில் ஈடுபடுகின்றார். இவ்வாறு தமிழகத்தில் இந்திய காங்கிரஸ், அதேபோல் திராவிடர் கழகம், திராவிடர் முன்னேற்ற கழகம் இவற்றுக்கு மத்தியில் முதற்கட்ச ராஜாஜி ராஜகோபாலாச்சாரி 1959 ஜூன் மாதம் சுதந்திரா கட்சி என்ற கட்சியை ஆரம்பிக்கின்றார். இது ஆழமான பொருளாதார கொள்கை பின்னணி இருக்கின்றது. நேரு தலைமையிலான மத்திய காங்கிரஸ் அரசின் சோசியலிச பொருளாதார கொள்கைகளுக்கு ஒரு வலுவான மாற்றாக இந்த கட்சியை அவர் உருவாக்குகின்றார். ராஜாஜி சுதந்திரா கட்சியை தொடங்குவதற்கு காரணமாக அமைந்த இந்த சம்பவம் தமிழகம் மட்டுமல்ல இந்திய அரசியலிலும் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. 1955 ஆண்டு சென்னை ஆவடியில் நடந்த காங்கிரஸ் மாநாட்டில் அந்த கட்சி அதிகாரப்பூர்வ கொள்கையாக சோசியலிச பாணி சமுதாயத்தை அறிவிக்கின்றது. சோவியத் ரஷ்யாவின் மாதிரியை பின்பற்றி நாட்டின் மிக முக்கிய தொழில்களை அரசின் கட்டுப்பாட்டிலேயே வைத்திருக்க நேரு விரும்புகின்றார். ஆனால் ராஜாஜி இதனை தீவிரமாக எதிர்க்கின்றார். அரசு அனைத்து துறைகளையும் கட்டுப்படுத்துவது நாட்டின் பொருளாதார சுதந்திரத்தை பறிக்கும் என அவர் நம்பினார். நேருவின் பொருளாதார கொள்கையின் கீழ் இந்தியாவில் ஒரு புதிய தொழிற்சாலையை தொடங்கவோ அல்லது வணிகத்தை விரிவுபடுத்தவோ வேண்டுமானால் அரசிடமிருந்து பல கட்ட அனுமதிகளையும் பெர்மிட்டுகளையும் பெற வேண்டியிருந்தது. இந்த அதிகாரத்துவ கட்டுப்பாட்டை ராஜாஜி லைசன்ஸ் பெர்மிட் ராஜ் என்று கடுமையாக விமர்சித்தார். இந்த முறை லஞ்ச ஊழலை வளர்க்கும் என்றும் தனி மனித உழைப்பையும் தொழிலதிபர்களின் சுதந்திரத்தையும் முடக்கிவிடும் என்றும் வாதிட்டார். 1959 ஜனவரியில் நடந்த நாக்பூர் காங்கிரஸ் மாநாட்டில் விவசாய நிலங்களை ஒன்றிணைத்து கூட்டுறவு பண்ணை முறையை கொண்டு வர நேரு தீர்மானம் நிறைவேற்றுகின்றார். இது கம்யூனிச நாடுகளைப் போல விவசாயிகளின் சொந்த நில உரிமைகளை பறிக்கும் செயல் என்று ராஜாஜி கொதித்தெழுகின்றார். நிலத்தின் மீதான தனி மனித உரிமையை விவசாயத்தின் முதுகெலும்பு என்று கூறி இந்த தீர்மானத்துக்கு எதிராக விவசாயிகளை திரட்ட சுதந்திரா கட்சியை தொடங்குகின்றார். சுதந்திரா கட்சியின் முக்கிய கொள்கை தடையற்ற சந்தை பொருளாதாரம். அரசு வணிகம் செய்வதை விடுத்து நாட்டின் உட்கட்டமைப்பு மற்றும் சட்டம் ஒழுங்கை பராமரிப்பதில் மட்டுமே கவனம் செலுத்த வேண்டும் என்று ராஜாஜி கூறுகின்றார். தனியார் முதலீடுகள், சிறு வணிகர்கள் மற்றும் தொழில் முனைவோருக்கு முழு சுதந்திரம் வழங்கப்பட வேண்டும். அப்போதுதான் போட்டி ஏற்பட்டு உற்பத்தி பெருகும், விலைவாசி குறையும் என்பது அவரது பொருளாதார பார்வையாக இருந்தது.

0: இந்த வேளையில்தான் காங்கிரஸை தனித்து போட்டியிட்டு வீழ்த்துவது கடினம் என்பதை அண்ணா உணர்கின்றார். எனவே காங்கிரஸில் இருந்து விலகி புதிய கட்சி தொடங்க திட்டமிட்டிருந்த மூதறிஞர் ராஜாஜி மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகளுடன் திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு நெகிழ்வான மறைமுக தொகுதி உடன்பாட்டை செய்து கொள்கின்றது. எதிர்கட்சிகளின் வாக்குகள் பிரிவது தடுக்கப்படுகின்றது. காங்கிரஸ் எதிர்ப்பு வாக்குகள் அனைத்தும் ஒட்டுமொத்தமாக திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வேட்பாளர்களுக்கு கிடைக்கின்றன. இத்தேர்தலில் முழு பொறுப்பையும் அண்ணா இளம் தலைவராக இருந்த மு கருணாநிதியிடம் ஒப்படைக்கின்றார். கருணாநிதி சென்னை முழுவதும் தீவிரமாக சுற்றுப்பயணம் செய்து வேட்பாளர் தேர்வை மிக கவனமாக மேற்கொள்ளுகின்றார். அதைத் தொடர்ந்து தேர்தல் செலவுகளுக்காக பொதுமக்களிடமிருந்தும் தொண்டர்களிடமிருந்தும் நிதி திரட்டுவதில் புதுமையான உத்திகள் பலவற்றை கையாண்டார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தினர் நாடகங்கள் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் மூலம் நிதி திரட்டப்பட்டு தேர்தல் களம் சூடாக்கப்பட்டது. 1959 நிலவிய அத்தியாவசிய பொருட்களின் கடுமையான விலைவாசி உயர்வை திராவிட முன்னேற்ற கழகம் தனது முதன்மை பிரச்சார ஆயுதமாக மாற்றுகிறது. சென்னையில் குடிநீர் பற்றாக்குறை, முறையற்ற சாக்கடை வசதிகள் மற்றும் சேரி பகுதிகளின் அவல நிலை போன்ற நகர்ப்புற பிரச்சினைகளை நேரடியாக கையில் எடுத்து காமராஜரின் காங்கிரஸ் அரசு சென்னையை புறக்கணிக்கின்றது என்று பிரச்சாரம் செய்ய தொடங்கினார்கள். அதுவரை காங்கிரஸ் கட்சியின் வாக்கு வங்கியாக இருந்த சென்னையின் எளிய உழைப்பாளர்கள், ரிக்ஷா தொழிலாளர்கள், நெசவாளர்கள் மற்றும் சேரி பகுதி மக்களை நோக்கி திராவிட முன்னேற்ற கழகம் தனது பிரச்சாரத்தை திருப்புகின்றது. திராவிட முன்னேற்ற கழக தலைவர்கள் ஆடம்பரமின்றி எளிய மக்களின் வீடுகளுக்கே நேரடியாக சென்று வாக்கு சேகரிக்க தொடங்கினார்கள். இது சென்னை மக்களிடையே திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீதான அந்யோன்யத்தை மேலும் அதிகரித்தது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் அதிகாரபூர்வ இதழ்கள் மற்றும் முரசொலி இதழ்கள் மூலம் காங்கிரஸ் நிர்வாகத்தின் ஊழல்கள், சொத்து வரி உயர்வுகளுக்கு கார்ட்டூன்கள் பல வரையப்பட்டன. எளிய கட்டுரைகள் மூலம் மக்களிடம் அவை கொண்டு சேர்க்கப்படுகின்றன. எம்ஜி ராமச்சந்திரன், சிவாஜி கணேசன் ஆரம்ப கட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் தொழிற்பட்டவர்கள் உள்ளிட்ட திரையுலக பிரபலங்களின் ஆதரவும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் வசன நடை பிரச்சாரங்களும் சென்னை நகர்ப்புற நடுத்தர வர்க்கத்தினரையும் இளைஞர்களையும் பெருமளவில் கவர்ந்திழுக்கின்றன. இந்த வியூகங்களின் விளைவாக 100 ஓடுகள் கொண்ட சென்னை மாநகராட்சியில் திராவிட முன்னேற்ற கழகம் 45 இடங்களை கைப்பற்றுகின்றது. அதன் தோழமை கட்சிகளின் ஆதரவுடன் முதன்முறையாக சென்னை மாநகராட்சி அரியணையில் ஏறுகிறது திராவிட முன்னேற்ற கழகம். அழகிரிசாமி சென்னையில் மேயர் ஆகின்றார். இந்த மாநகராட்சி வெற்றினால் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒரு பெரிய நிர்வாகத்தை நடத்த முடியும் என்ற நம்பிக்கையை தமிழக மக்களுக்கு அளிக்கின்றது. 1967 திராவிட முன்னேற்ற கழக மாநில ஆட்சியை பிடிப்பதற்கான பிரதான நுழை வாயிலாக இந்த சென்னை மாநகராட்சி மன்ற தேர்தல் அமைகின்றது. இவ்வாறான இந்த மாநகராட்சி மன்ற தேர்தல் வெற்றி திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசியல் பயணத்தை வேறு நடை போட வைத்ததென்றால் அது மிகையல்ல நேர்களே.
1: கைக்குட்டையில் நான் பிடித்து கையோடு மறைத்துக் கொண்டேன்.
0: அது சாராவின் விருப்பப்பாடல்.

0: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
1: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
0: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சிற்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
1: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு, யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 9056677200 9067627200.
2: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
3: அப்ப வயசு போன உங்களை வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே?
4: நோ நோ நோ.
5: முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதிய உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 vkrh.com.

0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
1: அதிகாரம் 11. செய் நன்றி அறிதல். என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம், உய்வு இல்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. என் நன்றி கொன்றார்க்கும் உய்வு உண்டாம், உய்வு இல்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. உலகம் போற்றும் அறங்களை சிதைத்தவர்கள் கூட தப்பிவிடலாம், ஆனால் செய் நன்றி மறந்தவர்க்கு மன்னிப்பே கிடைக்காது. செய்த உதவியை நினைத்து போற்றுவதே மனித பண்பின் உச்சமாகும். அதை மறப்பவர்களுக்கு உய்வு என்பதே இல்லை.

0: CMR நூ CMR 101.3 FM 22வது ஆண்டு நிறைவு. குரல்களையும் கனவுகளையும் உருவாக்கிய ஒரு அழகான வானொலி பயணம். அன்பான நேயர்களே, இது உங்கள் அன்புக்குரிய CMR 101.3 FM. கனடாவின் வடிலே, குறிப்பாக எங்கள் தமிழ் சமூகத்தின் மத்தியில் கடந்த 22 ஆண்டுகளாக ஒலித்துக் கொண்டு இருக்கும் ஒரு குரல். அந்த குரல் வெறுமனே ஒரு வானொலியின் குரல் அல்ல, அது எங்கள் மொழியின் குரல், எங்கள் பண்பாட்டின் குரல், எங்கள் சமூகத்தின் குரல், எங்கள் நினைவுகளின் குரல், எங்கள் கனவுகளின் குரல். அதுதான் CMR 101.3 FM. இன்று CMR தனது 22வது ஆண்டு நிறைவை நோக்கி பயணிக்கின்ற இந்த அழகான தருணத்தில் இந்த வானொலி பயணத்தை ஒருமுறை திரும்பி பார்ப்பது என்பதே ஒரு வரலாற்று புத்தகத்தின் பக்கங்களை புரட்டி பார்ப்பது போன்றதே. 22 ஆண்டுகள் ஒரு மனித வாழ்க்கையில் 22 ஆண்டுகள் என்பது நீண்ட காலம். ஆனால் ஒரு வானொலிக்கு 22 ஆண்டுகள் என்பது வெறும் காலகளவு அல்ல, அது ஆயிரக்கணக்கான மனத்தியாலங்கள், லட்சக்கணக்கான வார்த்தைகள், எண்ணற்ற பாடல்கள், ஆயிரக்கணக்கான நிகழ்ச்சிகள், எண்ணிலடங்காத நினைவுகள் மற்றும் எண்ணற்ற மனிதர்களின் வாழ்க்கையோடு பின்னி பிணைந்த ஒரு வரலாறு. ஒரு காலத்தில் புலம்பெயர்ந்து கனடாவுக்கு வந்த எங்கள் தமிழ் மக்களுக்கு தாய்மண்ணின் வாசனையை நினைவூட்டியவற்றில் முக்கியமான ஒன்று வானொலி. வீட்டில் வேலை செய்யும் போதும், வாகனம் ஓட்டும் போதும், காலை நேரத்தில் தேநீர் குடிக்கும் போதும், இரவு நேரத்தில் குடும்பத்தோடு அமர்ந்திருக்கும் போதும் எங்கோ ஒரு மூலையில் தமிழ் குரல் ஒலித்துக் கொண்டிருந்தால் நமக்கு ஒரு விதமான நெருக்கம் ஏற்படும். நாங்கள் எங்கள் மண்ணை விட்டு தூரத்தில் இருக்கின்றோம், ஆனால் எங்கள் மொழி எங்களோடு இருக்கின்றது என்ற ஒரு நம்பிக்கையை அந்த குரல் கொடுத்தது. அந்த குரலை கனடா மண்ணில் தொடர்ந்து உயிரோடு வைத்திருப்பதில் CMR 101.3 FM மிக முக்கியமான பங்கினை வகித்திருக்கின்றது. ஒரு வானொலி என்பது வெறுமனே பாடல்களை ஒலிபரப்புகின்ற ஒரு ஊடகம் அல்ல, அது ஒரு சமூகத்தின் கண்ணாடி. சமூகத்தில் என்ன நடக்கின்றது என்பதை பிரதிபலிக்கின்ற கண்ணாடி. அதே நேரத்தில் சமூகத்துக்கு என்ன தேவை என்பதை உணர்ந்து அதற்கேற்ப குரல் கொடுக்கின்ற ஒரு பாலம். CMR அந்த பாலமாக கடந்த 22 ஆண்டுகளாக செயல்பட்டு வருகின்றது. CMR-இன் இன்னொரு மிக பெரிய பங்களிப்பு என்னவென்றால், அது ஏற்கனவே அனுபவமுள்ள அறிவிப்பாளர்களுக்கு மட்டும் ஒரு மேடையாக இருந்தது இல்லை, பலருடைய உள்ளுக்குள் இருந்த சிறிய சிறிய கனவுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்த மேடையாகவும் இருந்திருக்கிறது. ஒரு நாள் நானும் வானொலியில் பேச வேண்டும், என்னுடைய குரலும் ஆயிரக்கணக்கான மக்களை சென்றடைய வேண்டும், எனக்கும் ஒரு நிகழ்ச்சி செய்ய வேண்டும் என்ற கனவு கண்ட பலருக்கு CMR ஒரு வாய்ப்பை வழங்கியது. ஒரு ஒலிவாங்கியின் முன்னால் நிற்பது எளிதான காரியம் போல தோன்றலாம், ஆனால் அந்த ஒலிவாங்கிக்கு முன்னால் நின்று ஆயிரக்கணக்கான நேயர்களோடு இயல்பாக பேசுவது ஒரு கலை. நேரத்தை கட்டுப்படுத்த வேண்டும், சொற்களை தேர்ந்தெடுக்க வேண்டும், குரலில் உணர்ச்சியை கொண்டு வர வேண்டும், நேர்களின் மனநிலையை புரிந்து கொள்ள வேண்டும், செய்தியை சரியாக சொல்ல வேண்டும், சில நேரங்களில் சிரிக்க வேண்டும், சில நேரங்களில் சிந்திக்க வைக்க வேண்டும், சில நேரங்களில் ஒருவருடைய கண்ணீருக்கு துணையாக இருக்க வேண்டும். அதுதான் உண்மையான வானொலி அறிவிப்பாளரின் பணி. அந்த கலையை பலருக்கு கற்றுக் கொடுத்தும் அவர்களுக்கு தங்கள் குரலை வெளிப்படுத்த ஒரு மேடையை கொடுத்ததும் CMR. இன்று வானொலியில் பேசுகின்ற பல குரல்களின் பின்னாலும் CMR போன்ற ஒரு மேடையின் பங்களிப்பு இருக்கின்றது. ஒரு அறிவிப்பாளரை நேர்கள் சில நேரங்களில் குரலால் மட்டுமே அறிந்திருப்பார்கள், ஆனால் அந்த குரலுக்கு பின்னால் ஒரு மனிதன் இருக்கின்றான். அவர்களுக்கும் வாழ்க்கை இருக்கின்றது, கவலைகள் இருக்கின்றன, கனவுகள் இருக்கின்றன, சந்தோஷங்கள் இருக்கின்றன. அதே போல் ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கு பின்னால் பலருடைய உழைப்பு இருக்கின்றது. ஸ்டுடியோவில் ஒலிவாங்கிக்கு முன்னால் ஒருவர் பேசினாலும் அந்த குரல் நேர்களிடம் சென்றடைவதற்கு பின்னால் பலருடைய பங்களிப்பு இருக்கின்றது. நிகழ்ச்சி தயாரிப்பு, தொழில்நுட்பம், இசை, நேர நிர்வாகம், விளம்பரங்கள், நிகழ்ச்சி திட்டமிடல் மற்றும் மிக முக்கியமாக நேர்களின் ஆதரவு. ஆகவே CMR-இன் 22 கால பயணம் என்பது ஒருவருடைய பயணம் அல்ல, அது ஒரு குழுவின் பயணம், ஒரு சமூகத்தின் பயணம், ஒரு குடும்பத்தின் பயணம். கனடாவில் இந்தியாவில் வாழுங்கள் தமிழ் சமூகத்தின் வளர்ச்சியிலும் சிஎம்ஆர் பல வழிகளில் ஒரு பங்கினை வகித்திருக்கின்றது. சமூக நிகழ்வுகள், கலை நிகழ்ச்சிகள், பண்பாட்டு நிகழ்வுகள், சமூக சேவைகள், வணிக முயற்சிகள், விளையாட்டு, கல்வி, முக்கியமான சமூக செய்திகள் என்று பல தளங்களில் சிஎம்ஆர் தனது குரலை வழங்கியுள்ளது. ஒரு சமூகத்துக்கு வானொலி தேவைப்படுவதன் காரணம் இதுதான். சமூகத்தின் நல்லவற்றை மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டும், சமூகத்தின் பிரச்சனைகளை பேச வேண்டும், புதிய தலைமுறைக்கு எங்கள் மொழியையும் பண்பாட்டையும் அறிமுகப்படுத்த வேண்டும், மற்றும் மிக முக்கியமாக நாங்கள் எங்கே இருக்கின்றோம், எங்கள் குரல் எங்கே இருக்கிறது என்ற உணர்வு ஏற்படுத்தப்பட வேண்டும். இந்த 22 ஆண்டு நிறைவு விழாவில் நான் தனிப்பட்ட முறையிலும் ஒரு நன்றியை பதிவு செய்ய விரும்புகின்றேன். சிஎம்ஆர் குடும்பத்தினருக்கு எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்ததற்காக, என்னுடைய குரலை நேயர்களிடம் கொண்டு செல்ல ஒலிவாங்கியின் கைகளில் கொடுத்ததற்காக மனமார்ந்த நன்றி. குறிப்பாக புத்தம்புது காலை என்ற நிகழ்ச்சியில் ஆர்ஜியாக என்னை இணைத்துக் கொண்டதற்காக நான் மிகவும் நன்றியுள்ளவனாக இருக்கின்றேன். காலை நேரம் என்பது ஒரு நாளின் ஆரம்பம். அந்த ஆரம்ப நேரத்தில் மக்களோடு பேசுவது என்பது எனக்கு ஒரு வேலை மட்டுமல்ல, அது ஒரு பொறுப்பு. காலை கண்விழிக்கும் ஒரு குடும்பத்துக்கு ஒரு நல்ல வார்த்தையை சொல்ல வேண்டும், வேலைக்கு செல்லும் ஒருவருக்கு சிறிய உற்சாகத்தை கொடுக்க வேண்டும், வாகனத்தை ஒட்டிக்கொண்டு இருக்கும் ஒருவருக்கு ஒரு பாடலை பரிசாக கொடுக்க வேண்டும், தனியாக இருக்கும் ஒருவருக்கு நீங்கள் தனியாக இல்லை, நாங்கள் உங்களோடு இருக்கின்றோம் என்ற உணர்வை கொடுக்க வேண்டும். அதுதான் புத்தம்புது காலை கொடுத்த பெரிய அனுபவம். ஒவ்வொரு நாளும் ஒலிவாங்கிக்கு முன்னால் அமரும் போது மறுபுறத்தில் ஆயிரக்கணக்கான நேயர்கள் இருக்கின்றார்கள் என்ற எண்ணம் எங்களை பொறுப்புடன் பேச வைத்திருக்கின்றது. அதற்காக சிஎம்ஆர் குடும்பத்துக்கு எங்கள் இதயத்தில் இருந்து நன்றிகள். இந்த வாய்ப்பு ஒரு நிகழ்ச்சி செய்வதற்கான வாய்ப்பு மட்டுமல்ல, எங்கள் குரலை ஒரு சமூகத்துடன் பகிர்ந்து கொள்ள கிடைத்த ஒரு அழகான வாய்ப்பு. இந்த தருணத்தில் சிஎம்ஆரில் பணியாற்றிக் கொண்டிருக்கும் அனைத்து ஆர்ஜிக்களுக்கும் ஒரு பெரிய நன்றி சொல்ல வேண்டும். ஒவ்வொருடைய குரலும் தனித்துவமானது, ஒவ்வொருடைய பிரசன்டேஷனும் வித்தியாசமானது. ஒவ்வொருவரும் சிஎம்ஆரின் வரலாற்றில் தங்களுக்கென ஒரு சிறிய இடத்தை உருவாக்கி கொண்டு இருக்கின்றார்கள். காலை நேரத்தை இனிமையாக்கியவர்கள், மாலை நேரத்தில் மக்களை சந்தித்தவர்கள், இரவு நேரத்தில் நேயர்களோடு பயணித்தவர்கள், செய்திகளை வழங்கியவர்கள், பாடல்களை அறிமுகப்படுத்தியவர்கள், சிறப்பு நிகழ்ச்சிகளை நடத்தியவர்கள், ஒவ்வொருவருக்கும் நன்றி. இந்த குரல்கள் இல்லாமல் இந்த 22 ஆண்டு கால பயணம் இவ்வளவு அழகாக இருந்திருக்காது. ஒலிவாங்கிக்கு முன்னால் இருப்பவர்களை மக்கள் அதிகம் பார்க்கலாம், ஆனால் இந்த ஒலிவாங்கிக்கு பின்னால் இருப்பவர்களின் உழைப்பு பல நேரங்களில் தெரியாது. சிஎம்ஆரின் நிர்வாகம், தொழில்நுட்ப குழு, நிகழ்ச்சி தயாரிப்பாளர்கள், விளம்பரதாரர்கள், நிகழ்ச்சிகளுக்கு பங்களித்தவர்கள், செய்திகளை வழங்கியவர்கள், கலைஞர்கள், சமூக அமைப்புகள், வணிக நிறுவனங்கள் மற்றும் சிஎம்ஆரை நம்பி தங்கள் ஆதரவை வழங்கிய ஒவ்வொருவருக்கும் உங்கள் பங்களிப்பு இல்லாமல் இந்த 22 ஆண்டுகள் சாத்தியமாக இருக்காது. உங்கள் அனைவருக்கும் நன்றி. ஆனால் மிகப்பெரிய நன்றி யாருக்கு தெரியுமா? அது எங்கள் நேயர்களுக்கு. ஆம், வானொலியின் உண்மையான உரிமையாளர்கள் நேயர்கள் தான். நீங்கள் கேட்கவில்லை என்றால் வானொலிக்கு அர்த்தமில்லை. நீங்கள் போன் கால் செய்யவில்லை என்றால் அந்த குரலுக்கு உயிரில்லை. நீங்கள் மெசேஜ் அனுப்பவில்லை என்றால் அந்த நிகழ்ச்சிக்கு உற்சாகமில்லை. நீங்கள் விமர்சனம் செய்யவில்லை என்றால் நாங்கள் வளர முடியாது. நீங்கள் பாராட்டவில்லை என்றால் நாங்கள் இன்னும் சிறப்பாக செய்ய வேண்டும் என்ற உந்துதல் கிடைக்காது. 22 ஆண்டுகளாக சிஎம்ஆரை உங்கள் வீடுகளுக்குள் வரவேற்றதற்காக, உங்கள் வாகனங்களில் எங்களோடு பயணித்ததற்காக, உங்கள் வாழ்க்கையின் சந்தோஷங்களையும் துக்கங்களையும் எங்களோடு பகிர்ந்ததற்காக எங்கள் நேயர்களுக்கு ஆயிரம் நன்றிகள். 22 ஆண்டுகள் முடிவு அல்ல, புதிய ஆரம்பம். 22 ஆண்டுகள் என்பது ஒரு மைல்கல், ஆனால் அது ஒரு முடிவு அல்ல, அது இன்னொரு புதிய பயணத்தின் ஆரம்பம். இன்று சிஎம்ஆரை கேட்கும் ஒரு குழந்தை நாளை ஆர்ஜியாக வாகலாம். இன்று ஒலிவாங்கியை பார்த்துக் கொண்டிருக்கும் ஒரு இளைஞன் நாளை அதற்கு முன்னால் நின்று ஆயிரக்கணக்கான மக்களோடு பேசலாம். இன்று ஒரு சிறிய கனவோடு சிஎம்ஆரை கதவை தட்டும் ஒருவர் நாளை ஒரு பெரிய ஊடகப் பயணத்தை தொடங்கலாம். அதுதான் ஒரு நல்ல வானொலியின் வெற்றி. தனக்காக மட்டும் குரல் கொடுப்பது அல்ல, புதிய குரல்களை உருவாக்குவது, புதிய தலைமுறைக்கு மேடை அமைப்பது, புதிய கனவுகளுக்கு கதவு திறப்பது. எங்கள் மொழி, எங்கள் குரல், எங்கள் அடையாளம். நாம் கனடாவில் வாழ்கின்றோம், எங்கள் பிள்ளைகள் கனடாவில் பிறந்து வளர்கின்றார்கள், அவர்கள் ஆங்கிலமும் பிரெஞ்சும் பேசுகின்றார்கள், உலகின் பல மொழிகளை கற்றுக் கொள்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய காதுகளில் தமிழ் குரல் ஒலிக்க வேண்டும், அவர்களுடைய வீட்டில் தமிழ் பாடல் ஒலிக்க வேண்டும், அவர்களுடைய வாழ்க்கையில் தமிழ் மொழி வாழ வேண்டும். இதற்காக சிஎம்ஆர் போன்ற தமிழ் ஊடகங்கள் மிகவும் முக்கியமானவை. ஒரு மொழி புத்தகங்களில் மட்டும் வாழாது, அது பேசப்பட வேண்டும், கேட்கப்பட வேண்டும், பாடப்பட வேண்டும், பகிரப்பட வேண்டும். அப்போதுதான் அது அடுத்த தலைமுறைக்கு செல்கின்றது. அந்த பணியில் சிஎம்ஆர் கடந்த 22 ஆண்டுகளாக செய்த பங்களிப்பு பாராட்டுக்குரியது. இந்த சிஎம்ஆரை ஒரு வானொலி என்று மட்டும் பார்க்க முடியாது, அது ஒரு குடும்பம். ஆர்ஜிக்கள் ஒரு குடும்பம், தொழில்நுட்ப குழு ஒரு குடும்பம், நிர்வாகம் ஒரு குடும்பம், விளம்பரதாரர்கள் ஒரு குடும்பம், நேயர்கள் ஒரு குடும்பம். இந்த குடும்பம் 22 ஆண்டுகளாக ஒன்றாக பயணித்து இருக்கின்றது. 22 ஆண்டுகளாக எங்களோடு பயணித்த அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். சிஎம்ஆர் 101.3 எஃப்எம் தொடர்ந்து எங்கள் சமூகத்தின் குரலாக இருக்கட்டும்.
1: அது தவம் விருப்பப்பாடு.

0: நேர்கள் சிஎம்ஆர் தமிழ்ச்சியின் மாலை நேர் ஒளிபரப்புடன் இணைந்திருக்கும் நேரம் இது. நிகழ்ச்சியில் அடுத்த நேர்களது விருப்ப பாடல்களுடன் இணைந்திருக்கின்றோம். இன்றைய நாளிலே இசைத்தேர்வு நிகழ்ச்சி இடம்பெறாது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். இசைத்தேர்வு நிகழ்ச்சிக்கு பதிலாக நேர்களது விருப்ப பாடல்கள் இன்று தொடர்ச்சியாக உங்களை வந்தடைய இருக்கின்றன.
1: வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலிட ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
2: ஆலோசனைகளும்
1: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661-416-475-4665-4661. புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமாடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358, 647-887-9358.

நேர்கள், ஒட்டவா நகரில் கடைகளில் திருடிய 17 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். ஒட்டவா நகரின் மத்திய பகுதியில் உள்ள வணிக வளாகம் ஒன்றில் தொடர்ந்து நடைபெற்று வந்த கடை திருட்டுகளை தடுக்கும் வகையில் ஒட்டவா நகர காவல்துறை நடத்திய சிறப்பு தீவிர நடவடிக்கையில் 17 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். ஜூலை 12 முதல் ஆகஸ்ட் 18 வரை காலகட்டத்தில் ரிடோ தெருவில் அமைந்துள்ள குறிப்பிட்ட வணிக நிறுவனத்தில் இந்த சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. சில்லறை விற்பனை கடைகளில் நடைபெறும் திருட்டுக்கள் குறித்திருந்த புகார்களைத் தொடர்ந்து காவல்துறை பிரிவினர் இந்த அதிரடி நடவடிக்கைகளை எடுத்திருக்கின்றார்கள். பாதிக்கப்பட்ட நிறுவனத்தின் பாதுகாப்பு பணியாளர்களும் இணைந்து குறிப்பிட்ட இடைவெளிகளில் காவல்துறையினர் திடீர் சோதனைகளில் ஈடுபட்டார்கள். இந்த நடவடிக்கையின் மூலம் 17 பேர் கைது செய்யப்பட்டு அவர்கள் மீது 17 குற்றவியல் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. நேரம் இப்பொழுது 7:16. நேர்கள் சிஎம்ஆர் தமிழிஸ்டியின் நேர் விருப்ப நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம். இந்த வேளையில் நிகழ்ச்சியில் அடுத்து ரவிசங்கர் இணைந்து கொண்டு வீர திருமுகன் திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் கேட்டிருந்தார். அந்த பாடலை கேட்டிருந்தார்.

0: காசு வேணுமென்று ஃப்ரெண்ட் கிட்ட கேட்டேன், இல்லை என்று சொல்லிட்டேன். தெரிஞ்ச ஆண்டி என்று அவர்கிட்ட கேட்ட, அவவும் இல்லை என்றுட்டா. கடைசியா காசு கண்டு போட்டு அம்மா தான் நகை கொடுத்தவ. நான் சொன்னது அம்மா நகை மாடத்தை சொன்ன.
1: அம்மா நகை அடகு மாடம், நகைக்கு கூடிய பெருமதி, குறைந்த வட்டி, அரசு அங்கீகாரம் பெற்ற அடகு சேவை.
2: டொரண்டோவில் வர்த்தக துறையில் 20 வருட முன்னோடிகள்.
1: கெனடியன் எக்லிங்டன் சங்கரன் கோக்கு அருகில் அம்மா நகை அடகு மாடம். உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861. அம்மா நகை அடகு மாடம்.
3: Everything okay? No problem and dinam.
4: Bar kalamu closing da adikira nadi.
5: The customer you're trying to reach is not available.
1: Prithi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhiga vatti selthi kondirukkireergala? Ungal mortgage gulai vangikku maatavum. Call Prithi Selvam 416-268-0155. 416-268-0155.
6: வருடங்களுக்கு ஜீரோ பைனான்சியல் டெமோ வாகனங்களில் 6,000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365. 416-804-2365. அஜிந்தன் தவராஜா.
2: 22nd ஆண்டிலே காலடி எடுத்து வைக்கும் தமிழ் பண்பலை அலைவரிசையின் நாயகனான CMR வானொலிக்கு நேயர்கள், கலைஞர்கள், வர்த்தகர்கள் அனைவரோடு இணைந்து நானும் எனது வாழ்த்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். என்றும் உங்களுடன் உங்கள் அன்பின் KV கலைரூபன்.

0: அது ஜே விருப்பத்தில் ஒளித்தொய்ந்த நேரம் 7:27 நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் என் நேர் விருப்ப நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் அடுத்து வணக்கம்.
1: வணக்கம் வெண்பா.
0: வெண்பா சொல்லுங்கள், வணக்கம், எப்படி இருக்கிறீர்கள்?
1: முதல்ல 22வது ஆண்டுல அடியெடுத்து வச்சிருக்கோம் சிஎம்ஆருக்கு. நம் தனிமையில் துணையாகவும் பயணத்தில் நண்பனாகவும் மகிழ்ச்சியில் பங்காளியாகவும் நம் நினைவுகளை மீட்டெடுக்கும் இனிய குரலாகவும் ஆலை பொழுத இனிமையாக்கி மாலை நேரத்தை மகிழ்ச்சியாக்கி இரவு நேரங்களில் நம் மனதுக்கு ஆர்வலாக இருக்கும் சிஎம்ஆர் வானொலிக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ஒரு நேயராக இந்த இனிய நாளில் எங்கள் அன்பையும் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு இன்னும் பல ஆண்டுகள் எங்களோடு பயணித்து எங்கள் மனங்களை மகிழ்விக்க வேண்டும் என மனமர வாழ்த்திக் கொண்டு இசைவிட்டால் புவி அசைந்தாடும் என்ற பாடலை விரும்பி கேட்கிறேன்.
0: நல்ல வாழ்த்து, நன்றி வெண்பா நிகழ்ச்சியில் இணைந்தமைக்கு
1: நன்றி.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
2: வணக்கம், காசிநாதன் கதைப்பன்.
0: காசிநாதன் வணக்கம் பாபா.
2: எனக்கு 22வது சிஎம்ஆர் பிறந்த நாளுக்கு வாழ்த்து சொல்லி கொண்டு
0: 23வது பிறந்த நாள்
2: 22 முடிஞ்சு 23 போயிருக்கு வாழ்த்து சொல்லி கொண்டு இந்த வெற்றியை நாளை சரித்திரம் சொல்லும் அந்த பாட்டை கேட்போம். நன்றி
0: நன்றி
2: நன்றி நன்றி, வாய்ப்பு தந்ததுக்கு நன்றி.
0: பாருங்க, சிஎம்ஆரின் வெற்றியை நேர்கள் எந்த அளவு கொண்டாடுகின்றார்கள். வெற்றியை நாளை சரித்திரம் சொல்லும். நன்றி காசிநாதன். நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
3: வணக்கம் வாசன், நான் மொரின்.
0: மொரின் சொல்லுங்கள். வணக்கம்.
3: சிஎம்ஆர் வானொலிக்கு 23வது பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அதில் பணிபுரிகின்ற உங்கள் அனைவருக்கும் நல்ல கலைஞர்கள் ஒவ்வொருவரும் சிஎம்ஆரில் பேசுகின்ற ஒவ்வொரு நிகழ்ச்சியா இருந்தாலும் சரி அதில் நடத்துகின்றாலும் சரி மிகவும் அருமையாக அந்த நிகழ்ச்சிகளை கொண்டு சொல்கிறார்கள். அதற்காக அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நான் விரும்பி கேட்கும் பாடல் உயிரிலே மலர்ந்தது உயிரிலே கலந்தது.
0: எல்லாம் ஒரு ஒரு என்ன சொல்றோம் சிச்சுவேஷன் சாங், பாடல்களாத்தான் இருக்கு.

0: நன்றி நன்றி நிகழ்ச்சியில் இணைந்தமை கிஜயா, மிக்க நன்றி.
1: நன்றி.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
2: எப்படி இருக்கீங்க?
0: ஓ நலம் மூர்த்தி, நன்றி. நீங்கள் எப்படி
2: இருக்கலாம்? சிஎம்ஆருக்கு 23rd பிறந்தநாள் வாழ்த்துக்கள்.
0: நன்றி.
2: அந்த ஆரம்பத்துல நான் அந்த ஆக்கலண்ட முந்தி அந்த ஆக்கலண்ட இது வரும் இல்ல சைன் வச்சு அந்த பேப்பர் அது நான் வாங்கி கொடுத்தேன் சிஎம்ஆருக்கு. முந்தி அந்த ஆக்கல எவ்வளவு சப்போர்ட் பண்ண வந்து அந்த ஆரம்பத்துல எடுத்த இல்ல அதுல நானும் சைன் வச்சு கொடுத்தேன் கொஞ்சம் பேப்பர்.
0: அன்றிலிருந்து இன்றைக்கு வரை மூர்த்தி சிஎம்ஆரோட தான்.
2: நன்றி
0: மூர்த்தி, நிகழ்ச்சியில் இருந்தமைக்கு நன்றி.
2: நன்றி.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
3: வணக்கம். பத்மன்.
0: பத்மன் சொல்லுங்கள்,
3: எப்படி இருக்கீங்க?
0: நலம் பத்மன், நீங்கள் எப்படி?
3: நலம் இருக்கிறேன், நன்றி. சந்தோஷமா இருக்கிறோம். 22rd ஆண்டு முடிந்து 23rd ஆண்டில் காலடி வைக்கும் நமது சிஎம்ஆர் HT 1-2. அடுத்தது டிவியை எல்லாருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டும் பழைய அறிவிப்பாளர்கள் ஞாபகம் இருக்கணும். உதயன், தர்சினி, இப்ப நீங்கள் செந்தில்நாதன், அருண்குமார், ஜோதி எல்லோருக்கும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டும் நாங்களும் அந்த நேரம் 23 வருஷத்து முதல் பேப்பர்கள் சைன் பண்ணி கொடுத்து நாங்கள் எங்களுக்கு ஒரு HT வாரணையோடு வேணும் என்று சொல்லி தெரிவித்துக் கொண்டு நான் கேட்கிற பாட்டு வந்து ஒரு பழைய பாட்டு, 100 ஆண்டு காலம் வாழ்க நோய் நொடி இல்லாம வளர்க அந்த பாட்டு தாங்க கொண்டு கேட்டுக்கொள்றேன்.
0: நன்றி, மிக்க நன்றி பத்ம. நிகழ்ச்சியில் இணைந்து சிறப்பித்தமைக்கு
3: நன்றி. நன்றி.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம். வணக்கம். வணக்கம். நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
4: புதியவர்களுக்கும் இடம்பெறும் என்ற ஒரு கொள்கை உண்டு. நான் ஒரு ஆரம்பகால நேர் உண்மையிலே கதைக்க கணக்க நேரங்கள்ல இருக்கும் பழைய நேர்களையும் மறக்கலாது, பழைய கலைஞரையும் மறக்கலாது, எல்லாருக்கும் வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு ஒரு பாடலோட இணைத்து விடுங்கள். உங்களுக்கு 2nd பேர்த்த முடிஞ்சதா அனித்தானா தெரியாது, உங்களோட குரலுக்குத்தான் நான் எச்சரிக்கை வந்துறான். உண்மையிலே ரமேஷுக்கு என்ன தெரியும், ஆனா நேரக ஆணையில மற்றது ராஜவர்மன் இந்த ரேடியோல ராஜவர்மன் அவரு பண்ணவான் பயந்து அடிக்கடி வருவார், நல்ல கருத்து சொல்லுவார், நல்லா எல்லாம்னு சொல்லுவார். என்ன இதுவரை இணைஞ்சு கொண்டிருக்கிறார்கள், இவ்வளவு கேட்டுக்கிறார்கள், அவ்வளவு பேரும் மாறதுமில்லை தானே.
0: என்ன
4: நான் உண்மையிலே விடிய வாழ்த்து சொல்லிப்படம் என்றாலும் உங்களோட கதைக்கவனும் உங்களுக்கு வாழ்த்து சொல்லணும்னு தான் வந்துறேன். நன்றி சந்தோஷத்துக்கு. இன்னொரு பாட்டோட இணைச்சு விடுங்க, நீங்க ஒரு பாட்டு போடுங்க.
0: சரி, நன்றி ஹாசி.
4: நன்றி. நன்றி சந்தோஷத்து.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம். வணக்கம். வணக்கம். நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள், அவர் பேசுவதாக இல்லை. ஆமாம், நேர்களது பாடல்கள் பல இருக்கின்றன, அந்த பாடல்களை நாங்கள் தொடர்ச்சியாக வழங்க இருக்கின்றோம். இப்பொழுது நிகழ்ச்சியில் எங்களது தேவகுமார் இணைந்து கொண்டு ஒரு பாடல் கேட்டிருந்தார், தேடினேன் வந்தது திரைப்படத்திலிருந்து பாடல் வருகிறது.

0: நேர்களே, கனடாவிலிருந்து அல்பர்ட்டா மாகாணம் பிரிந்து செல்வது தொடர்பான பொது வாக்கெடுப்பு நடைபெற இன்னும் 2 மாதங்கள் இருக்கின்ற நிலையிலே பல்வேறு விதமான மக்களிடையே பிரிவினைகளை உண்டாக்கி ஒருவரை ஒருவர் எதிரியாக பார்க்க வைப்பதே பல வெளிநாட்டு சக்திகளின் நோக்கம் என்று சொல்லப்படுகின்றது. மக்களோடு மக்களாக போலியாக நடித்து சிலர் இத்தகைய கருத்துக்களை பரப்பி வருகின்றனர் என்றும் இது குறித்து கனேடியர்கள் விழிப்பாக இருக்க வேண்டும் என்றும் சொல்லப்படுகின்றது. ரெஜினா பல்கலைக்கழகத்தின் செயற்கை நுண்ணறிவு தரவு மற்றும் மோதல் மையத்தின் இணை இயக்குனர் செப்பராய், நிறுவனத்தின் முதன்மைச் செயல் அதிகாரியுமான பிரையன் மெக்குவின் தலைமையிலான குழுவினர் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஆயிரக்கணக்கான இணையதளங்கள் மற்றும் சமூக ஊடக பதிவுகளை ஆய்வு செய்து இவ்வாறான கருத்துக்களை வெளியிட்டிருக்கின்றார்கள். இது தொடர்பான இணைய விவாதங்கள் வெளிநாடுகளின் தவறான தகவல் பிரச்சாரங்களுக்கு பெரும் இலக்காக இப்போது அல்பர்ட்டா மாறியிருப்பதாக சொல்லுகின்றார்கள். இன்னும் 2 மாதங்களில் அல்பர்ட்டா பிரிந்து செல்வது தொடர்பான வாக்கெடுப்பு இடம்பெற இருக்கின்றது என்பது குறிப்பிடத்தக்கது. நிகழ்ச்சியில் காத்திருக்க நேர்களை இணைப்போம். வணக்கம். வணக்்கம் வணக்கம்
1: வணக்கம் ரசிகன்.
0: ஓ ரசிகன், வணக்கம். வாங்கோ.
1: முதல்ல இரண்டாவது எங்களது இனிய வாழ்த்துக்கள். நானும் நீண்ட காலமாக சிஎம்ஆரோட பயணிக்கிற ஒன்றன்.
0: தெரியும், தெரியும் ரசிகன்.
1: பழைய அறிவிப்பாளர்களோடு புதிய பல அறிவிப்பாளரும் வந்து நீங்களும் எல்லாரும் அவர்களுக்கு சலுத்தவர்கள் அல்ல என்ற அளவுக்கு நிகழ்ச்சிகளை சிறப்பா செய்வீங்க. ஓரளவுக்கு அந்த முந்தி இருந்த இதுல இப்ப சிஎம்ஆர் இன்னும் முகமா வளர்ந்து கொண்டு போகிறது. எல்லா நிகழ்ச்சிகளும் வேறுமை எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். அறிவிப்பாளர்கள், தொழில்நுட்பியாளர்கள், மற்றது அனைவருக்கும், மற்றது நேயர்களுக்கும்,
0: வர்த்தக பெருமக்கள், நேயர்கள், ஆதரவாளர்கள் எல்லாரையும் சொல்லுங்க.
1: எல்லாருக்கும், எல்லாரும் இல்லாமல் ஒன்றுமே ஓடாது, வண்டி ஓடாது. இந்த வண்டியோட சக்கரங்கள் 2 பக்கம். எனக்கு டைம் இருந்தா அரவிந்தன் படத்துல இருந்து தங்க சூரியனே என்ற பாடல் இது சிஎம்ஆருக்கு டெடிகேட் பண்றேன்.
0: நன்றி நன்றி நன்றி ரசிகன், நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டமைக்கு
1: நிச்சயமாக நன்றி. வாசன் எல்லாத்த சேவைக்கும் வாழ்த்துக்கள். நன்றி
0: மிக்க நன்றி. உங்களுக்கும் நேர்கள் சார்பில் உங்களுக்கும் எங்களது வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம். வணக்கம் நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம். ரமேஷ்,
2: வணக்கம். ரமேஷ், எப்படி இருக்கீங்க?
0: ஓ நலம் ரமேஷ். இனிய திருமண நாள் நல் வாழ்த்துக்கள் ரமேஷ். முதல்ல உங்களுக்கு
2: நன்றி. நன்றி
0: ரமேஷ் மற்றும் பாரதி தம்பதிகளுக்கு. பின்னடிச்சிட்டோம் பாத்தீங்களா?
2: அப்படியே அடிச்சுட்டீங்க. நன்றி நன்றி, நீங்கள் சொன்ன நன்றி. ஏன்னா இந்த நாள் மறக்க முடியாது இல்லைன்னா பாடல் எது வேணாலும் போடுங்க. முக்கியமாக விஷயம் அதனால இந்த இது மட்டும் சொல்லிட்டு போகலான். சிஎம்ஆர் 2004 ஆகஸ்ட் 20 ஆரம்பிச்சிலேருந்து நான் சிஎம்ஆரோட பயணித்து கொண்டு இருக்கிறேன். ஹெச்டி டிவிஹெச் எல்லாத்து நான் பேசாத அறிவிப்பாளர்களே கிடையாது ஆரம்பத்திலிருந்தே.
0: பேசாத அறிவிப்பாளர்களும் இல்லை, கலந்து கொள்ளாத நிகழ்ச்சியும்
2: இல்லை. இல்லை, எல்லா நிகழ்ச்சியும் எல்லா அறிவிப்பாளர்களும் இது வரைக்கும் போயிட்டுருக்கு. ஸோ அது ரெண்டாம் காரணம் என்னென்னா அது மக்களோட மக்களோட கலந்து மக்களுக்கு ஏற்ற செய்திகள் நிகழ்ச்சிகள் அந்த நளினம் சலினம் எல்லாம் தெரிந்து ஓட்டப்பட்டுகிறனால தான் எல்லாமே ரசிகர்கள் இந்த வரைக்கும் இருக்கிறார்கள் நேயர்கள். ஸோ அதுக்கு அதுக்கு மேலே கலைஞர்கள் முதல்ல ஏன்னா அவங்க பாணியில் அவங்கவுங்க நிகழ்ச்சி ஒன்று தொகுத்து வழங்குறாங்க இல்லையா. ஸோ ரசிகன் சொன்ன மாதிரி பழைய கலைஞர்கள் மிகவும் அந்த அரசியல் களம் அந்த களம் கொண்டு வந்து அதற்கு சலித்தவர்கள் எல்லாம் புது கலைஞர்கள் சொல்லி அவர்களும் அவர்கள் மாநில பொறுப்பா உங்களை நீங்கள் தர்மா சுதர்சனி இவங்க எல்லாருமே அவங்கவுங்க மாநில கொண்டு அந்த தொகுத்து வந்துட்டு இருக்கீங்க. இது ஒரு பொழுதுபோக்கு பொழுதுபோக்கோடு செய்திகளும் ஊட்டப்படுகின்றன. தரமான நிகழ்ச்சிகள் மீண்டும் மீண்டும் இந்த தொண்டு தொடர வேண்டும். அதுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு இந்த வானொலி நிறுவனர் ஸ்டான் அவர்களுக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு கலைஞர்கள் நேயர்கள் ஆமாம் அனைவர்களுக்கும் வாழ்த்துக்களை எல்லாம் குறித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம்.
0: மிக்க நன்றி. மீண்டும் திருமண நாள் வாழ்த்துக்கள் ரமேஷ்.
2: நன்றி.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
3: வணக்கம், நான் ஹரிணி பேசுறேன்.
0: ஹரிணி வணக்கம், வாருங்கள். ஹரிணி எப்படி இருக்கிறீர்கள்?
3: நான் நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கிறீங்க?
0: நலம். நாங்கள் உங்களை மிஸ் பண்றோம், அதான் காரணம்.
3: நன்றி. சிஎம்ஆருக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். நான் லைக் 3 வயசுல இருந்து சிஎம்ஆரோட நான் லைக் பார்ட்டிசிபேட் பண்ணி கொண்டிருந்தேன். நான்
0: தெரியும் ஹரிணி, தெரியும்.
3: எல்லாருமோட நான் லைக் நான் எல்லாம் அருவி பாருங்களும் நான் கதைச்சிருக்கிறேன்.
0: எல்லா நிகழ்ச்சியிலும் பங்கு கொள்ளுவியல் கலந்து கொள்ளுவியல் சிறப்பிப்பீங்கள். என்ன பாடல் ஹரிணி இன்றைக்கு கேட்க?
3: பேட்டையிலிருந்து மரணமாஸ். இதை நான் சிஎம்ஆருக்காக நான் டெடிகேட் பண்றேன்.
0: மரணம் மாஸ், அதான் கேட்டான், ஏதாவது மாஸ் பாடல் கொண்டருவீங்க தான் கேட்டான், சரியா கொண்டு. நன்றி ஹரிணி.
3: நன்றி, வணக்கம்.
0: நிகழ்ச்சி நடத்தினர், வணக்கம்.
4: வணக்கம் பாசன், நான் மீண்டும் நிர்மலா.
0: சொல்லுங்க நிர்மலா.
4: என்னோட என்ன, ரமேஷ் அவர்களுக்கு திருமண நல்வாழ்த்துக்கள்.
0: சரி,
4: மற்ற எல்லா அறிவிப்பாளர்களுக்கும் என்னோட வாழ்த்துக்கள்.
0: சரி சரியோ,
4: மறக்க முடியாது. சிஎம்ஆர் அவங்க அது இல்லாட்டிக்கே என்ன பொழுது போவாது.
0: ஒரு நாளும் உனை மறவாத. சரி, நன்றி. நன்றி நன்றி
4: நன்றி நன்றி. வணக்கம்.
0: நிகழ்ச்சி நடத்தினர், வணக்கம்.
5: வணக்கம், நான் தீபன் கலர்வான.
0: ஓ தீபன், சொல்லுங்கள்.
5: இனிய பிறந்த நாள் சீமர் வாழ்க்கை 23 இயர் பிறந்த நாள் வாழ்த்துக்கள். இந்த அவனோட குரல் ஜோதியா ஜோதிமான குரல் மற்ற வாசன சந்திரிக்க எல்லாருக்கும் எல்லாருக்கும் செய்வீங்கள்.
0: சார் நன்றி. தேங்க்யூ. நன்றி தீபன், நன்றி நிகழ்ச்சியில் இணைந்தமைக்கு. நிகழ்ச்சியில் அடுத்த நேர், வணக்கம்.
6: வணக்கம், நான் மீண்டும் காசி மன்னிக்கவனம் வாசன். நான் முடியவும் மறந்துட்டு இப்ப ரமேஷ் பவான் இவர்களுக்கு இனிய திருமண வாழ்த்துக்கள். மற்றது தருணியா, அவரும் ஒரு பிறந்தநாளை கொண்டாரோ அவருக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். சந்தோஷத்துக்கு நன்றி.
0: நன்றி நன்றி நிகழ்ச்சியில் இருந்தமைக்கு. நிகழ்ச்சியில் காத்திருக்கும் நேர்களை தொடர்ச்சியாக இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
7: வணக்கம் வாசன் சாரா.
0: சாரா மீண்டும் சொல்லுங்க சார்.
7: கொஞ்சம் ஒரு 1 மினிட் தாரீங்களா, சின்ன கவிதை ஒன்று வாசிக்கலாமா?
0: கவிதைக்கு நேரம் இல்லையே சார். அவருக்கு 2 வரிகள் வாசிங்க, ஒரு 4 வரி வாசிங்க.
7: பரவாயில்ல,
0: 4 வரி மட்டும் வாசிங்க.
7: 4 வரி வாசிக்க முடியாது, அந்த கவிதை தொடர் அந்த ஒரு தொடர்பு உள்ள கவிதை
0: சொல்ல தேவையில்லை. முதல் சொன்னீங்களா?
7: நன்றி
0: நன்றி. நேரம் 7:45. நேர்களது பாடல்கள் பல தொடர்ச்சியாக இருக்கின்றன. இப்போது கண்ணனின் பாடல்.

0: அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தோழமையில கமல் பாரதி. சிஎம்ஆர் 22, ஆமாம், 22 ஆண்டுகள் நீண்டதொரு பயணத்தை நிறைவு செய்திருக்கிறது சிஎம்ஆர் நிறுவனம். அந்த நீண்ட பயணத்திலே ஆரம்ப நாள் முதல் பயணிக்கின்ற கலைஞனாக என்னோடு தோளோடு தோள் நின்று பயணித்த கலைஞர்கள், நிர்வாக பிரிவினர், செய்தி பிரிவினர், அதே போல தொழில்நுட்ப பிரிவினர் என்ற அனைவருக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் நன்றிகளும். அதேவேளை இந்த பயணத்தை சாத்தியமாக்கிய வர்த்தக பெருமக்கள், அன்பு நேயர்கள் அனைவருக்கும் நன்றியும் பாராட்டுக்களும். உங்களோடு அன்போடும் ஆதரவோடும் தொடர்ந்து இன்னும் ஒரு நீண்ட காலம் பயணிப்போம் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.
1: இப்பொழுது தொடர்ச்சியாக நிகழ்ச்சியில் காத்திருக்க நேர்களை இணைத்துக் கொள்வோம். வணக்கம். அவர் பாய்ந்து விட்டார், நினைத்த உடனே பாய்ந்து விட்டார்.
2: கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட், ஆகஸ்ட் 22-23, மார்க்கம் நகரில் பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா. தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23, குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078, tamilfest.ca.
3: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம்
2: சிஎம்ஆர் தமிழ் HD.
3: உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD
2: தமிழ் HD
3: தமிழ் HD.
4: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
5: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
6: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர், கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 38-52 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000, 416-284-7000.
1: சீனா மற்றும் துருக்கியிலிருந்து பாகிஸ்தானுக்கு 60 மணி நேர இடைவெளியில் அடுத்தடுத்து வந்திறங்கிய கனரக ராணுவ விமானங்களில் போர் தளவாடங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கலாம் என்ற தகவல்கள் இப்போது பரபரப்பாக வெளியாகி இருக்கின்றன. பாகிஸ்தானின் ராவல்பிண்டி அருகே உள்ள நூர்கான் விமானப்படை தளம் மற்றும் கராச்சியில் உள்ள மஸ்ரூர் விமானப்படை தளங்களில் சீனா மற்றும் துருக்கியைச் சேர்ந்த கனரக ராணுவ விமானங்கள் சமீபத்தில் தரையிறங்கியதாக செய்திகள் வெளியாகின. இந்த விமானங்கள் மூலம் பாகிஸ்தானுக்கு தேவையான ராணுவ தளபாடங்கள் மற்றும் உபகரணங்கள் கொண்டுவரப்பட்டிருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகின்றது. கடந்த ஆண்டு இந்தியா பாகிஸ்தானிடையே ஏற்பட்ட ராணுவ மோதலுக்கு பின்னர் பாகிஸ்தான் மற்றும் சீனா இடையேயான ராணுவ ஒத்துழைப்பு மேலும் வலுப்பெற்றிருப்பது நேர்கள் அறிந்ததுதான். போர் விமானங்கள், வான் பாதுகாப்பு அமைப்புகள் மற்றும் ட்ரோன் தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் பாகிஸ்தான் சீனாவை பெரிதும் நம்பி வருகிறது. இதனிடையே போர் விமான மேம்பாட்டுத் துறையில் ஒத்துழைப்பை அதிகரிக்க துருக்கியும் பாகிஸ்தானும் சமீபத்தில் நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளன. மேலும் சவுதி அரேபியா, பாகிஸ்தான் மற்றும் துருக்கி இடையே கூட்டு பாதுகாப்பு ஒப்பந்தம் அண்மையில் கையெழுத்தாகியிருக்கின்றது. இத்தகைய சூழலில்தான் சீனா மற்றும் துருக்கியின் கனரக ராணுவ விமானங்கள் பாகிஸ்தானில் அடுத்தடுத்து தரையிறங்கி இருப்பது பிராந்திய ராணுவ நிலவரம் குறித்து புதிய கவனத்தை இப்போது ஈர்த்திருப்பதாக சொல்லப்படுகின்றது. நிகழ்ச்சியில் அடுத்த நேரம் இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
7: வணக்கம், நான் பேசுறேன்.
1: யார் பேசுறீங்கள்?
7: நான் கிஷாந்தன் பேசுறேன்.
1: கிஷாந்தன் வணக்கம், எப்படி இருக்கிறீங்கள்?
7: நான் நல்லா சோமா மகிழ்ச்சியா இருக்கிறேன். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க?
1: ஓ, நலன் நலம், நல்ல மகிழ்ச்சியா இருக்கிறோம். 23rd அகவேல இணைந்திருக்கிறோம் கிஷாந்தன்.
7: ஓம் ஓம் சிஎம்ஆருக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களும் ரமேஷ் அங்கிளுக்கு திருமண நாள் வாழ்த்துக்கள்.
1: ஓ நன்றி கிஷாந்தன், நீங்களும் ஒரு பழம் பெருமை வாய்ந்த நேர் என்ன, சின்ன வயதுல இருந்து கிஷாந்தன் கலந்து கொள்ற நிகழ்ச்சி எல்லாம் இருக்கு என்ன?
7: ஓ கண்டிப்பா, சின்ன வயசுல.
1: நன்றி கிஷாந்தன், இணைந்து வாழ்த்து தெரிவித்தமைக்கு
7: நன்றி. வணக்கம்.
1: நன்றி, வணக்கம். நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
8: வணக்கம் தாரணி கதைக்கிறேன். நானும் குயிக்கா சிஎம்ஆருக்கும் அதோட உங்களுக்கும் வாழ்த்து சொல்லுவோம்
1: வந்திருக்கீங்க. ஆனா பிந்தி வந்திருக்கீங்க, என்ன பிரச்சனை?
8: கொஞ்சம் பிஸியா போயிட்டேன், இடையில ஒரு காடிச்சேன், லைன் பிஸியா இருந்துச்சு, பிறகு இப்ப கிடைச்சது, அப்ப விட்டுட்டு அப்படின்னு. 22nd ஆண்டுல இருந்து 23rd ஆண்டு காலடி பதிக்கிற எல்லாருக்கும் சிஎம்ஆர் குடும்பம் எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். உங்களுக்கும் தேடி
1: நன்றி
8: அப்படின்னு வாழ்த்துக்கிறது அனுப்புறேன். நன்றி, நன்றி, வணக்கம்.
1: நேரம் இப்பொழுது 7:55. இது சாந்தன் சிஎம்ஆரை வாழ்த்தி கேட்ட ஒரு பாடல்.
9: தென்னகமாம் இன்ப திருநாட்டில் மேவியதோ கன்னட

0: இப்பொழுது நிகழ்ச்சியில் காத்திருக்க நேர்களை இணைத்துக் கொண்டு பயணிப்போம். நேர்களே வணக்கம்.
1: ஓ வணக்கம், இனிய மாலை வணக்கம் வாசனவர்களே. நான் ஸ்ரீராம் பேசுகின்றேன்.
0: ஓ ஸ்ரீராம், மாலை வணக்கம், எப்படி இருக்கிறீர்கள்?
1: வணக்கம். ஆமா, நலமா இருக்கிறேன். என்னென்றால் நேரம் போதாம இருந்தாலும் அந்த வாழ்த்து தெரிவிக்கணும் என்பதற்காக ஓடோடி வந்தேன். சிஎம்ஆர் 22வது அகவையில் காலடி எடுத்து வைத்திருக்கிறது. மேலும் மேலும் சிறப்புடனும் சீருடனும் நகர்ந்து எத்தனை சவால்களை வந்தாலும் எதிர்கொண்டு மேலும் மேலும் வளர்ச்சியும் உயர்வும் பெற வேண்டும் என்ற முதல் தர வானிலையாக திகழ வேண்டும் என்பது என்னுடைய வாழ்த்துக்கள். உண்மையிலேயே நான் ஒரு சிஎம்ஆர் என்றது ஒரு பங்கிற்கும் ஒரு நேராக ஒரு 5 வருடம் தான் நான் பயணிக்கின்றேன். ஆனால் சிஎம்ஆருக்கு 22 வயதை கடந்து 23 நுழைந்துள்ளது. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். தொழில்நுட்பர்கள், பங்கெடுப்பாளர்கள், தொகுப்பாளர்கள், ஆசிரியர்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்கள்.
0: நன்றி நன்றி ஸ்ரீராம். நிகழ்ச்சியில் இணைந்து நிகழ்ச்சியில் அடுத்த நேரை இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
2: வணக்கம், நான் தேவதாஸ் அழைக்கிறேன்.
0: ஓ தேவதாஸ், வணக்கம், வாங்கோ, வணக்கம்.
2: நீங்கள் சுகமா இருக்கின்றீர்களா?
0: நல்ல நலம். நீங்கள் எப்படி?
2: நாங்களும் சுகமா இருக்கிறோம். வெளியே செய்து கொண்டிருக்கிறோம். மற்றது நான் ஏற்கனவே 2 முறை 2 அறிவிப்பாளரோட
0: அழைச்சிருக்கிறேன்.
2: உங்களுக்கு ஆதரவு வந்திருக்கிறேன்.
0: நல்ல சந்தோஷம்.
2: ஓகே, அதாவது சிஎம்ஆர் 23வது வயதை எட்டி தொடர்கின்ற நேரத்தில் இன்றைக்கு என்னுடைய மனப்பூர்வ வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, அதாவது தகுதி உள்ள பல்திறன் கொண்ட அறிவிப்பாளர்களை தெரிவு செய்து மிகவும் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிற நிர்வாகத்தினருக்கும் எல்லா கலைஞர்களுக்கும், அதாவது எல்லா பாடல்களுக்கும், எல்லா நேயர்களுக்கும், அன்பு நிறைந்த நேயர்களுக்கும் எனது பணிவான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, மேலும் சிறப்புடன் பல
0: நன்றி, மிக்க நன்றி. உங்களது வாழ்த்துக்கள் கிடைக்க பெற்றமைக்கு நல்ல வாழ்த்துக்களாக இருக்கும் தேவதாஸ். உங்களது வாழ்த்து நன்றி. நன்றி
2: நன்றி.
0: நன்றி.

0: நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
1: ஏசியா கோல்டிங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
0: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் ஜூன் 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
1: ஏசியா கோல்டிங்க்
0: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
1: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
0: இட்டோபிகோ
1: 416-746-2742.
2: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
3: இல்லடா.
2: ஹலோ, காசு வந்ததாடா?